மும்பை புனே சாலையில் ஏற்பட்ட நிலச்சரிவினால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான வர்த்தக மதிப்பு இவ்வாண்டு 70 பில்லியன் டாலரை எட்டும் என கணிக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 மாதங்களாக அவ்விரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக நடவடிக்கைகள் ஆக்கமூட்டும் வகையில் பதிவாகியுள்ளதை அடுத்து இந்த நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாக ரஷ்யாவுக்கான இந்திய தூதர் வினய் குமார் கூறினார். விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கால்பந்து 16 அணிகள் சுற்றில் போர்த்துகல் ஸ்பெயினிடம் சுழியத்துக்கு 1 என தோல்வி கண்டதை அடுத்து போர்த்துகல் பயிற்றுநர் ரொபேட்டோ மார்டினேஸ் அப்பொறுப்பிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். ஸ்பெயினைச் சேர்ந்த 52 வயதான அவர் 2023 தொடக்கம் போர்த்துகலை வழிநடத்தி வந்தார். இவ்விடை அமெரிக்காவுக்கும் பெல்ஜியத்திற்கும் இடையிலான ஆட்டம் தொடங்கியுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: கண்ணே கண்மணியை தேரேஷ்குமே என் படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல். இதுல தபலா வந்து பெரிய பங்காற்றி இருக்கும் இந்த பாட்டுக்குள்ள. இப்போ இந்த கலப்படம் நிகழ்ச்சிக்கு போனோம் இல்லையா, கூலாய்க்கு, அதான் இந்த தபலா இசைக்கலைஞர் ஒருத்தர் வந்திருந்தாரு. அவருடைய அந்த தபலா வாசிக்கிறத பார்த்து அப்படியே மெய் மறந்து போயிட்டு, அதெல்லாம் வேற ஒரு நிலை. இந்த காட்டுக்குள்ள மனசுக்குள்ள இல்ல தபலா வரும் இல்லையா, அது அவ்வளவு அழகா அந்த அண்ணன் வாசிச்சு காட்டினாரு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த ஹிந்துஸ்தானி கசல் வர இசையில எல்லாம் வந்து தபலா இல்லாத இசையே இல்லையா, தபலாவுக்கு வந்து அவ்வளவு பெரிய பங்களிப்பு இருக்கு அப்படின்னு இந்த பாட்டு கேட்கும் போது சட்டுன்னு ஞாபகத்துக்கு வந்தது.
1: கொஞ்சம்
0: கஷ்டம், கொஞ்சம் கஷ்டம் தபலா எல்லாம் கத்துக்கிறது,
1: முறைப்படி படிக்கிறது,
0: நிதானம் பொறுமை எல்லாம் தேவை, முதல்ல பேசணும்ல அந்த மாதிரி. சரிங்க, மணி போய் 8:10 ஆகிருச்சு. நேற்று நடந்த சம்பவம் வந்து எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்தது. பந்திங்ல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல நடந்த சம்பவம், அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நேரத்துல நம்ம பேசுவோம். அது தொட்டுதான் இன்றைக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வியும் நாங்க வந்து கேட்க போறோம். என்ன அப்படின்னா, உங்க வீட்டு பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, வீட்டுல பிள்ளைங்களா இருப்பாங்க, இப்போ நம்ம பிள்ளைங்கன்னு அண்ணன் பிள்ளை இருப்பாங்க, தங்கச்சி பிள்ளை, இந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட நீங்க எல்லாம் உட்கார்ந்து பேசுறீங்களா, எதை பத்தி தான் பேசுறீங்க அப்படின்றதான் நீங்க கேட்க போறோம்.
1: இப்போ பரபரப்பா இருக்கிற இந்த காலகட்டத்துல முகம் பார்த்து சிரிக்கவே நேரம் இல்லதான், இந்த பிள்ளைகள்கிட்ட மனம் விட்டு பேசணும் அப்படின்றதான் இப்போ இருக்க வேண்டிய ஒரு அவசியமான ஒன்று. அழைத்து சொல்லுங்க எங்க கிட்ட, என்ன தாங்க நீங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைகளிடம் பேசுறீங்க?
0: நீங்க படிப்பு பத்தி பேசுறதுனால சொல்லலாம், இல்ல நாங்க அவங்க கிட்ட ஆலோசனை மட்டும் தான் கொடுக்கறதுனாலும் நீங்க சொல்லலாம். நீங்க எதை பத்தி தான் இந்த பிள்ளைங்க கிட்ட பேசுறீங்க, இல்ல பேசுறீங்களா அப்படின்றத சொல்லுங்க. இந்த பேசுறீங்கன்றத வந்து தொலைக்காட்சி பாக்குறோம், உட்காந்து சாப்பிடுறோம், வெளியில கூட்டிட்டு போறோம், அதெல்லாம் இல்ல. உண்மையே நீங்க சொல்ல போறீங்க. 3-2-2-2-8-2-5-7-3-3
1: அல்லது 4-7-6-8 என்ற எங்களுக்கு அழைத்து சொல்லுங்க.
0: கிருஷ் கே உடைய பாட்டு தான் அடுத்துட்டு இருக்கு, வந்துட்டே இருக்கு உள்ளூர் பாட்டு. நீ சிரிச்சா

0: கிருஷ்கையை கூட சேர்ந்து தயா கே இவங்களும் பாடியிருந்த பாடல் தான் முதல்ல கேட்டிருந்தோம். நீ சிரிச்சா அப்படின்றது 8:14. நேற்று நாங்க நடந்த சம்பவத்தை பத்தி இன்றைக்கு பேசலாம்னு முடிவு பண்ணும்போது நிறைய பேர் இதோடைய பகிர்ந்தலை வந்து பகிர்ந்திருந்தாங்க. என்னன்னா ஒரு பெரிய ஆச்சரியக்குறி, பள்ளிக்கூடத்தில் இப்படி நடக்குதா அப்படின்றதுலாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பள்ளிக்கூடம் இடைநிலை பள்ளியில படிக்கிற ஒரு மாணவி, அவங்க பள்ளிக்கூடத்தில் இருக்கும் போது வெளியிலேருந்து வந்த ஒரு மாணவி வந்து ஒரு பெண், அவங்கள வந்து என்ன பண்ணிருக்காங்க, பள்ளிக்கூடத்துடைய முன்னாள் மாணவின்னு சொல்றாங்க. சில மாதங்களாக பள்ளிக்கூடத்துக்கு அவங்க வரல அப்படின்றதையும் சொல்றாங்க. முழு விவரங்கள் இன்னும் எல்லாமே வெளியாகல. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து நேராக இவங்களை குத்தி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பாதிக்கப்பட்ட மாணவியை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போய் அவங்க வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க.
1: இந்த பாதிக்கப்பட்ட மாணவியோட அப்பா வந்து விரைந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்காரு. விசாரித்த போது அங்குள்ள நிலவரங்கள் எல்லாம் விசாரிக்கும் போதுதான் அவருக்கு ஒரு விஷயம் என்ன புரிஞ்சது அப்படின்னா, அவங்க வந்து இவங்களதான் தாக்க வரணும் அப்படின்ற ஒரு நோக்கம் கிடையாது, வேற யாருக்கோ தான் வந்திருக்காங்க. ஆனா அந்த பக்கம் அவங்க இருக்கும் போது பாருங்க, ஒரு சூழல் நடக்கும் போது நம்ம அந்த இடத்துல இருந்தா நமக்குமே அது ஒரு தாக்கத்தை ஏற்படுது. அப்போ ஏன் பாதுகாப்பு பலப்படுத்தப்படல, முன்பின் அறியாதவங்க வரும்போது என்ன ஆயுதம் கொண்டு வராங்க, இதெல்லாம் நீங்க கேட்கலையா அப்படின்னு அவங்க அப்பா வந்து அவர் சார்பில் முன் வைத்திருக்காரு.
0: சரி, ஆனா இந்த மாணவி வந்து பள்ளிக்கூடத்தை சார்ந்த மாணவி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலையில ஒருவேளை அவங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கலாம். ஆமா தானே, சில மாதங்கள் வரல அப்படின்ற ஒரு பார்வையும் முன்வைக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் போது இந்த மாணவி அந்த அடிப்படையில் பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கலாம், அதனால அவங்களை விட்டுருக்கலாம் அப்படின்றதும் ஒண்ணு இருக்கு. விசாரணை நடக்கின்றது, இன்றைக்கு அவங்க வந்து ஆஜராகிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கல்வி அமைச்சர் விரைந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் சம்பவம் நடந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் விசாரிச்சுக்கா, பள்ளிக்கூடம் அப்படின்றது பாதுகாப்பான முறையில இருக்கணும் அப்படின்ற உறுதி செய்வது முக்கியம் அப்படின்றதுதான் கல்வி அமைச்சர் ஃபர்லினா சிடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. இதுல இருந்து தான் இந்த கேள்வி பிறந்தது, உங்க பிள்ளைங்க கிட்ட நீங்க பேசுறீங்களா? ஏன்னா இன்னைக்கு காலையிலேயே நாங்க வந்து பள்ளிக்கூடத்தில் ஆலோசகராக இருக்கக்கூடிய அந்த டீச்சர் ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, கவுன்சிலிங் டீச்சர் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்டையும் பேசணும். அவங்க சொன்னதை வச்சுதான் இந்த கேள்வி நாங்க ஏற்படுத்தி இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க கிட்டயும் நம்ம பேச போறோம். தொடர்ந்து வாங்க, உங்க பிள்ளைங்க கிட்ட பள்ளிக்கூடம் அப்புறம் அவங்களுடைய நல்ல பண்பு பழக்கம் டியூஷன் பாடம் இதெல்லாம் வச்சிருங்க ஒரு பக்கம். நீங்க அவங்க கிட்ட பேசுறீங்களா? இதுல இருந்து உங்களுக்கு புரியும் நாங்க என்ன கேட்க வரோம் அப்படின்னு.
1: அதாவது குழந்தைகளிடம் சகஜமாக பேசி பழகணும் அப்படின்னு, எல்லா அப்பா அம்மாவும் நல்ல தோழன் தோழியாக இருந்துட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு ஒளிவும் மறைவும் இல்லாம நடக்கிற விஷயங்களை கூட நம்ம கண்டறிந்து முன்கூட்டி அதை தீர்க்கலாம்.
0: சரி வாங்க, அதை பத்தி பேசுவோம். கூப்பிடுங்க எங்களுக்கு, அதே எண்கள் தான். இப்போ நம்ம சூடாமணி பாட்டை கேட்டுட்டு வரலாம். ஒருவேளை ரொம்ப சூடா ரொம்ப கோபமா இருந்தீங்க, இந்த பாட்டு இல்ல இன்னும் அதிரடி ஆக்கும்.

0: அருள் படத்துல எடுக்கப்பட்ட பாடல் 8:21. வணக்கம், இன்னல் கேட்டு இருக்கீங்க.
1: சரி, உங்ககிட்ட நாங்க கேட்டோம், உங்க குழந்தைகளிடம் நீங்க மனசு விட்டு பேசுறீங்களா?
0: ஆஷினி வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசுவோம்.
2: ஓகே, எனக்கு ஒரு சன் இருக்காரு, அவரு இப்பதான் 6 இயர்ஸ் ஆகுது. ஆனா அவருக்கு வந்து நம்ம சின்ன பிள்ளையில இருந்து அவருக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டோம்னா, ஸ்கூல்ல என்ன நடக்குது, யார் உங்க ஃப்ரெண்ட், எல்லாமே எவ்ரிடே நம்ம கேட்போம். சோ அதே மாதிரி அவரும் நம்ம கிட்ட கேப்பாரு, அம்மா உங்க வேலை எப்படி இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லி கேப்பாங்க. அப்ப நம்மளும் சொல்லுவோம், இன்னைக்கு ரொம்ப டயர்ட், அந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லுவோம். சோ இந்த டீச்சர் இருக்காங்க இங்க எப்படிலாம் சொல்லி, நான் ஆக்சுவலி ஒரு லெக்சரர், சோ அவங்களுக்கு தெரியும் நம்ம எந்த டீச்சர் என்ன ஸ்டூடெண்ட் எல்லாமே அவர் பாப்பாரு. சோ இந்த மாதிரி ஒரு குட் கான்வர்சேஷன், இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஓபன் டாக் நம்ம குடுக்கறதுக்கு அந்த ஒரு வாய்ப்பு இருக்கும்.
0: ஏன் முக்கியம், அதாவது பாடம் இதெல்லாம் தாண்டி வாழ்க்கைய பத்தியும் அவங்க கிட்ட வேற வேற விஷயங்கள், அவங்களுக்கு பிடிச்சது என்ன இதெல்லாம் பேசுறது ஏன் முக்கியம்னு நினைக்கிறீங்க நீங்க?
2: ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும், அம்மா ஐயோ அம்மா சொன்னா ஏசிடுவாங்க, அப்பா கிட்ட சொன்னா ஏசிடுவாங்க, அப்படி ஒரு பயம் இருக்கும்ல. இந்த மாதிரி ஒரு ஓபன் டாக் நம்ம செய்யும் போது அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸை தாண்டி, ஓகே நம்ம அம்மா கிட்ட சொல்லலாம் நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், அப்பா கிட்ட சொல்லலாம் நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், இதெல்லாம் ஷேர் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு நல்ல ஒரு நம்ம தட்டி கொடுத்து அவங்கள, இது தப்பு ஐயா, இதை நம்ம செய்யக்கூடாது, இது செய்யலாம், இது சரி ஏதாவது ஒன்னு ரெண்டு தான், ஒரு ஒரு 50 பேர்ல 1-2 பேர் தான் சொல்லுவாங்க எவ்ரிடே கால் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ரொம்ப பேரு அவங்க சொல்லுவாங்க, இல்ல அம்மா அப்பா கண்டுக்கிறது இல்ல, இல்ல நாங்க கால் பண்ண மாட்டோம், இல்ல நாங்க பேச மாட்டோம். சோ அந்த ஒரு ஏஜ் வந்தோடனே இவங்க எல்லாம் வந்து ஒரு 19-20 வயசு இருப்பாங்களா, இந்த வயசுல அவங்க எல்லாம் வந்து அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி ரொம்ப அட்டாச் ஆயிடுறாங்க. பேரண்ட்ஸ் வந்து அவங்க அந்த ஒரு இது இல்ல
0: இல்ல
1: இடைவெளி வந்துருது அவங்க கிட்ட.
0: சரி ஆஷினி, ரொம்ப நன்றி, நல்ல விஷயம் ஒண்ணு பகிர்ந்துகிட்டீங்க.
2: ரொம்ப நன்றி,
0: உங்களுடைய வேலையை நல்லபடியா தொடங்குங்க விரிவுரையாளரே.

0: வணக்கம் மின்னலில் தன் முனைப்பு வார்த்தைகள்.
1: மின்னல் நேயர்களே, உங்கள் நாளை மாற்றும் சக்தி வாய்ந்த ஏன் இனிய காலை வணக்கம். நான் பிராண்டிங் ட்ரெண்டிங் அண்ட் யூ ஆர் லீடிங் பிசினஸ் கோச் தத்துவஸ்ரீ ஆண்டி உங்களோட பேசிட்டு இருக்காங்க. ஒரு வீட்டில் ஒரு தொழில் அதிபர் கட்டாயமா இருக்கணும். இந்த மலேசியா நாட்டுல அந்த குடும்பத்தோட தேவைய அந்த மகளோ மகனோ சந்திக்க முடியும். அப்ப நம்மள அறியாமலே வல்லரசான ஒரு இன்கம் குரூப் உள்ளுக்கு நம்ம வரோம். இன்னைக்குள்ள டாபிக் பாத்தீங்கன்னா, சூசிங் த ரைட் பிசினஸ் ஐடியா. அதாவதுங்க, நீங்க ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறது முன்னுக்கு ஒரு சரியான பிசினஸ் ஐடியா உங்ககிட்ட இருக்கணும். அந்த பிசினஸ் ஐடியா வந்து தெரிஞ்சவங்க கிட்ட நீங்க கேட்கலாம். பிசினஸ் கோர்ஸ் இருக்குது, அதுக்குன்னு கத்துக்கிறதுக்கு 1001 ஐடியாஸ் புத்தகங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் நீங்க படிச்சுட்டு இந்த வியாபாரம் உங்களுக்கு சூட் பண்ணுதா, அப்படி சூட் பண்ணுச்சுன்னா இந்த வியாபாரத்துல நீங்க அதிகமா தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஏரியா போய் தேர்ந்து எடுங்க. இந்த வியாபாரம் இந்த ஏரியால நல்லபடியா விற்பனைக்கு போகுமா அப்படின்னு நீங்க ஒரு அனாலிசிஸ் பண்ணிக்கணும். அப்ப நீங்க பண்ணக்கூடிய ஃபியூ விஷயம் என்னன்னாக்கா, உங்களோட வியாபாரத்துல நீங்க கேள்வி கேட்கறது ஒரு நாலு விஷயம் இருக்குதுங்க. Does it solve a real problem? People always pay to solve problem, save time, make money, improve health and enjoy life. அப்பனா இதெல்லாம் உங்களுக்கு தேவை. இந்த மாதிரி கேட்டகரி உள்ளுக்கு நம்ம ஒரு பிசினஸ் ஐடியா எடுத்துட்டு போனோம்னா நம்மளுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. ரெண்டாவது, நம்ம செய்யற அந்த பிசினஸ்ல அந்த டிமாண்ட் இருக்குதா, இல்ல முடிஞ்சு போச்சா அந்த டிமாண்ட். முடிஞ்சு போன விஷயம் 10 வருஷம் முன்னுக்கு உள்ள விஷயம் ஆரம்பிச்சீங்கன்னா நிச்சயமா நீங்க பின்தங்கி போயிருங்க. So move forward. அடுத்ததுங்க, நீங்க செய்யற பிசினஸ் அட்வான்டேஜஸ் இருக்குதா, அதை நீங்க நல்லா பாத்துக்கணும். அந்த அட்வான்டேஜ் இருந்துச்சுன்னா நீங்க அது உங்களுக்கு கால் எடுக்கலாம். கடைசியா ஒரு கேள்விங்க, இது ப்ராஃபிட் கொடுக்குமா, அதை கால்குலேட் பண்ணும். ரெவின்யூ, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இருக்கு, எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் மார்ஜின், இதெல்லாம் நீங்க பார்த்து நல்லா ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா உங்களோட பிசினஸ் ஐடியா உங்களுக்கே ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும். ரெவின்யூ, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இருக்கு, எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் மார்ஜின், இதெல்லாம் நீங்க பார்த்து நல்லா ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா உங்களோட பிசினஸ் ஐடியா உங்களுக்கே ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும், சரியா இருக்கீங்களா இல்லையான்ட்டு. நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNAPS eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0107-279-1919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNAPS eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை. வணக்கம் மின்னல், உங்க வீட்டு பிள்ளைகளை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம்.
1: சரி, பந்தங்கள் நடந்த அந்த சம்பவம் வந்து பல பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சமூகத்தையே வந்து கொஞ்சம் கவலைக்கு உள்ளாக்கி இருக்கிறது. இது போன்ற சம்பவம் இனி நடக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக, இது எதனாலதான் நடந்தது, இது இனிமே நடக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும்.
0: இப்போ நம்ம கூட SMK லலாக்கி புக்கிட் பின்தாங், லலாக்கி புக்கிட் பின்தாங் இடைநிலை பள்ளியுடைய ஆசிரியை திலகவதி இருக்காங்க. அவங்க கிட்ட இது பற்றி கொஞ்சம் கேட்கலாம் அப்படின்னு தொடர்பு கொண்டிருக்கோம். அதாவது பள்ளிக்கூடத்துல மாணவர்களின் நிலை எப்படி இருக்காங்க, எப்படி பழகுறாங்க, என்ன மாதிரி நடத்தையோட இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு தொடர்பு கொண்டிருக்கிறோம். பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்க வீட்டுல இருக்கிற மாதிரி இருக்காங்களா, இல்ல வேறொரு கதாபாத்திரத்தை ஏற்கிறாங்களா டீச்சர்?
2: உண்மையை சொல்லணும்னா அதிகமான மன அழுத்தத்தோட தான் பள்ளிக்கு வராங்க. அதாவது எப்படின்னா மாணவர்களுக்கு வந்து நிறைய ஆயுதங்கள் அவங்களை தாக்கி வருது, ஆனா அது பெற்றோர் கண்ணுக்கோ ஆசிரியர் கண்ணுக்கோ தெரியறதில்ல. உதாரணத்துக்கு பியர் பிரஷர், நண்பர்களின் தாக்கம் அதிகமா இருக்கு, அவங்க ரொம்ப தனிமையில இருக்காங்க. ஒன்னு ஒன்னு தொலைபேசி, அதாவது கேம்ஸ், இந்த மாதிரி ஆக்டிவிட்டில வந்து அதிகமா ஈடுபடுறாங்க, சோசியல் மீடியால அதிகமான ஆர்வத்தை காமிக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறப்ப வந்துட்டு பள்ளிக்கு வர மாணவர்கள் வந்துட்டு ஓவராலா நல்லா படிக்கிற மாணவர்கள் இருக்காங்க, ஆனா நல்லா படிச்சாலும் அவர்களுக்குள்ள ஒரு தனிமை இருக்கிறத நாங்க உணர்றோம். மாணவர்களுக்கு வந்து நல்லது எது கெட்டது எதுன்னு எடுத்து சொல்ற அந்த சூழ்நிலையில பெற்றோர்களோ இல்ல சமூகமோ அவங்களுக்கு உதவி செய்தான்னு கேட்டா குறைவு தான் சொல்லணும். ஏன்னா மாணவர்களே அதுக்கு வந்து முதல் வாய்ப்பு கொடுக்கறது இல்ல. மத்தவங்க நம்ம கிட்ட வந்து பேசுறதுக்கோ எதுக்கும் சீக்கிரம் வந்து கோபப்படுறாங்க. சீக்கிரம் வந்துட்டு நம்ம எதுவும் அட்வைஸ் பண்ணுனா டீச்சர் நம்மள அவமானப்படுத்திட்டாங்க எல்லாத்து முன்னுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க.
0: இதெல்லாம் பெற்றோர்களுக்கு தெரியுதா, தெரிஞ்சு வச்சிருக்காங்களா?
2: பெற்றோர்கள் வந்து ஓவராலா பள்ளிக்கு எப்ப வரணும்னு நினைக்கிறாங்கன்னா, ஏதோ மாணவர்களுக்கு ஏதோ பிரச்சனை இருந்தா மட்டும்தான் பள்ளிக்கு வந்து பாக்கணும். ஈவன் ரிப்போர்ட் கார்டு, அந்த பரீட்சை முடிஞ்சோன்னா ஆசிரியர்கள் பெற்றோர்கள் சந்திப்பு கூட்டத்துல கூட வந்த உடனே மாணவர்களை வந்துட்டு அந்த ரிப்போர்ட் மார்க்ஸ் பார்த்தோன்னே ஏசுறது, டீச்சர் வந்து என் பையன் நல்லா படிக்கிறானா இதத்தான் கேக்குறாங்களே தவிர பள்ளியில ஓவராலா அவர் எப்படி இருக்காரு, ஸ்கூல் ஆக்டிவிட்டியில நல்லா நடந்துக்கிறாரா, சக மாணவர்கள் கூட சேர்ந்து பேசுறாங்களா, இந்த மாதிரி வந்து அந்த ஆட்டிட்யூட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து பெற்றோர்கள் வந்து ஆசிரியர்கள் கிட்ட கேட்டு அறிஞ்சிக்கிறது ரொம்ப குறைவு. பெற்றோர்களுக்கு வந்து அவங்க நல்லா படிக்கணும் இது மட்டும்தான் அவங்களோட முதலாளி ஆர்வமா இருக்கே தவிர அவங்களோட வெல்பீயிங், அவங்களோட நடவடிக்கைகள் இதெல்லாம் வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்து எப்பயுமே ஒரு ஆசிரியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். ஒரு மாணவர்களுக்கு வந்து 3 ஆசிரியர்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைஃப்ல, ஸ்கூல் காலகட்டத்துல. ஒன்னே கவுன்சிலர், இன்னொன்னு கட்டொழுங்கு ஆசிரியர், இன்னொன்னு வகுப்பு ஆசிரியர், இல்லைன்னா அவங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க. இந்த 3 பேருமே வந்துட்டு ஒரு மாணவர்களோட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ற ஒரு கேட்டகரியில இருக்கிறதுனால பெற்றோர்களாகிய நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா, ஆசிரியர்கள்ட்ட அப்ப என் பிள்ளை நல்லா படிக்கிறாங்க டீச்சர், அதை மட்டும் கேட்காம அவர் ஸ்கூல்ல எப்படி இருக்கிறாரு, எதுவும் காவட் கட்சியில பூந்திருக்காரா, எதுவும் போட்டிக்கு கலந்துருக்காரா, இல்ல ஸ்போர்ட்ஸ்ல ஆக்டிவா இருக்காரா, இன்னும் நான் என்ன செய்யணும், பெட்டரா செய்யணும், ஸ்கூல்ல ஏதாச்சும் ஆக்டிவிட்டிஸ் நீங்க அரேஞ்ச் பண்ணி அவர் ஜாயின் பண்றாரா, அந்த மாதிரி கேட்டு மாணவர்களை வந்து அவங்க ஊக்குவிக்கணும். இன்னொன்னு வந்து நான் ரொம்ப என்ன பள்ளியில பாக்குறேன்னா, மாணவர்கள் வந்து பெற்றோர்கள் வந்து தன்னோட பிள்ளைங்க மட்டும் பெஸ்டா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஏற்கனவே என்னோட பள்ளியிலே பாத்தீங்கன்னா அதிகமான மாணவர்கள் வந்துட்டு ஐது சிங்கிள் சைல்ட், இல்ல வீட்டுல ஒரே ஒரு ஆம்பளை பையன், இல்ல வீட்டுல ஒரே ஒரு பொம்பளை பிள்ளையா இருப்பாங்க. சோ அவங்களுக்கு பெஸ்ட நாங்க குடுக்கறோம்னு சொல்லிட்டு அவங்கள மட்டும் போக்கஸ் பண்ணாம என்ன பண்ணோம்னா, சக மாணவர்களோட பெற்றோர்கள் இணைந்து அவர்களோட பள்ளி பருவத்துல அந்த பயணத்துல ஒன்றாக பயணிக்கிறதுக்கு நல்ல தருணங்களை ஏற்படுத்தி தரணும். உதாரணத்துக்கு எல்லாம் ஒரு குழுவா சேர்ந்து டியூஷன் கிளாஸ்க்கு போலாம், பெருநாள் காலங்கள்ல எல்லா மாணவர்களோட பெற்றோர்களோ மாணவர்களோ சேர்ந்து ஒரு கூட்டு பொங்கலோ ஏதோ செய்யலாம், இல்ல ஏதாச்சும் அவங்களுக்கு மாம்பழ பிள்ளைங்களா இருந்தா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுட்பால் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம், சக மாணவர்கள் கூட பெற்றோர்கள் எல்லாம் சேர்ந்து, பெண்களா இருந்தா லைக் பிக்க பால் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, ஹைக்கிங் கூட்டு போலாம் எல்லாரும், இல்ல பொது நிகழ்ச்சிகள் லைக் கோயில் பொது நிகழ்ச்சிகள் ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி நடக்குதா மாணவர்களை ஊக்குவித்து எல்லாம் இணைந்து சேர்ந்தாங்கன்னா மாணவர்களுக்கு அந்த தனிமை வந்து ரொம்ப அவங்கள ஆட்கொள்ளாது. இதுதான் வந்து ஒரு பெரிய இது. என் மாணவர்கள் வந்து முடிந்த அளவுக்கு வந்துட்டு இப்ப எல்லாத்துக்குமே போன் தேவைப்படுது. நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், மாணவர்கள் போனை வச்சு என்ன பண்றாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். வீட்டுல எல்லாத்துக்கும் அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க. பட் போனை வந்துட்டு எந்த அளவுக்கு முறையா பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் ஒரு கட்டுக்கோப்போட இருக்கணும். முடிந்த அளவுக்கு மாணவர்கள் வந்து படுக்க செல்லும் போது போனை வந்துட்டு ரூமுக்கு எடுத்துட்டு போறதை அனுமதிக்க கூடாது. ஏன்னா நிறைய மாணவர்கள் காலையில கிளாஸ்ல வந்து தூங்குறாங்க. அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அதிகமா போன் பயன்பாடு இரவு நேரத்துல. சோ இதுவும் வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஒரு ஆசிரியரா நான் இதை ரொம்ப பாக்குறேன், மாணவர்கள் காலைல கிளாஸ்க்கு வந்தோன்னா அந்த ஆக்டிவா ஒரு ஆர்வத்தோட பள்ளிக்கு வர்றதுல ஏதோ தானோ வந்துட்டு உட்காந்துட்டு படிச்சுட்டு போறாங்க. சோ அவங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யறாங்க, பேரண்ட்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணி கருங்க கண்காணிக்கணும்.
0: பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க, ஆனா அவங்க ஆர்வமா இருக்காங்களா இல்லையான்றது நீங்க டீச்சர்கிட்ட பேசலாம். வாட்ஸ்அப் தான் இப்போ இருக்கு, குரூப் இருக்கு, தனிமையில போய் டீச்சர்கிட்ட பேசலாம். தனியா நீங்க வந்து மெசேஜ் பண்ணா கூட அவங்க கிட்ட பதில் சொல்றதுக்காக காத்துக்கிட்டு தானே இருக்காங்க.
1: முதல் நாள் இரவு மாணவர்கள் எத்தனை மணிக்கு படிக்க போறாங்க, என்ன பண்றாங்க அப்படின்றத கொஞ்சம் பார்த்தோம்னா மறுநாள் அவங்க உற்சாகமா போவாங்க பள்ளிக்கூடத்துக்கு.

0: ஆசிரியை திலகா கிட்ட முதல்ல பேசியிருந்தோம். இன்னொரு பகுதி இருக்குன்னு கொஞ்ச நேரத்துல அவங்கள்ட்ட பேசுவோம். இப்போ ஒரு நேயர் வந்திருக்கிறாங்க.
1: அதாவது நாங்க கேட்டது, உங்க குழந்தைகளிடம் நீங்க எவ்வளவு வெளிப்படையா என்ன விஷயங்களை தான் பேசுறீங்க அப்படின்னு.
0: ஜோஹர்ல இருந்து உமாதேவி.
2: 2 வீக்ஸ் பேக் என்ன நடந்துச்சுன்னா, அவங்க அப்பா செக் பண்ணும்போது ஒரு லெட்டர் பார்த்துட்டாரு பேக்ல.
0: சரி,
2: அந்த லெட்டர்ல வந்து சில தகாத வார்த்தைகள் அப்புறம் அந்த ஹேண்ட் சைன் எல்லாம் இருந்துச்சு. சோ அவரு கூப்பிட்டு கேட்டாரு, சொல்லு இது யாரோட லெட்டர், இதுன்னு எழுதுனியா? இல்லப்பா நான் இல்ல, என்னோட பெஞ்ச் பக்கத்து பெஞ்ச் கேர்ள் தான் எழுதுனாங்க. சரியா, இது இப்ப என்னன்னு தெரியுமா எனக்கு? இப்ப என்ன, ஏன்னா எனக்கு தெரியும் என் பொண்ணை பத்தி, அவளுக்கு இதெல்லாம் என்னன்னே தெரியாது. சோ இவந்தோ இந்த சோசியல் மீடியாவோட தாக்கங்கள் இருந்தாலும் நம்ம வீட்டுல எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் நம்ம பிள்ளைங்க ஃபாலோ பண்ணுவாங்களே. அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, மறுநாளே ஸ்கூலுக்கு போய் டீச்சரை பார்த்து அந்த லெட்டரை கொடுத்துட்டு அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ கூப்பிட்டு விசாரிச்சு அந்த கேர்ள் அட்மிட் பண்ணிக்கிட்டாங்க. ஆமா, இது என்னோட தப்பு தான்
0: அப்படின்னு. நாங்க இன்றைக்கு காலையில ஆசிரியர் ஒருத்தவங்கள்ட்ட பேசணும். அவங்க சொல்றாங்க, அப்பா அம்மா வந்து படிப்பை பத்தி மட்டும்தான் விசாரிப்பாங்க. அப்புறம் வந்து ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அவங்க வந்து பள்ளிக்கூடத்துல ஏன் சொல்லல அப்படின்னு கேட்பாங்க, மத்தபடி வேற எதையுமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு. ஏன் இது நடக்குதுன்னு நினைக்கிறீங்க?
2: எழுதினாலும் இவங்களுக்கு தெரியல என்னை கேக்குறாங்க இது என்னமான்னு என்னைய திரும்பி கேக்குறாங்க.
0: சின்ன விஷயமா இருந்தாலும் நாளைக்கு இது ஒரு பெரிய விஷயமா அவ சான்ஸ் இருக்கு. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா இப்படியா இப்போ உள்ள பிள்ளைங்க இந்த அல்பா பிள்ளைங்கிட்ட வந்து நம்ம வந்து ரொம்ப கவனமா இருக்கோம்.
1: ஆமா ஆமா.

0: கொண்டே
1: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNAB's e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1909 7219 19. நம்ம முதல்ல புக்கிட் பின்தாங் ஆண்கள் இடைநிலை பள்ளி ஆசிரியை திலகவதி கிட்ட பேசிட்டு இருந்தோம். அப்ப அவங்கள்ட்ட இன்னொன்னு கேக்கணும்னு எங்களுக்கு தோணுச்சு.
2: சரி, இப்போ இந்த சூழல் நடக்குது இல்லையா, பொதுவாக ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறப்ப ஒரு சாரர் மேலதான் நம்ம வந்து குறை சொல்லுவோம். ஆனா இல்ல, இரண்டு பக்கமும் இருக்கும் போது யார் மேலதான் உண்மையிலேயே நம்ம குறை சொல்றது?
3: ஸ்கூல நம்ம குறை சொல்ல முடியாது, பேரண்ட்ஸ் குறை சொல்ல முடியாது. எங்கதான், அதான் சொல்றேன், அந்த ஆயுதம் வந்து எங்க இருக்குன்னு தெரியல, அந்த மாணவர்களை தாக்குற ஆயுதம். சோ அதுக்கு நம்ம கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண, கண்ணுக்கு தெரிஞ்சா பரவாயில்ல. இப்ப எல்லா பிரச்சனையும் என்னன்னா கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது நம்மளுக்கு. வெளிய வேற மாதிரி இருக்காங்க, உள்ளுக்கு வேற மாதிரி இருக்காங்க. திடீர்னு ஆக்ரோஷமா ஆகுறாங்க, திடீர்னு அமைதியா ஆகுறாங்க, திடீர்னு நல்லா பேசுறாங்க ஸ்கூல்ல. சோ அவங்கள உட்காந்து கேக்குறப்பதான் தெரியுது அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன. நல்ல பசியார பசியாரிட்டு பசியார சாப்பிடுறது இல்ல பிள்ளைங்க. காலையில இருந்துருச்சு ஒரு பேசிக்கா ஒரு எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச்சிங் செய்யறது இல்ல, அப்படியே ஸ்கூலுக்கு வந்துட்டு அமைதியா உட்கார்றது, இது எல்லாமே ஒரு சின்ன மன அழுத்தம் தான் அவங்களுக்கு.
1: டீச்சர், பழி தீர்க்கும் ஒரு பழக்கம், அந்த மாதிரியான சூழல்லாம் கூட நம்ம கடந்து வரோம். பிள்ளைங்க இன்னொரு நண்பரையோ இல்ல கூட படிக்கிறவங்களை வந்து போட்டி பொறாமை அது ஒரு அளவு தாண்டி போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா?
3: அதிகமா இருக்கு சார், அது அதுவும் ஒரு வகையில உண்மைதான். ஏன்னா வந்துட்டு இதுக்கு ஒரு காரணம் வந்துட்டு இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன சின்ன தோல்விய கூட ஏத்துக்க முடியல. இந்த வெஞ்சன்சி ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களால அதை ஏத்துக்க முடியல, அது அவங்களுக்கு நியாயமா பட மாட்டேங்குது. அதனால வந்துட்டு அதை வந்து பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இது ஒரு வகையில வந்துட்டு இடையில வந்து பிஜில இன்னொரு பள்ளியில நடந்தது, ஒரு மாணவர்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட குத்தி கொலை பண்ணது. இது வந்துட்டு எதனாலன்னு பாத்தீங்கன்னா கேம்ஸ். ஏன்னா அந்த கேம்ஸ் விளையாடுறப்ப அவங்களுக்கு எப்பயுமே மாணவர்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா, நான் வந்து வின் பண்ணணும், அந்த இதுல என்னை யாரும் வந்து தாக்கிடக்கூடாது, நான் தோத்து போயிடக்கூடாது, என்னை யாரும் பழி வாங்கிடக்கூடாது, நான் வந்து எப்பயுமே ஒரு வின்னிங்

0: பொசிஷன்ல இருக்கிறோம். இப்படிதான் வந்து மாணவர்கள் வந்து நினைக்கிறாங்க. இதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்துட்டு கேம்ஸா கூட இருக்கலாம், இல்ல பல காரணங்கள் இருக்கலாம், இல்ல அவங்களால வந்து அதை ஏத்துக்க முடியாத சூழ்நிலையில இருக்கலாம். ஒரு காரணம் என்ன பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில அவங்களுக்கு தோல்வி ஏமாற்றம் இதெல்லாம் நடந்திருக்கவே நடந்திருக்காத சூழ்நிலையா கூட இருக்கலாம். பேரண்ட்ஸ் வந்து அவங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருக்கலாம், எதை பிடிச்சாலும் அவங்க செஞ்சிருக்கலாம், எது வேணாலும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். சோ திடீர்னு ஒரு வாழ்க்கையில இது உனக்கு இல்ல, இது உனக்கு கிடைக்காது, இது இல்ல அப்படின்னு சொல்றப்ப அது அவங்க ஏத்துக்க முடியலன்னா அதுக்கு பழி தீர்க்க தான் பாக்குறாங்களே தவிர அதை எப்படி கலைந்து வர்றதுன்னு அவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது.
1: நீங்க ஒரு ஆசிரியரா இப்போ கேட்டுட்டு இருக்கிற பெற்றோர்கள் ஒரு பெரிய பதற்றம் நடந்த சம்பவத்தை ஒட்டி என்னன்னு சொல்லுவீங்க, அவங்களுக்கு என்ன ஆலோசனை, தயவு செய்து இதை பாத்துக்கோங்க அப்படின்னு என்னன்னு சொல்லுவீங்க
0: டீச்சர்? அறிவுரைன்னு நான் சொல்ல முடியாது, ஏன்னா நானும் ஒரு ஆசிரியர், நானும் ஒரு பெற்றோர் தான். பெற்றோர்கள் மனசு விட்டு பிள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். முக்கால்வாசி நடக்கிறது பாத்தீங்கன்னா பட்டணங்கள்ல தான் இது நடக்குது. ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் வேலை பழு நேரம் பற்றாமை, மாணவர்கள் வந்து 2 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க, அந்த 2 மணில இருந்து நம்ம வேலை விட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு 1-7 மணி ஆகுது. அந்த இடைப்பட்ட காலத்துல அவங்க என்ன செய்யறாங்க? முன்பு காலகட்டத்துல நம்மளுக்கு கூட பக்கத்துல பாட்டி தாத்தா சொந்தக்காரங்க எல்லாம் இருந்தாங்க, அங்கங்க நம்ம பேச டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்ப மாணவர்கள் வந்து அதிகமா வந்துட்டு வீட்டுல வந்துட்டு என்ன பண்றாங்கன்னு பேரண்ட்ஸ் வந்து ஒரு அளவுக்கு அவங்கள கொஞ்சம் கண்காணிக்கணும். எதுவும் சின்ன மாற்றங்கள் அவங்க கிட்ட தெரிஞ்சா கூட அதை அழகா அவங்க வந்துட்டு ஹேண்டில் பண்ண தெரியணும். அதுக்குன்னு எதுக்கெடுத்தாலும் ஏசுறது, அடிக்கிறது, இல்ல சொல்லி காமிக்கிறது, இதெல்லாம் செய்யறதுனால மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அந்த உறவே அதிகமா ஆகுது.
1: அதை பயந்துகிட்டே சில பெற்றோர்கள் முன்னெடுக்கிறதே இல்ல. உங்க பிள்ளைங்க நீங்க உட்கார்ந்து மனசு விட்டு வழக்கத்துக்கு ஏற்ப நீங்க பேசுங்க, இது சரிப்படுத்திடலான்றாங்க.
2: எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்கான அடிப்படையில வந்துட்டு பேசணும், அதை அவங்க கேட்கணும், அவ்வளவுதாங்க.

0: ஃபெல்டாவின் வீட்டு நில விவகாரங்களுக்கு விரைந்து தீர்வு காணப்பட வேண்டும். 2028 பயிற்சி நிறைவு செய்த மருத்துவ அதிகாரிகளுக்கு நிரந்தர பணி. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். பதினாறாவது ஜுஹூர் சட்டமன்ற தேர்தலை தொடர்ந்து 64 வாக்களிப்பு மையங்கள் காலை 8 திறக்கப்பட்டன. 24,751 பாதுகாப்பு படையினரும் அவர்களின் துணைவியரும் தத்தம் மக்களாட்சி கடமைகளை நிறைவேற்றுவர். தேர்தல் ஆணையத்தின் அட்டவணைக்கு ஏற்ப வாக்களிப்பு மையங்கள் நண்பகல் 12 தொடங்கி மாலை 6 வரை கட்டங்கட்டமாக மூடப்படும். கூட்டரசு நில மேம்பாட்டு வாரியம் ஃபெல்டா குடியேற்றக்காரர்கள் நீண்ட காலம் குறிப்பாக இரண்டாம் தலைமுறையினர் வீடமைப்பு உள்ளிட்ட நில உரிமை விவகாரங்களை விரைந்து தீர்க்கும் நடவடிக்கைகளை இரட்டிப்பாக்கும்படி பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். இந்த விவகாரம் நீண்ட காலம் நீடிக்க விட்டுவிடக்கூடாது. மாறாக ஃபெல்டா மக்களின் நலனை கருத்தில் கொண்ட உடனடி நடவடிக்கை தேவை என அவர் குறிப்பிட்டார். மடானி அரசாங்கம் ஃபெல்டாவை தொடர்ந்து வலுப்படுத்தும். செயல்படுத்தப்படும் ஒவ்வொரு முனைப்பும் தொடர்புடைய தரப்பினரின் குடும்பத்தினருக்கும் பயனளிப்பது உறுதி செய்யப்படும் என பிரதமர் குறிப்பிட்டார். புறநகர் மேம்பாட்டினை உள்நாட்டு கட்டமைப்பாக மட்டும் பார்க்கக்கூடாது. அது வட்டார உலகளாவிய செயல் திட்டத்தின் ஒரு பகுதி என துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹமத் சயீத் ஹமீடி தெரிவித்தார். புறநகர் தொழில் முனைவோர் ஆசியான் உட்பட பன்னாட்டு ஹலால் போன்ற மிகப்பெரிய சந்தைகளில் துணிச்சலுடன் கால் பதிக்க வேண்டும் என்றார் அவர். உள்நாட்டு பொருள்களுக்கான தேவை மிக அதிகமாக உள்ளது. தொழில் முனைவோர் இடைவெளியை தவிர்த்து நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். முன்னதாக அறிமுகப்படுத்தப்பட்ட தேசிய புறநகர் பொருளாதார திட்டம் நாட்டின் புறநகர் மேம்பாட்டில் புதிய வெற்றியை பதிவு செய்வதற்கான செயல் திட்டமாக இருக்க வேண்டும் என்ற அவாவை துணை பிரதமர் வெளியிட்டார். இதனிடையே கடந்த 3 புறநகர் பொருளாதாரத்தை வலுப்படுத்த பல்வேறு முனைப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதை புறநகர் வட்டார மேம்பாட்டு அமைச்சருமான டாக்டர் அஹமத் சயீத் சுட்டிக்காட்டினார். பரந்த சந்தையில் தொழில் முனைவோரின் பொருள்கள் அணுகலை விரிவுபடுத்த ரிஸ் ஸ்மார்ட் உட்பட ஐகொண்டேசா முனைப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. இதன் வாயிலாக 7,000 புதிய தொழில் முனைவோர் உட்பட 15,000 வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டுள்ளன. இவ்விரு முனைப்புகள் 1.77 ரெங்கிட்டிற்கு அதிகமான விற்பனையை பதிவு செய்துள்ளதையும் டத்துஸ்ரீ அஹமத் சயீத் சுட்டிக்காட்டினார். 2028 பயிற்சியை நிறைவு செய்யும் மருத்துவர்களுக்கு உடனடி நிரந்தர பணி நியமனம் வழங்குவதை சுகாதார அமைச்சு இலக்காக கொண்டுள்ளதென அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் தெரிவித்துள்ளார். அமைச்சுகளுக்கு இடையிலான ஒருங்கிணைந்த பணிக்குழு மூலம் மேற்கொள்ளப்படும் சீராக்கத்தின் ஒரு பகுதியாக இந்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நீண்ட காலமாக நீடிக்கும் பணியாளர் பற்றாக்குறைக்கு தீர்வு காணும் அணுகுமுறையாக இது உள்ளது. இவ்வாண்டு மட்டும் 4,500 ஒப்பந்த மருத்துவர்கள் நிரந்தர பணிக்கமர்த்தப்பட்டுள்ளனர். இவ்வேளை மெடி அசஸ் முனைப்பு அறிமுகப்படுத்தப்படுவதன் வாயிலாக தேசிய சுகாதார சீரமைப்பு தொடர்ந்து வலுப்படுத்தப்படுகிறது. இதன் வாயிலாக மக்கள் மிகவும் நியாயமான செலவில் சுகாதார பாதுகாப்பை பெறுவது உறுதி செய்ய இயலுவதாக அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி சொன்னார். இந்த திட்டம் 85 வரை காப்புறுதி பாதுகாப்பையும் 70 வரை பங்கேற்பையும் வழங்கும் முக்கிய மருத்துவ காப்புறுதி திட்டங்களை வழங்குகிறது என்றார் அவர். பந்திங் குவலலங்காட்டில் உள்ள இடைநிலை பள்ளியில் மாணவி ஒருவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து அங்கு அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் ஃபர்லினா சீடே தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மாணவிக்கு சிகிச்சை அளிக்கும் வேளை பள்ளி நிர்வாகத்தினருக்கு உளவியல் ஆதரவு கிடைப்பதை உறுதி செய்வதில் கவனம் செலுத்தப்படும் என்றார் அவர். காவல்துறையினர் இந்த வழக்கை விசாரித்து வரும் நிலையில் போலி அறிக்கைகளை பகிர வேண்டாம் என பொதுமக்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். இந்நிலையில் அதிகார தரப்பின் அனுமதிக்கேற்ப அவ்வப்போது இந்த விவகாரம் தொடர்பான விவரங்கள் வெளியிடப்படும் என ஃபட்லினா குறிப்பிட்டார். இவ்வாண்டு தொடங்கி 9 மாநிலங்களில் உள்ள 15 நிரந்தர பேரிடர் மையங்கள் PPKB கட்டம் கட்டமாக செயல்பட தொடங்கும். நாட்டின் பேரிடர் நிர்வாக முறையை வலுப்படுத்தும் முனைப்பில் இதுவும் ஒன்றென இலக்கவியல் துணை அமைச்சர் டத்து வில்சன் உக கும்போங் குறிப்பிட்டார். ஜோகூரிலும் பஹாங்கிலும் முறையே ஒரு மையத்தின் நிர்மாணிப்பு முழுமையாக நிறைவடைந்துள்ளது. 9 நிர்மாணிக்கப்படுவதோடு 4 மையங்கள் குத்தகை உள்ளிட்ட திட்டமிடல் நிலையில் உள்ளதாக அவர் சொன்னார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: கடவுச்சொல்லை பல நாள்களாக மாற்றாமல் இருப்பவர்களில் நீங்களும் ஒருவரா? உங்களுக்கு அறிமுகமான எண்களையும் பெயரையும் கடவுச்சொல்லாக பயன்படுத்துகிறீர்களா? ஒரே கடவுச்சொல்லை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகிறீர்களா? அப்படியானால் நீங்கள் ஆபத்து வலையில் இருக்கிறீர்கள். இணைய மோசடிகளை தவிர்க்க 6 மாதங்களுக்கு ஒருமுறை கடவுச்சொல்லை மாற்ற முயல்வோம்.
0: இந்திய நிதி மையமான மும்பை மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் கடும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. அதில் குறைந்தது 13 பேர் பலியானதாக உள்ளூர் ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. மும்பை மன்கட் நகரில் வீடொன்று சரிந்ததில் 6 உயிரிழந்தனர். மும்பை புனே சாலையில் ஏற்பட்ட நிலச்சரிவினால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வாகனங்கள் பல வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டன. காணொலி வழி தெரிய வந்தது. இவ்வேளை வெள்ளத்தை தொடர்ந்து லோனாவலாவில் உள்ள கல்வி மையத்தில் சிக்கிக் கொண்டிருந்த 20 பேரை பேரிடர் நிர்வாக நிறுவனத்தின் உறுப்பினர்கள் மீட்டனர். இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான வர்த்தக மதிப்பு இவ்வாண்டு 70 பில்லியன் டாலரை எட்டும் என கணிக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 மாதங்களாக அவ்விரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக நடவடிக்கைகள் ஆக்கமூட்டும் வகையில் பதிவாகியுள்ளதை அடுத்து இந்த நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாக ரஷ்யாவுக்கான இந்திய தூதர் வினய் குமார் கூறினார். 2030 வாக்கில் அது 100 பில்லியன் டாலரை கடக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். வேளாண், விண்வெளி, உயர் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் இந்தியாவும் ரஷ்யாவும் ஒத்துழைப்பை வலுப்படுத்தியுள்ளன. பிரான்ஸ் அதிபர் எம்மானுவேல் மேக்ரோன் சிரியாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். 2024 பஷர் அல் அசாத் ஆட்சி கவிழ்க்கப்பட்ட பின் டமஸ்கஸுக்கு அவர் மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும். விமான நிலையத்தில் மேக்ரோனை வெளியுறவு அமைச்சர் அசர் அல் ஷைபானி வரவேற்றார். செவ்வாயன்று அவர் சிரியாவின் முக்கிய தலைவர்களை சந்திக்க உள்ளதாக AFP தகவல் வெளியிட்டுள்ளது. இவ்வேளை சிரியா அரசியலில் மேற்கத்திய நாடுகளின் பங்களிப்பு குறித்து மேக்ரோன் விரிவாக கலந்துரையாடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜிம்பாப்வேயின் பெரும் பகுதி திங்களன்று இருளில் மூழ்கியது. தேசிய மின்சார ஆலையில் ஏற்பட்ட நுட்ப கோளாறினால் மின்தடை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சில மணி நேரங்களுக்கு பின் மின்சார விநியோகம் வழக்கு நிலைக்கு திரும்பியதாகவும் மின்தடைக்கான காரணம் ஆராயப்படுவதாகவும் ஜிம்பாப்வே மின்சார நிறுவனம் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து. பெல்ஜியத்திற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான முற்பாதி ஆட்டம் நிறைவடைந்துள்ள நிலையில் பெல்ஜியம் 2-1 எனும் கோல்களில் முன்னணி வகிக்கிறது. அவனிக்கான 2 கோல்களை ஆட்டத்தின் 9th 33rd நிமிடங்களில் சார்ல்ஸ் டி கேட்டலரியே புகுத்தினார். இவ்வேளை 16 அணிகள் சுற்றில் போர்த்துகல் ஸ்பெயினிடம் 0-1 என தோல்வி கண்டதை அடுத்து போர்த்துகல் பயிற்றுநர் ரொபேட்டோ மார்டினஸ் அப்பொறுப்பில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். ஸ்பெயினைச் சேர்ந்த 52 வயதான அவர் 2023 தொடக்கம் போர்த்துகலை வழிநடத்தி வந்தார். ஸ்வான்சி, வீகன், எவர்டன் கிளப்புகளின் தலைமை பயிற்றுநராகவும் மார்டினஸ் பொறுப்பேற்றுள்ளார். இவ்வேளை இதுவரை சிறந்த ஒத்துழைப்பு வழங்கிய போர்த்துகல் அணியினருக்கும் ரசிகர்களுக்கும் அவர் நன்றி கூறினார். ஃபெல்டாவின் வீட்டு நில விவகாரங்களுக்கு விரைந்து தீர்வு காணப்பட வேண்டும். 2028 பயிற்சி நிறைவு செய்த மருத்துவ அதிகாரிகளுக்கு நிரந்தர பணி. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: வணக்கம். மின்னல் கேட்டு இருக்கீங்க. 9:13 செய்திகளுக்கு பிறகு மீண்டும் சந்திக்கின்றோம். இப்போ என்ன ஆட்டம் போயிட்டு இருக்கு அப்படின்னா, உலக கிண்ண காட்பந்து போட்டி பெல்ஜியம் அமெரிக்காவை சந்தித்து கொண்டிருக்கிறது. நிலவரம் என்ன திரேசா, எப்படி போயிட்டு இருக்கு?
1: 49 இந்த நிமிஷத்துல அமெரிக்கா 1 பெல்ஜியம் 2, 1-2. இப்ப பெல்ஜியம் தான் முன்னிலையில.
0: ஹாஃப் டைம் முடிஞ்சதா?
1: முடிஞ்சது.
0: பெல்ஜியம் வந்து 2 கோல்களோட இருக்காங்க. ஆனா தெரியல என்னன்னு. இரண்டாவது சுற்று வரும்போதுதான் எல்லாரும் வேகத்தையே ரொம்ப விவேகமா காட்டிக்கிட்டு இருக்காங்க.
1: அதாவது அந்த முதல் சுற்றுல வந்துட்டு சரி, இந்த அணியோட நம்ம தோல்வி கண்டா அடுத்த அணியோட மோதலான் இருக்கு. ஆனா இது வந்து அந்த கலா மத்தி அல்லவா, தோற்றால் நம்ம நாட்டிற்கு திரும்ப வேணும். அதனால அந்த வெறித்தனமா ஆடுறாங்க. இந்த முறை தேவிக்கு கொஞ்சம் கலவரம் நடக்குது. அவங்க சண்டை எல்லாம் போடுறாங்க. அதாவது பொதுவாக நம்ம பாக்குறப்ப, திரைப்படங்களை பாக்குறப்ப சண்டை எல்லாம் தெரியும் இல்லையா? இது வந்து உலக நாடு உள்ள இந்த நட்சத்திர விளையாட்டாளர்களும் சண்டை போடுறாங்க. அடிதடிலாம் நடக்குது. அதெல்லாம் பாக்குறப்ப அங்க ரெஃபரி நடுவர் வந்துதான் பரவாயில்ல சண்டை எல்லாம் போடாதீங்க.
0: ஆனா முன்பை காட்டிலும் இப்ப வந்து ரொம்ப துல்லியமா இந்த VAR அறிமுகப்படுத்த, இப்பெல்லாம் வந்து இன்னும் துல்லியமா எடுக்க முடியுது. எல்லா பக்கத்துல இருந்துமே வந்து அதை வந்து உற்று கவனித்து பாத்துறாங்க. சட்டென்று தெரிவிச்சிடறாங்க இது சரியான கோலா, ஆஃப் சைட்டா, என்ன அப்படின்றதெல்லாம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. பாக்கலாம் ஆட்டம் பெல்ஜியத்துக்கு மட்டுமே சாதகமாக அமைந்து முடியுமா, இல்ல அமெரிக்கா பக்கம்
1: என்னன்னு தெரியல தெய்வீகன். இந்த 2026 உலக கிண்ண அந்த கார்பந்து ஆட்ட போட்டியில ஆண்கள் அழும் போது மனசு அவ்வளவு கஷ்டம்.
0: மனசு வரல, இல்ல பிரேசில் பேச்சே வரலையே, அதான் பாக்குறேன். எங்க
1: என்ன அப்படின்னா, நெய்மர் அவர்
0: சொல்லுங்க,
1: கண் கலங்கி அந்த துக்கத்துல இருந்து மீண்டு வரல. நான்
0: துக்கத்துல இருங்க, அப்புறம் பேசுவோம். பாட்டு வருது.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
2: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0309072919.
1: ஹலோ சார், சார் கேக்குதுங்களா? சார்
3: நல்லா கேக்குதுமா? கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க.
1: முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
3: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம்
1: தான். அவசரமா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார் இது இல்லாம பேசிட்டு இருக்கீங்க?
3: நினைவுகளுக்காக பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
1: புரியுதுங்க சார், சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
2: இப்படிக்கு மின்னல் FM வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் FM.

0: சுப்பிரமணியபுரம் படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல் கண்கள் இரண்டால் கேட்டுட்டு வந்தோம். வணக்கம், மின்னல் கேட்டுட்டு இருக்கீங்க. த்ரேசா தேவிகன் உங்க கூட பேசிட்டு இருக்கோம். இந்த வாரம் சனிக்கிழமை ஜோஹர் மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. அது குறித்த நிலவரங்களை அவ்வப்போது செய்திகளின் வழி இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க.
1: தொடர்பு அமைச்சர் ஃபமி ஃபாசில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, யாருமே காரணங்கள் அல்லது விடுமுறை கிடைக்கல அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாக்களிக்கும் உரிமையை வந்து விட்டு கொடுத்துறாதீங்க, கட்டாயம் வந்து வாக்களியுங்கள், உங்களுடைய வாக்குரிமையை நிறைவேற்றுங்கள்னு சொல்லியிருந்தார்.
0: ஜனநாயக கடமையை வந்து சரியா நிறைவேற்றணும் அப்படின்றத வலியுறுத்தி இருக்கிறாங்க. இதற்கு முன்னர் பாத்தீங்கன்னா, இந்த 18 வயது வாக்களிப்பு முதல் முறையாக ஜோஹர் மாநில தேர்தலில் தான் கடந்த முறை அது அமலுக்கு வந்தது. இரண்டாவது முறையாக ஜோஹர் மாநில மக்கள் 18 வயது நிரம்பியவர்கள் வந்து வாக்களிக்க தகுதி பெறுகின்றார்கள். இது இரண்டாவது முறை. அது வரலாற்று பூர்வ ஒன்று இல்லையா மலேசியாவை பொறுத்தவரைக்கும். ஆக இப்போ இந்த ஜோஹர் மாநில தேர்தல் காலையிலிருந்து மாலை வரைக்கும் உங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய விவரங்கள் எல்லாத்தையுமே தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கிறாங்க. உங்களுடைய வாக்குச்சா அவடி எங்க, அதெல்லாம் எஸ்பிஆர் உடைய அகப்பக்கத்திற்கு சென்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்.
1: இளம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க, எனவே வந்து கொஞ்சம் கூடுதல் கவனமா நீங்க எங்க எந்த மையத்துல வாக்களிக்கிறீங்க இந்த விவரங்கள் எல்லாம் சரி பார்த்துக் கொள்ள. மேலும் தேவிகன், வெள்ளிக்கிழமை முதல் ஜோஹர் செல்லும் வழியில் நெரிசல் அதிகரிக்கக்கூடும். இது ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நீடிக்கும். அதனால இந்த வார இறுதி நாட்கள்ல நீங்க கூட திட்டமிடலாம், உங்களுடைய பயணத்தை பார்த்துக்கோங்க. ஜோஹர் பக்கமா போறீங்க அப்படின்னா நெரிசல் இருக்குங்க.
0: இப்ப ஜோஹர் போற பாதையில பாத்தீங்கன்னா, இப்போ மூன்று வழி பாதைகளாக மாற்றுவதற்கான வேலைப்பாடுகள்லாம் ஓடிட்டு இருக்கு. அதனாலேயும் நெரிசல் சற்று அதிகரிக்க கூடும். பார்த்து திட்டமிட்டு உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. ஒருவேளை நீங்க பொது போக்குவரத்துகளை பயன்படுத்துறீங்கன்னா, நீங்க டிக்கெட்டுக்கெல்லாம் முன்கூட்டியே சரி பார்த்துருங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஆயிடுச்சு, நீங்க வெள்ளிக்கிழமை போனாதான் சனிக்கிழமை வாக்களிக்க முடியும். பிள்ளை ஆசை பாலன் இவருடைய குரல்ல சார காத்து வந்துட்டு இருக்கு. உள்ளூர் பாடல் கேட்கலாம்.

மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீங்களா? மைன் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 09 7 29 19.

0: புஷ்பவனம் குப்புசாமி பாடியிருந்த பாடல் 9:37 இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை. அதுவும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம், எல்லாரும் கொஞ்சம் சைவமா இருக்கிறவங்களா இருப்பீங்க, காலையில சாப்பிட்டீங்களா பாத்துக்கோங்க, சாப்பிடாம இருக்காதீங்க. சில பேருக்கு அதுவே பெரும் பிரச்சனையாகுது, காலை உணவை தவிர்த்து விடாதீர்கள் அப்படின்ற வேண்டுகோளை விடுக்கின்றோம்.
1: ஆமா, காலையில அந்த பசியை ஆற்றும் போதுதான் மூளை நல்லா சுறுசுறுப்பா இயங்க, உங்களுக்கு அந்த புத்துணர்ச்சி கிடைக்கும், அதனாலதான் பசியாறீங்க அப்படின்னு சொல்றோம்.
0: அப்புறம் இன்னைக்கு ஒருத்தவங்க பேசுறாங்க, ஒரு அம்மா கதாபாத்திரத்துல, கதாபாத்திரம் இல்ல அவங்க ஒரு அம்மா, அவங்க சொன்னாங்க சமையல் அறையில அவசரப்படுத்தாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது யோசிக்க வேண்டிய ஒன்று. அதனால உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சமையல் அறையில இருக்கும் போது அவங்களை அவசரப்படுத்திடாதீங்க, அவங்கள நிதானமா செயல்பட விடுங்க. ஒருவேளை இல்லத்தரசிகள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அவசர அவசரமாலாம் வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாவே நீங்க பொறுமையை கையாளலாம், பிரச்சனையே இல்லை சமையல் அறையில.
1: இதுல என்னன்னா தேவிகன், பெண்கள் வந்து பொறுமையை கையாளும் போது அந்த வீட்டு தலைவர்கள் ஒரு சில நேரத்துல மணியாச்சுல கொஞ்சம் சீக்கிரமா செஞ்சு கொண்டு வரியா அப்படின்ற ஒரு கேள்வி எழும் போது அவங்களையும் அறியாம அந்த பதற்றம் அவங்களுக்கு வந்துருது. அதனால என்ன, கணவர் வர நேரமாச்சா, சச்சோ பிள்ளைகள் வர நேரமாச்சா, இதற்குள்ள முடிக்கணுமென்ற ஒரு பரபரப்பு.
0: ஆமா, இந்த பரபரப்பு இருக்கலாம், அது அதிகமா ஆகும் போது பதற்றமாகவும் மாறுகிறது. இதை கொஞ்சம் பார்த்து நிதானமா செயல்படுவீங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். வெளிச்சப்பூவை வருது கேட்கலாம்.

0: சில கனவுகள் ஆண்டுகளை கடந்துதான் நிறைவேறும்.
1: மின்னல பேமெண்ட்ன்றது வந்து ஒரு கனவுங்க, அதுல வாய்ப்பு கிடைக்கிறதுலாம் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது, மிக அபூர்வம்.
0: கில்லாணி சேர்ந்த தமிழ் செல்வம் அவருடைய கனவும் இன்று நிறைவேறுகிறது.
1: ஆர்கே வாசல் வரைக்கும் வந்து நான் பாடாம வந்தவன் சொல்லிட்டேன். இன்றைய நாள் வந்து எனக்கு நல்ல நிறைவான நாளா உணர்றேன்.
0: இன்று மலரும் நினைவுகளில் இரவு 11 மணிக்கு மேல் நீங்கள் கேட்கலாம்.
1: என்ன பறவை சீரகடித்து விண்ணில் பறக்கின்றதா, உன் இமைகளிலே உறக்கம் வர கண்கள் மறுக்கின்றதா.
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0109072919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
3: ஹாய், வணக்கம். நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் SV ஹரிஷ்.

0: ஷான் ரோல்டனுடைய குரல்ல வந்த பாடல் தான் அது, இறைவனாய் வந்த இறைவியே அப்படின்ற பாடல் கேட்டோம். அவரோடு மானசி சேர்ந்து பாடியிருந்த பாடல் வணக்கம் இன்னல் கேட்டுட்டு இருக்கீங்க. 9:48
1: பொதுவாகவே தெய்வீக

0: தானம் செய்யப்பட்டிருந்தன. அதை பத்தி நம்ம நிறைய பேசுறோம். உடனடியாக அந்த மருத்துவர்கள் வந்த காட்சி இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருந்தோம். அப்ப அதை பத்தி பேசணும். அப்ப நம்ம விட்டுட்டோம். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த உடல் உறுப்பு தானம் டெர்ம ஆர்கன் அப்படின்ற ஒரு அமைப்பு செயல்பட்டு இருக்கு. சுகாதார அமைச்சின் கீழே நீங்க விண்ணப்பம் செய்தால் உங்களுக்கு ஒரு பச்சை நிற அட்டை கிடைக்கும். அதன் மூலம் வந்து நீங்க உங்களுடைய உறுப்புகளை தானம் செய்ய முடியும்.
1: இன்னமும் உடல் உறுப்பு தானம் செய்பவர்களின் எண்ணிக்கை மலேசியாவில் குறைவாக தான் இருக்கிறதாம். அதனால நம்ம கொஞ்சம் வந்து யோசிப்பார்கள். நம்மளுடைய மறைவுக்கு பின்னமும் இன்னொரு உயிர் வழியாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னா நிச்சயமா அது நம்ம இன்னொரு உயிருக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தானமாக தான் அமைகின்றது.
0: இப்போ அவர் பாக்யராஜுடைய கதைக்கு வந்தோம்னா இருவருக்கு அந்த கண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட பாகங்கள் பொருத்தப்பட்டு அவங்களுடைய பார்வைக்கு ஒரு பெரிய உத்வேகமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுதாங்க, நம்ம இருக்கிற வரைக்கும் இருக்கிறத விட இல்லாத போதும் நம்ம வந்து ஏதாவது செய்யணும். யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன்னு சொல்லுவாங்க. அதனால உடல் உறுப்பு தானம் செய்ய யாரா இருந்தாலும் வரலாம். இப்ப நம்ம நினைக்கலாம் நமக்கு வந்து நீரிழிவு நோய் இருக்கு இல்ல ரத்த அழுத்தம் இருக்கு அப்படின்னு. என்ன சொல்றாங்கன்னா ஒருவேளை அதை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்க முடியலனா அதை வந்து ஆராய்ச்சிக்காக பயன்படுத்துவாங்க. அது இன்னொருத்தருடைய ஒரு ஒரு நோயை வந்து குணப்படுத்துறதுக்கான ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கும் அப்படின்னு. தயக்கம்லாம் காட்டாதீங்க, எது பத்தி நம்ம யோசிக்க வேணாம். உடல் உறுப்பு தானம் செய்ய உடனே வாரீர்கள்.

0: இசையில வந்து பாடல், அந்த பாடலோடு இன்றைய வணக்கம் மின்னல் ஒரு நிறைவுக்கு வருகிறது. இன்றைக்கு காலையில இருந்து பேசினதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். முதல்ல இந்த சைலண்ட்லயே வச்சுட்டு நம்ம கூப்பிட்டாலும் எடுக்க மாட்டாங்க, அவங்க வாழ்க்கையில வேற ஒரு பக்கத்துல இருந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அது என்னால ஏத்துக்க முடியல. கவிதா கூப்பிட்டு சொன்னாங்கல்ல, அவங்க ஏரோப்ளேன் மோட்ல
1: வச்சிருவாங்க.
0: சரி பரவாயில்ல, அந்த மாதிரி ஒரு சூழல். அதுக்கப்புறம் 7 மணிக்கு மேல பேசணும், அவசர அவசரமா போறவங்க இருக்காங்களா அப்படின்ட்டு அப்படிதான் பண்றோம்னு அந்த மணிராஜ் சொன்னார்ல, தன்னுடைய மனைவி ஒரு மருத்துவர், அங்கிட்டு ஒரு
1: அப்படின்னு 8 மணிக்கு மேல பிள்ளைகள் இடத்துல நீங்க உண்மையிலேயே சகஜமா பேசுறீங்களா, மனசு விட்டு பேசுறீங்களா, இதை பத்தி கேட்டிருந்தோம். இப்போ இருக்கிற காலகட்டத்துல மன சோர்வு தீரணும் அப்படின்னா யாராவது
0: தகுதி பெறுவாங்க பக்கம் காற்று சற்று அதிகமாக வீசுகின்றது.
1: ஆமா, 3 கோல்களோட அதிகமாக வீசிக்
0: கொண்டிருக்கிறது.
1: 90 நிமிடம் வந்து முழுமை பெற்றிருக்கு. இப்ப 1-3 என்ற கோல் எண்ணிக்கையில் பெல்ஜியம் முன்னிலை
0: ஏறக்குறைய அடுத்த சுற்றுக்கு
1: போல
0: விடை பெறுவது தெய்வீகன் தாமரை செல்வன். மீண்டும் சந்திப்போம், உடம்பு மனசெல்லாம் பாத்துக்கோங்க.

வணக்கம். சலம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். ஜோஹூர் மாநில தேர்தலின் இன்றைய முன்கூட்டியே வாக்கெடுப்பில் பாதுகாப்பு உறுப்பினர்கள் தங்கள் ஜனநாயக கடமையை முழுமையாக நிறைவேற்றும்படி துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹமத் சயீத் ஹமிடி வலியுறுத்தினார். மாநில மேம்பாடு நிலைத்தன்மையை உறுதி செய்ய வாக்காளர்கள் சிறந்த தேர்வினை செய்ய வேண்டுமெனவும் தேசிய முன்னணி தலைவருமான அவர் அறிவுறுத்தினார். காலை 8 மணிக்கு 64 வாக்களிப்பு மையங்கள் திறக்கப்பட்ட வேளை 24,751 பேர் முன்கூட்டியே வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். குறு சிறு நடுத்தர தொழில் முனைவர்களின் வர்த்தக தொடர்ச்சி, ஊடக சுதந்திரம், மலேசிய மனித உரிமை ஆணையம், சுஹாகாமின் நிதி அறிக்கை ஆகியவை இன்றைய மக்களவைக் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் முக்கிய விவகாரங்களில் அடங்கும். குறு சிறு நடுத்தர தொழில் முனைவர்களின் வர்த்தகம் தொடர்பில் இப்போ திமோர் உறுப்பினர் லீ சுவன் ஹாவ் கேள்வியை முன்வைப்பார் என நாடாளுமன்ற நிரலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சரவா அரசாங்கத்திற்கு சொந்தமான ஏ போனியோ விமான நிறுவனம் இன்று குவாலாலம்பூருக்கான பயணச்சீட்டு விற்பனை தொடக்கத்தை அறிவித்துள்ளது. தீபகற்பத்திற்கும் சரவாக்கிற்கும் இடையிலான வான் போக்குவரத்தை வலுப்படுத்தும் முனைப்புகளின் முக்கிய மைல்கல் என ஏ போனியோ குறிப்பிட்டுள்ளது. அது குவாலாலம்பூர் முதலாம் முனையத்திலிருந்து கூச்சிங் பன்னாட்டு விமான நிலையத்திற்கு நாள் ஒன்றுக்கு இருமுறை சேவையை வழங்கும். ஹோர்முஸ் நீரிணையில் எண்ணெய் கப்பல் தாக்கப்பட்டதில் தீ ஏற்பட்டதாக பிரிட்டன் கடல்சார் பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. தென்பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்த அக்கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதுவரை உயிரிழப்பு சேதம் குறித்த தகவல்கள் ஏதும் வெளியிடப்படவில்லை. எக்வாடோரில் ஏற்பட்ட வெள்ளத்தில் பலியானவர் எண்ணிக்கை 9 அதிகரித்துள்ளது. மேலும் 9 பேரை காணவில்லை என நாட்டு இடர் நிர்வாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. அடைமடை காரணமாக ஜமுரா 6 பெருக்கெடுத்ததை தொடர்ந்து அங்குள்ள வீடுகளும் உள்கட்டமைப்புகளும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. 38 பேர் காயமடைந்துள்ளனர். 74 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து. 16 அணிகள் சுற்றில் பெல்ஜியம் 4-1 என அமெரிக்காவை வென்றது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சிங்க. இந்த பக்கம் கிஷன் கூட பேசிட்டு இருக்கேன். எப்படி இருக்கீங்க? இன்றைய பொழுது ரொம்ப நிறைவா மகிழ்ச்சியா இருக்க போகுது. சிரிச்ச முகத்தோட இன்றைய நாளை தொடங்கியிருப்பீங்க. மகிழ்ச்சி உங்களுக்கான நல்ல விஷயங்கள் இன்றைக்கு நிறையவே நடக்க போகுது. அந்த நம்பிக்கையோட தொடர்ந்து போய்கிட்டே இருங்க. சரி, இப்போ நெரிசல் எல்லாம் கடந்து வேலைக்கு போய் சேர்ந்தாச்சு இல்ல? இல்லைங்க, இன்னும் இல்லை. இன்னும் சில ஒரு சிலர் வந்துட்டு நெரிசலை சிக்கி தவிச்சிட்டு இருக்கலாம். பார்த்து பத்திரமா பாதுகாப்பா போங்க. அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு நம்ம மலையாள பாடல்களை கேட்டு ரசிக்கலாங்க. உதித் நாராயணன், ஸ்வேதா தொடக்க பாடல் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

வேதிகா குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தவங்க. ஜிடிஎன் திரைப்படத்தில் வந்து நடிகர் மாதவன், பிறகு பிரியாமணி வந்து முதன்மை கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. அதற்கு பிறகு நம்ம நடிகர் பிரியாமணி எந்த திரைப்படத்தில் இப்போ நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுமுக அறிமுக இயக்குனர் ஜித்து அஷ்ராஃப் இவருடைய இயக்கத்தில் ஆஃபீஸர் ஆன் டியூட்டி அப்படின்ற ஒரு மலையாள திரைப்படத்தில் வந்து நம்ம நடிகை பிரியாமணி, பில்லுமணி அப்படி சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியும், அவங்க வந்து அந்த திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. இதில் வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு கதாபாத்திரத்தில் வந்து நடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் அந்த திரைப்படத்தை நம்ம பெரிய திரையில பார்க்கலாம். பெரிய

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா?
1: புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க.
0: ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.
2: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026, 48 நாடுகள், 104 ஆட்டங்கள்.
3: இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

ஸ்ரீராம் சித்தாரா குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். மலையாள பாடல்களை இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. சரி, இந்த ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா வீரத்தையும் நட்பையும் கொண்டாடும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நம்ம ஓகே டிவியில் உங்களுக்காக இடம்பெற போகுதுங்க. வீரர் தின சிறப்பு நிகழ்ச்சி வீர அனுகாரா கிரிங்க மும்பின பங் சம்ரட்டேகா ஒவ்வொரு சனிக்கிழமையும் நண்பகல் 12 மணிக்கு நீங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம உங்க வீட்டில் இருக்கிற சுட்டிஸ் குட்டிஸ்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பக்குகான் 3.1 யோகோ அண்ட் மெகமட்டோ பிறகு தி அனிமேட்டட் சீரீஸ் சாகசமும் வீரர் நிறைந்த உயிர் சித்திரம் படங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம காதலும் குடும்பமும் கலந்த தொடர் லீம ஷாரட்சிந்த திங்கள் முதல் வெளிவரை 8 மணிக்கு நீங்க பார்க்கலாங்க. நட்புறவு தின சிறப்பு திரைப்படம் கேச்சு பெத்தூல் வியாழக்கிழமை 9:30 நீங்க பார்க்கலாம். ஜூலை மாதம் முழுக்க குடும்பத்தோட சேர்ந்து பாருங்க. ஓகே டிவி உங்களின் சரியான தேர்வு.

0: ராணி உங்களுக்காக.
1: ஜூலை முதலாம் நாள் தொடங்கி பூடி டீசல் நடைமுறைக்கு வந்துள்ளது. தகுதி பெற்ற தனியார் டீசல் வாகன உரிமையாளர்கள் லிட்டருக்கு 2 ரிங்கிட் 10 சென்ட் விலையில் டீசலை பெறலாம். மேலதிக தகவலுக்கு பூடி மடானி .gov.my.
0: மடானி உங்களுக்காக.
2: உங்களுக்கு எது பிடிக்கும்
3: அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல.

ஃபீஃபா உலக கிண்ணம் இன்றைக்கான ஆட்டம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, போர்த்துகல் ஸ்பெயினோடு மோதி இருந்தாங்க, பிறகு யூஎஸ்ஏ பெல்ஜியமோடு மோதி இருந்தாங்க. அதற்கான முடிவுகளை நீங்கள் ஆர்டிஎம் இன்ஸ்டாகிராம் பக்கமாக நீங்கள் பார்க்கலாம், அதிகாரப்பூர்வாக பக்கத்தின் வாயிலாக நீங்கள் பார்க்கலாம். பிறகு நாளைக்கான சிறப்பு ஆட்டங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜென்டினா எகிப்தோடு மோதுறாங்க, சுவிட்சர்லாந்து கொலம்பியாவோடு மோதுறாங்க. இந்த ஆட்டங்களையும் ஆர்டிஎம் கிளிக் வாயிலாக பார்க்க மறந்துடாதீங்க. ஆக அண்மைய நிலவரங்களை உடனுக்குடன் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஆர்டிஎம் உடைய அதிகாரப்பூர்வ இன்ஸ்டாகிராம் பக்கமாக வந்தீங்கன்னா நீங்க தாராளமா அங்க தெரிஞ்சுக்கலாங்க. இப்ப அடுத்த பாடல் உங்களுக்காக ஹரிச்சரன் கொண்டு வராரு, கேட்கலாம்.

மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

அனீஷ் கிருஷ்ணன் குரல் அந்த பாடல் நம்ப கேட்டிருந்தாங்க. சமூக வலைத்தளத்துல இப்போ ஒரு விஷயம் வைரலா பேசப்பட்டு இருக்கு, இந்த மழை நீர் அப்படின்னு சொல்லும்போது அதை சேகரிக்கிறதுடைய அவசியம் என்ன அப்படின்றது நிறைய பேர் பேசி நம்ம கேட்டிருப்போம். ஆனா அதை செயல்படுத்துறவங்க ஒரு சிலர் மட்டுமே இருப்பாங்க இல்லையா. அந்த ஒரு சிலர்ல இவரும் ஒருத்தர் நினைக்கிறேன். அவருடைய வீட்டுல என்ன பண்ணிருக்கிறாருன்னா ஒரு பேக் மாதிரி இருக்குங்க, அது ரொம்ப பாதுகாப்பான ஒரு பையன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு பெரிய ஒரு தோங்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்கு. ஆனா அது வந்து ஒரு பேக் மாதிரி இருக்கும், அசையும் அந்த மாதிரி இருந்தது. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதில் வந்து இந்த பைப் இருக்கும், குழாயெல்லாம் இருக்குது, நீர் குழாய் எல்லாமே இருக்குது. அதை திறந்து அவர் வந்து கைகளை கழுவ முடியும், செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுறாரு, அதை எடுத்து என்னென்ன பண்ண முடியுமோ அதை எல்லாமே பண்ணுறாருங்க. அதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. பரவாயில்லையப்பா, மழை நீரை சேகரித்து அதை பயனுள்ள வழியில் வந்து அவர் அழகாக அதை செலவு பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்தது. நீங்களும் வாய்ப்பு இருந்தால் வீட்டில் அந்த மாதிரி செய்யுங்க, ரொம்ப நல்லதுங்க. ஆனால் அதை பாதுகாப்பான முறையில் செய்யணும். அதை வந்து அவர் ரொம்ப உறுதிப்படுத்தியிருக்கேன்றதை அந்த காணொலியில் பதிவு செய்திருக்கிறாரு. நிறைய பேர் அவரை பாராட்டி இருக்காங்க, ஓ இப்படியும் செய்யலாங்க, இந்த யோசனைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் செயலில் இருந்த போதிலும் லெபனானின் தென்பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் 4 கொல்லப்பட்டனர். வாகனம் ஒன்றை குறிவைத்து ஏவப்பட்ட திருக்குருதி தாக்குதலில் 3 பெண்கள் உள்ளிட்ட 4 உயிரிழந்ததாக லெபனானின் தேசிய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. பள்ளி தலைமையாசிரியர், அவரது தாய், ஒரு வெளிநாட்டு வீட்டு பணிப்பெண் ஆகியோர் பலியானார்கள். மத்திய சீனாவில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளத்தால் குறைந்தது 80 உயிரிழந்ததாக அரசு ஊடகம் கூறியது. தெற்கு சீனாவில் பெய்த கனமழை வெள்ளத்திலும் உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. ஹுபே வட்டாரத்தில் பல பகுதிகள் கடுமையான வானிலை தாக்கத்துக்கு உள்ளாகியுள்ளதாக சிசிடிவி குறிப்பிட்டுள்ளது. சில இடங்களில் சூறாவளிகளும் பதிவாகியுள்ள நிலையில் சேதங்களை மதிப்பிடும் பணிகளும் மீட்பு நடவடிக்கைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அமெரிக்க சுதந்திர நாளையொட்டி நடைபெற்ற பிரம்மாண்ட வான வேடிக்கை நிகழ்ச்சிக்கு பிறகு வாஷிங்டன் நகரம் சில மணி நேரங்களுக்கு உலகின் மிகவும் மாசடைந்த நகரமாக பதிவானது. சுமார் 850,000 வானவெடிகள் பாய்ச்சப்பட்ட இந்த நிகழ்ச்சி குறித்து, குறுகிய நேரத்தில் இத்தகைய அளவில் வானவேடிக்கை நடத்துவது உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என நிபுணர்கள் முன்கூட்டியே எச்சரித்திருந்தனர். இந்த கொண்டாட்டம் அமெரிக்காவில் நிலவும் வெப்ப அலைக்கு உள்ளான சூழலில் நடைபெற்றதால் பல பாரம்பரிய சுதந்திர நாள் நிகழ்ச்சிகளும் பாதிக்கப்பட்டன. இவ்வாண்டில் 3வது முறையாக கியூபா நேற்று நாடு முழுவதும் மின் விநியோக தடையை எதிர்கொண்டது. இந்த சம்பவம் அமெரிக்கா எரிபொருள் விநியோகத்திற்கு விதித்துள்ளதாக கூறப்படும் கட்டுப்பாடுகளால் ஏற்பட்டுள்ள ஆற்றல் நெருக்கடி குறித்த கலக்கத்தை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. கம்யூனிஸ்ட் ஆட்சியின் கீழ் உள்ள அந்த தீவு நாடு ஏற்கனவே மின் விநியோகத்தை தக்க வைத்துக் கொள்வதில் சிரமங்களை எதிர்கொண்டிருந்தது. இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த ஜனவரியில் கியூபாவிற்கான எண்ணெய் விநியோகத்தை நிறுத்தியதை தொடர்ந்து மின் உற்பத்தி நிலையங்களுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பு மேலும் குறைந்துள்ளது. நாட்டின் மின் உற்பத்தி அமைப்பில் முழுமையான தடங்கள் ஏற்பட்டுள்ளதென்று கியூபாவின் மின் பயன்பாட்டு நிறுவனம் UNE எக்ஸ் தளத்தில் இடுகையிட்டுள்ளது. நேட்டோ உச்சநிலை கூட்டத்திற்கு முன்னதாக யுக்ரைனில் மோஸ்கோ நடத்திய தாக்குதலில் பலர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து ரஷ்யாவின் பெல்கொரோட் மாவட்டத்தை குறிவைத்து யுக்ரைன் நடத்திய பதில் தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. யுக்ரைன் இம்முறை நீண்ட தூரம் பாயக்கூடிய திருக்குருதிகளை பயன்படுத்தியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வேளை யுக்ரைன் மேற்கொள்ளும் ஏவுகணை தாக்குதல்கள் பெல்கொரோட்டையும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளையும் அதிகம் குறிவைப்பதாக பெல்கொரோட் இடைக்கால ஆளுநர் அலெக்சாண்டர் ஷுவாவிவ் குற்றம் சாட்டினார். 2026 ஃபீஃபா உலகக்கிண்ணம். சற்று முன்னர் வாஷிங்டன் சியட்டல் அரங்கில் நடைபெற்ற 16 அணிகள் சுற்றில் உபசரணை நாட்டை 4-1 என்ற கோல் கணக்கில் வென்றதன் மூலம் பெல்ஜியம் காலிறுதிக்கு முன்னேறியது. 9வது நிமிடத்தில் சார்ல்ஸ் டி கேட்டலேரி பெல்ஜியத்துக்கு முதல் கோலை பெற்று தந்த வேளை அமெரிக்காவின் மலிக் டில்மென் 31வது நிமிடத்தில் ஆட்டத்தை சமநிலையில் வைத்தார். 33வது நிமிடத்தில் பெல்ஜியத்தை மீண்டும் முன்னிலைக்கு கொண்டு வரும் வகையில் டி கேட்டலேரி மேலும் ஒரு கோல் புகுத்தினார். ஹேன்ஸ் வென்கென் 3வது கோலை அடித்தார். இறுதியாக கூடுதல் நேரத்தில் ரொமேலு லுக்காக்கு வெற்றியை உறுதி செய்தார். இதனிடையே கிறிஸ்டியானோ ரொனால்டோ தமது பிரம்மாண்டமான கார்பந்து வாழ்க்கையில் ஏறக்குறைய எல்லா முதன்மை பட்டங்களையும் வென்றுள்ளார். இருப்பினும் உலக கார்பந்தின் மிக உயரிய மதிப்பாக கருதப்படும் உலக கிண்ணத்தை மட்டும் அவர் இதுவரை முத்தமிட்டதில்லை. இம்முறை 16 அணிகள் சுற்றில் போர்த்துகல் தோற்றதை அடுத்து அந்த கனவு மீண்டும் நிறைவேறாமல் போனது. இருந்தும் ரொனால்டோ உலகின் தலைசிறந்த ஆட்டக்காரர் என்றும் சிறந்த தலைமைத்துவத்திற்கான எடுத்துக்காட்டு என்றும் போர்த்துகல் பயிற்றுநர் ரொபேட்டோ மார்டினெஸ் விவரித்துள்ளார். இதனுடன் உலகச் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

0: இளமை உல்லாசம்,
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. அப்புறம் காலை பசியாரெல்லாம் முடிச்சாச்சாங்க, முடிச்சுட்டு அடுத்து மதிய நேரத்துக்கு என்ன சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி இப்போ மனசு தேடிக்கிட்டு இருக்கோம். எதுவாக இருந்தாலும் ஆரோக்கியமான உணவா தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க, அதுதான் ரொம்ப முக்கியங்க. சரி, ஃபீஃபா உலக கிண்ணம் நீங்கள் அனைத்து ஆட்டங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஎம் கிளிக் வாயிலாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஎம் அண்டர்ஸ்கோ மலேசியா இன்ஸ்டாகிராம் பக்கமாக வந்தீங்கன்னா நீங்கள் ஆக அண்மைய நிலவரங்களை தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கான ஆட்டம் யூஎஸ்ஏ பெல்ஜியம் மூடு மோதி இருந்தாங்க. அதில் பெல்ஜியம் வந்து 4-1 அப்படின்னு கோல் கணக்கில் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. பிறகு போர்த்துகல் ஸ்பெயினோடு மோதி இருந்தாங்க. இதில் ஸ்பெயின் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. இதன் மூலம் வந்து உங்களுக்கே தெரியும், இப்போது பரபரப்பாக எல்லோரும் பேசிகிட்டு இருக்க விஷயம் தான் நேற்று நெய்மார், இன்று வந்து ரொனால்டோ. ஜாம்பவான்கள் வந்து வெளியேறுவது வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் கண்ணீர் விடும் அந்த போஸ்ட் எல்லாம் வந்து சமூக வலைத்தளங்களில் ரொம்ப பரவலாக இப்போ பேசப்பட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது மனசு கஷ்டமாக இருக்கா, இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி இருந்தாலும் என்னங்க பண்ணுறது, இதை கடந்து அப்படி போய் தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இதற்கிடையில் நாளைக்கு சில முக்கியமான ஆட்டங்கள் நம்ம முதலே சொல்லியிருந்தோம் இல்லையா. அர்ஜென்டினா வந்து எகிப்தோடு மோதுறாங்க, நம்ம மெஸ்ஸி வந்து கிளம்புறங்க போகிறாரு. அந்த ஆட்டங்களை நீங்கள் நாளைக்கு ஆர்டிஎம் கிளிக் வாயிலாக நீங்கள் பார்க்கலாம். இதற்கிடையில் இப்போது நீங்கள் யாருக்காவது பாட்டு கேட்கணும் அப்படின்னு உங்கள் மனசில் இப்போ தோணிட்டே இருக்குல்ல, அந்த ஆசையை நாங்கள் நிறைவேற்றோம். 3-2-2-8-2-3-4-7-6-8 என்ற எண்களுக்கு அழைத்து யாருக்காக என்ன பாட்டு வேணும் அப்படின்றத இனி தொடர்ந்து நீங்க விரும்பி கேட்கலாம்.

0: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கமா கிஷன் கூட பேசிட்டு இருக்கங்க. தொடர்ந்து பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அடுத்த அழைப்புல யாரு இருக்காங்கன்னு பாக்கலாம்.
1: வணக்கம், நான் ரூபினி பேசுறேன், புஞ்சாலாம்ல இருந்து.
0: ரூபினி சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக கேட்கலாம்னு நினைச்சிருக்கீங்க?
1: எனக்கு வந்து ஜி பிரகாஷ் நடிச்ச படத்துல பேச்சுலர் படத்துல இருந்து அடியே சாங் வேணும்.
0: கபில் கபிலன் பாடின பாட்டு இல்ல?
1: ஆமா.
0: ஏன் அந்த பாட்டு?
1: இது வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கு போறவருக்கு இந்த சாங் ரொம்ப பிடிக்கும். அவரு பேர் வந்து வசந்தாக நான் டெடிகேட் பண்றேன். அவருக்கு அந்த சாங் ரொம்ப பிடிக்கும், எனக்கும் அந்த சாங் ரொம்ப பிடிக்கும்.
0: அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படியா?
1: நினைச்சீங்கன்னா
0: இப்பவே நீங்க அழைக்கலாம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு தொடர்ந்து நீங்க விரும்பி கேட்கலாங்க. இதற்கிடையில் இன்ஸ்டாகிராம் பக்கமா விஷாலி ஆஸ்திரேலியா இருந்து என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, அவங்களுடைய அன்புக்குரிய லக்ஷர்னா சிவராஜ் அவங்களுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிருக்காங்க. மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து. இதற்கிடையில நீங்க அழைக்கணும் அப்படின்னா இப்பவே அழைக்கலாங்க. சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. அடுத்து ஐஸ்வர்யா சிரம்பால இருந்து அழைச்சிருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க ஐஸ்வர்யா?
1: நல்லா இருக்கேன்.
0: அப்புறம் எங்க பயணத்துல இருக்கீங்க? என்ன விசேஷம்?
1: என்ன
0: பாட்டு கேக்கலாம்?
1: அஜித்
0: பாட்டு. நன்றி.

0: அக்கா இது இலவசமா தான் குடுக்கறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: இது எதுக்கு பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு, நானே நல்லா பேசுவேன், நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
0: அஸ்வினி விடுமுறைக்கு போறேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன், யார்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா லட்டு தின்ன ஆசையா?
0: அப்படியே இந்த பாக்கிங்கும் சும்மா தான் இருக்கும், யாரையாவது பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா? எல்லாம் நமக்கே வந்து அமையுது.
0: நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு.
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: வணக்கம், யார் அந்த பக்கம்?
1: வணக்கம் கிஷன், பிரியா பேசுறேன்.
0: பிரியாவுக்கு இன்றைக்கு என்ன பாட்டு வேணும், யாருக்காக வேணும்?
1: இந்த பாடல் வந்து ஒரு இது வரைக்கும் வானொலியில கேட்டது இல்ல, அதனால இருக்குமான்னு எனக்கு தெரியல.
0: அப்படி என்ன பாட்டு?
1: பாட்டு வந்துட்டே இருக்கு, கேக்கலாம். ஆனா யாருக்காக? ரொம்ப நன்றி. என்ன மாதிரி இப்ப பயணம் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பாடல், ஏன்னா பயணம் செய்யும் போது கேட்டா ரொம்ப நல்லா இருக்கும்.
0: சரி, கேட்டு பாப்போம் எப்படிதான் இருக்குன்னு. நன்றி,
1: கண்டிப்பா. நன்றி கிஷன்.

0: சில கனவுகள் ஆண்டுகளை கடந்துதான் நிறைவேறும்.
1: மின்னல பேமெண்ட்ன்றது வந்து ஒரு கனவுங்க, அதுல வாய்ப்பு கிடைக்கிறதுலாம் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது, மிக அபூர்வம்.
0: கில்லாணி சேர்ந்த தமிழ் செல்வம் அவருடைய கனவும் இன்று நிறைவேறுகிறது.
1: ஆர்கே வாசல் வரைக்கும் வந்து நான் பாடாம வந்தவன் சொல்லிட்டேன். இன்றைய நாள் வந்து எனக்கு நல்ல நிறைவான நாளா உணர்றேன்.
0: இன்று மலரும் நினைவுகளில் இரவு 11 மணிக்கு மேல் நீங்கள் கேட்கலாம்.
1: என்ன பறவை சிறகடித்து விண்ணில் பறக்கின்றதா, உன் இமைகளிலே உறக்கம் வர கண்கள் மறுக்கின்றதா.
2: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
3: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
2: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
3: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் முகமது ஜுஹார்ஷா பேசுறேன்.
0: ஜுஹார்ஷா, சரியா சொல்லிட்டனா?
1: இல்ல.
0: இல்ல, ஆமா, எது உண்மை?
1: ஜோஹார்.
0: ஜோஹார்ஷா, ஜோஹார்ஷா. சரி, ஜோஹார்ஷா எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: நான் வந்து பேரால இருந்து. இப்போ
0: இப்போ பேரா? சாப்பிட்டாச்சா?
1: சாப்பிட்டாச்சு.
0: ஸ்கூல் போலியா? பிறகுதான் மதிய வகுப்பு. உங்களுக்கு எந்த பள்ளிக்கூடம் படிக்கிறீங்க? படிவம் ஒன்று பயில்றீங்க. சரி, நல்லா படிக்கிறீங்களா?
1: நல்லா படிக்கிறேன்.
0: நல்லா படிக்கிறீங்க. சரி, என்ன பாட்டு வேணும்?
1: என் தம்பி அஹ்மாரா, இன்னைக்கு பர்த்டே. அவனுக்கு ஒரு பேர வரலாறு பாட்டு போடலாமா?
0: போடலாமா? சரிங்க, வழங்கலாமே. ஏன் வழங்க முடியாது, கேட்டுட்டீங்கல்ல. சரி, அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டா?
1: ஓ,
0: ரெண்டு பேருக்குமே பிடிச்ச பாட்டுதான். சரி, அவருக்கு மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்து. எல்லாம் குடும்பமா சேர்ந்து ஒன்னா உட்காந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு
1: இருக்கீங்களா?
0: பாட்டு வந்துட்டே இருக்கு, மகிழ்ச்சியா கேளுங்க. தம்பிக்கு அப்படியே கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து இந்த பாட்டு உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லுங்க. சரியா? நன்றி.
1: நன்றி.
2: என் நெஞ்சில் குடியிருக்கும்.

கோடைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு, அதெல்லாம் சரிதான். ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

சூர்யா ஆண்ட்ரியா ஜெரமியா குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. சரி, இது வரைக்கும் அழைத்து பேசியிருந்தோம் உங்களுக்கு நன்றி. நீ தொடர்ந்து அழைக்க முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா அழைக்கலாங்க. 12 மணிக்கு பிறகு போட்டி அங்கம் இருக்கு. இன்றைக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சுவாரஸ்யமான ஒரு போட்டி அங்கம் தான். திரைப்பட பின்னணி இசையை நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. அது என்ன படம் அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. அப்படி கண்டுபிடிச்சிட்டா பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டை தொடர்ந்து நீங்க கேட்கற வாய்ப்பை கூடுதலாக உங்களுக்காக நாங்கள் வழங்குறோம். 1 மணி வரைக்கும் நீங்க தாராளமாக அழைக்கலாங்க. சொல்லி 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். முந்தைய எரிபொருள் உதவித்தொகை சீராக்கத்தை செயல்படுத்தும் மாற்றத்தின்போது எரிபொருள் நிலைய உரிமையாளர்கள் இழப்புகளை சந்தித்ததாக கூறப்படுவது தொடர்பில் அரசாங்கம் மேலதிக தகவல்களை பெற்று அந்நிறுவனங்களுடன் கலந்துரையாடலை நடத்தும் என பிரதமர் இடதுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். உதவித்தொகை வழங்கப்படும் ரோன் 95 உள்ளிட்ட டீசல் செயலாக்கத்தை வெற்றியடைய செய்த எரிபொருள் நிலையங்களுக்கும் நிறுவனத்திற்கும் அவர் பாராட்டினை தெரிவித்துள்ளார். இவ்வேளை 70th கூட்டரசு நில மேம்பாட்டு வாரியம் ஃபெல்டாவின் நிறைவாண்டையும் குடியேற்றர்கள் தின கொண்டாட்டத்தையும் பிரதமர் அதிகாரப்படியாக தொடக்கி வைப்பார். 1956 முதல் 70 ஆண்டுகளாக ஃபெல்டாவின் மேம்பாட்டிற்கு முதுகெலும்பாக விளங்கிய குடியேறிகளின் சேவைகளையும் தியாகங்களையும் அங்கீகரிக்கும் வகையில் பிற்பகல் 2:30 மணிக்கு பிரதமர் திறப்புரை ஆற்றுவார். நாட்டின் 6 மாநிலங்களில் பிற்பகல் வரையில் இடியுடன் கூடிய கனத்த மழை பெய்யும் என மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட் மலேசியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. பேரா, ஸ்லாங்கூர், நகரி செம்பிலான், மலாக்கா, சபா சரவா ஆகிய மாநிலங்கள் அதில் அடங்கும். ஜஹூர் சட்டமன்ற முன்கூட்டியே வாக்களிப்பு. காலை 11 மணி நிலவரப்படி 56.32 விழுக்காட்டினர் தங்களின் மக்களாட்சி கடமையை நிறைவேற்றியுள்ளனர். பசிபிக் பெருங்கடலில் சீனா நீண்ட தூரம் பாயும் ஏவுகணை சோதனை நடத்தியுள்ளதற்கு அமெரிக்கா கண்டனம் தெரிவித்துள்ளது. அந்நடவடிக்கை பெய்ஜிங் அணுவாயுத திட்ட சோதனையின் ஒரு பகுதியாக உள்ளதாகவும் அது வட்டாரத்தின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் அமெரிக்கா கூறியுள்ளது. 40 ஆண்டுகளில் முதல் முறையாக பன்னாட்டு நீர் பகுதியில் சீனா அவ்வகை ஏவுகணையை பாய்ச்சி சோதனை நடத்தியுள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ மீது யுக்ரைன் படைகள் 400 மேற்பட்ட திருகோர்தி தாக்குதல்களை மேற்கொண்டன. அவற்றில் பெரும்பாலானவை சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஆளுநர் செர்கே சோபியானின் கூறினார். விளையாட்டு 2026 உலகக்கிண்ண காற்பந்து. 3 உபசரணை நாடுகளான அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ ஆகியவை காலிறுதிக்கு முன்னேறாமல் 16 அணிகள் சுற்றிலேயே தோல்வியை தழுவியுள்ளன. அச்சுற்றுக்கு தகுதி பெறும் என பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மெக்சிகோ இங்கிலாந்திடம் 2-3 என தோற்றது. அதன் ரசிகர்கள் மத்தியில் பெரும் ஏமாற்றத்தை அது ஏற்படுத்தியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கமா கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்கேங்க. இந்நேரம் வேற எங்கெங்க மதிய உணவு என்ன சாப்பிடலாம் அப்படின்னு தான் மனசு தேடிட்டு இருக்கோம். எதுவா இருந்தாலும் நாங்க வழக்கம் போல சொல்ற மாதிரி தான், ஆரோக்கியமான உணவா தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியில வந்து உங்களுக்கு பிடிச்சமான அங்கம் இடம்பெற போகுது, திரைப்படத்தின் பின்னணி இசை. நாங்க அதை ஒளிபரப்பு செய்யும் போது என்ன திரைப்படம் அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் தொடர்ந்து நீங்க விரும்பி கேட்கலாம். உங்க மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக இந்த முயற்சியில கூட இறங்க மாட்டீங்களா அப்படின்னு உங்க மனசு போறீங்க. கேள்வி கேட்குதுல்ல, அதற்கு பதில் உங்ககிட்ட தான் இருக்கு.

இது என்ன படம்னு உங்களுக்கு தெரிஞ்சதா? இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய வச்சிருக்கோம். நீங்க அழைத்த பிறகு என்னன்றதை நம்ம பார்க்கலாம். பதில் தெரிந்தால் இப்பவே நீங்க அழைக்கலாம். சொல்லி 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: வயசு போகுது, வயசு ஏறுதுன்னு கவலையா? மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் எஃப்எம்
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, கோலாலம்பூர் புத்ர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:21. கோலாலம்பூர் புத்ர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:21.
3: இன்றைய வணக்கம் மின்னலில்
4: நான் இதானோ மன என்னோட வைஃப் வந்து டோட்டல் ஆப்போசிட். அப்பப்பா வேலை செய்வாங்க,
5: வடத்துருவோம் தென் துருவோம் தான் இணையணுவாங்க, அந்த மாதிரியா?
4: அதனாலே அப்பப்ப கிளாஷ் ஆகும். டாக்டர் வேற அவசரமா இருப்பாங்க.
5: நீங்க சொல்லுவீங்களா அவசரம் வேணாம் அவசரப்பட வேண்டான்னு?
4: ஆமா, எப்போது நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், எஸ்பெஷலி வெக்கேஷன் பார்ப்ப. அவசரம் வேணா பொறுமையா வெக்கேஷன் போயிட்டு வருவோம்.
6: அது அவசரம் இல்லையே, அவங்க திட்டமிடல தானே இல்லையா?
4: அவசரத்தை தாண்டி பரபரப்பு.
5: ஓ,
4: எத்தனை மணிக்கு போயிடணும், வந்துடணும்,
5: நீங்க
4: அது நடக்கும். அப்பா பத்திரிக்கிற இருவாங்க, திரும்பத்தான் செய்யுங்களா, சீக்கிரமா செஞ்சு முடிங்க. ஓகே,
5: அவசர அவசரமா போனாங்களா நிதானமா போனாங்களா வேலைக்கு?
4: கண்டிப்பா பரபரப்பா தான் போவோம். கிளம்புறப்ப நம்ம கொஞ்சம் தள்ளி நின்றுக்கணும், இல்லாட்டி நம்மளுக்கு கொஞ்சம்
5: போற போக்குல இப்படி ஒரு டிடி அப்படி ஒரு இடி.
4: ஆமா,
3: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: வணக்கம், நான் யுகராஜா போடிக்சன்ல இருந்து அழைக்கிறேன்.
1: யுகராஜா, பின்னணி இசையை கேட்டாச்சா?
0: கேட்டாச்சு, கெஸ் மட்டும் பண்ற. மன்மதன் படத்துல உள்ள மியூசிக் மாதிரி இது இருக்கு.
1: மன்மதன் படத்துல எந்த பகுதியில இந்த பாட்டு வந்துச்சு?
0: ஐயோ, பகுதியில எனக்கு தெரியல, ஆனா அந்த அந்த மியூசிக்கா அதுல கேட்ட மாதிரி ஒரு ஃபீல்
1: கேட்ட மாதிரி இருக்கு.
0: ஆமா,
1: ஆனா அந்த படம் இல்லையே.
0: ஐயோ, தவறாத பிளே பண்ணிட மாட்டீங்களே.
1: யுவன் சங்கர் ராஜாவுக்கும் சிம்புவுக்கும் இது தெரிஞ்சிச்சுனா ரொம்ப கவலைப்படுவாங்களே. பரவாயில்லையா?
0: நீங்களும்
1: முயற்சியில இறங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க அழைக்கலாங்க. இதுதான் அந்த பின்னணி இசை.

0: தாளம் இது நம் ஊர் கலைஞர்களின் தளம்.
1: சினிமா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம். நீங்களும் கலந்துக்கலாம்.
0: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம். தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க.
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது.
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது.
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது.
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது.
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

0: சாந்தி சொல்லுங்க, என்ன படமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க?
1: என்னோட கணிப்பு படி விஷால் படம் சமர்.
0: விஷாலுடைய சமர் திரைப்படம்.
1: ஆமா.
0: இந்த விஷயம் விஷாலுக்கு தெரியும், நீங்க நம்புறீங்களா? சமர் படம் இல்லங்க. அதுவும் இல்லையே. மொத அவரு சொன்னதாவது கொஞ்சம் ஏறக்குறைய ஏத்துக்கலான்ற மாதிரி இருந்துச்சு.
1: நான் சொன்னது
0: அறவே ஏத்துக்க முடியாது, நீங்களே சொல்லிட்டீங்களே. அடுத்த முறை நீங்க சமர் படத்தை முழுசா பார்க்கும் போது இந்த பின்னணி இசை வந்துச்சான்றது நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கணும், சரியா? நன்றி நன்றி. அவ்வளவு கஷ்டமாவா இருக்கு இல்லையே.

இவ்வளவு சுலபமான பின்னணி செய்ய வழங்கியிருக்கோம், இத தெரியலன்னு எப்படி சொல்றாங்கன்னு தெரியலையே. சரி பரவாயில்ல, உங்களுக்கு இப்ப பதில் தெரிஞ்சிருச்சுல, மனசுல இப்ப தோணுதுல, அதுவாதான் இருக்கும். அழைத்து சொல்லுங்க 3328255733 அல்லது 4768. வேணா ஒரு குறிப்பு தர, இந்த திரைப்படத்துல இரண்டு கதாநாயகிகள், அப்போ அது என்ன படமா இருக்கும்? இளமை உல்லாசம் நிகழ்ச்சி உங்களுடைய அழைப்புக்காக காத்துட்டு இருக்குங்க.

0: நம்மை சுற்றி
1: இப்போ பெர்சாம் இந்திய கலாச்சார சங்கம் சார்பில் மாபெரும் ரத்த தான முகாம் ஜூலை 12 நாள் நடைபெறுகிறது. இப்போ ராஜபுரமைசூரி பைனூன் மருத்துவமனை, HRPB, மலேசிய சுகாதார அமைச்சு ஆகியவற்றின் ஆதரவில் காலை 8:30 முதல் பிற்பகல் 1 வரை பெர்சாம் இந்திய கலாச்சார சங்க வளாகத்தில் N473 ஜலான் பெர்சாம் தமன் ராமாய் 314 இப்போ பேரா என்னும் முகவரியில் இந்த முகாம் நடைபெறும். மேல் விவரங்களை வழங்குகிறார் ஜெயக்குமார்.
2: வணக்கம். இப்போ பெர்சாம் இந்திய சங்கத்தின் தலைவர் பேசுறேன். வரும் 12 ஜூலை மாதம், அதாவது வர ஞாயிற்றுக்கிழமை, நாங்க ஒரு மருத்துவ முகாம் வச்சிருக்கோம் இங்க பிச்சாம்ல. அதுல வந்து ரத்த தானம், கண் பரிசோதனை, பல்லு பரிசோதனை மற்றும் சில அரசாங்க சார்பற்ற நிபுணர்கள் வராங்க. சோ இந்த வட்டாரத்தில் பொதுமக்கள் எல்லாம் வந்து கலந்துக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வட்டார ஒட்டி உள்ள தஞ்சூரம் தம்புன்னு உள்ள பொதுமக்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியில் வர எனக்கு 4 வந்து இந்த வீல் சேர் சொல்லுவாங்க, குளிர் ரோடா வழங்குறோம். மற்றபடி கண் பரிசோதனைக்கு இலவசமா மூக்கு கண்ணாடி வழங்குறோம். அதனால எல்லோரும் இந்த நிகழ்ச்சியை ஒரு வெற்றிகரமாக சொல்லிட்டு வேண்டிக் கொள்கிறேன். நல்லா சொல்றதா, நம்ம ஆரோக்கியத்தை நம்ம தான் கவனிக்கும். அதனால மறக்காம வந்து கலந்துருக்குங்க நிகழ்ச்சி. நன்றி.
0: நம்மை சுற்றி

0: தமயந்தி பின்னணி இசையை கேட்டாச்சு தானே? என்ன படமா இருக்கும் நினைக்கிறீங்க? ரொம்ப உறுதியா பேசுற மாதிரி இருக்கே, கண்டுபிடிச்சிருவீங்களோ?
1: கண்டுபிடிச்சிட்டேன்
0: நினைக்கிறேன். என்ன படம்?
1: ஆரம்பம்.
0: ஆரம்பம்.
1: ஆமா, ஆரம்பம்.
0: இந்த பின்னணி இசை ஆரம்ப படத்துல வந்துச்சு.
1: ஆமா,
0: அத நீங்க பாத்தீங்க.
1: இதுதான் நினைக்கிறேன்.
0: ஏங்க, உங்க மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா?
1: ஐயோ,
0: வட போச்சா?
1: போச்சே.
0: கடைசி வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்க மாட்டீங்க போலயே. சரி, ஆரம்ப படத்துல இரண்டு கதாநாயகிகள்.
1: அந்த படமே நான் பார்க்கல.
0: ஆரம்பம் படத்திலயும் வந்து ரெண்டு கதாநாயகிகள் தான், நயன்தாராவும் தாப்ஸியும் நடிச்சிருப்பாங்க. இப்போ நாங்க ஒளிபரப்பு செஞ்ச பின்னணி இசையிலுமே நயன்தாரா கதாநாயகியா நடிச்சிருக்காங்க. ஆனா அந்த படத்திலயுமே ரெண்டு கதாநாயகி இருக்காங்க, இதான் குறிப்பு. அடுத்து அழைக்கிறவங்களாவது கண்டுபிடிக்கிறாங்களா நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம், சரியா? முயற்சிக்கு நன்றி. ஆக நாங்க கொடுத்த குறிப்பை வச்சு இதுவாதான் இருக்குமோ அப்படின்னு ஒரு யோசனை உங்க மனசுக்குள்ள போயிட்டு இருக்குல்ல, அது என்னன்றத அழைத்து சொல்லுங்க. பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கணும்னா இந்த முயற்சியில நீங்க இறங்கலாங்க. 03-2282-5733 அல்லது 4768, இதுதான் அந்த பின்னணி இசை.

0: ஐஸ்வர்யா, எங்கிருந்து அழைக்கிறீங்க? ஓ, கேரளா தான் இருக்கீங்க. கேட்ட உடனே படம் தெரிஞ்சிருச்சு போல.
1: தெய்வமே நன்றி சொல்வேன், தெய்வமே
0: ரொம்ப நன்றிங்க. நீங்களாவது கண்டுபிடிச்சீங்களே, வல்லவன் திரைப்படம் தான் சரியான பதில். மனமார்ந்த பாராட்டு, ரொம்ப நன்றி கண்டுபிடிச்சதுக்கு. சரி, எதை வச்சு கண்டுபிடிச்சீங்க நீங்க? இரண்டு கதாநாயகிகளை வச்சா இல்ல கேட்டோன்னு தெரிஞ்சிருச்சா?
2: இல்ல, மொதல் ஒருத்தவங்க கால் பண்ணி சிம்பு படம் சொன்ன கையில ஏறக்குறைய ஒரு கெஸ்ஸிங் தான். அப்புறம் அதுக்கப்புறம் தான் ஓகே, அப்ப கரெக்டா தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு.
0: அவர் கொடுத்த க்ளூவ வச்சு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, ஆனா பாவம் அவர் கண்டுபிடிக்கல. என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க, கொடுத்துறோம். எல்லோருக்காகவும் கேட்ட நல்ல மனசுக்காக பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்கலாம். நன்றி ஐஸ்வர்யா. இன்னும் ஒருவருக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம நிகழ்ச்சியில. இன்னும் ஒரு பின்னணி இசை காத்துட்டு இருக்கு. நீங்க முயற்சி பண்ண போறீங்கன்னா தாராளமா நீங்க அழைக்கலாங்க. சுழிய 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: வணக்கம், என் பேர் வந்து ராசி. நான் வந்து காஜாங்ல இருந்து அழைக்கிறேன்.
1: ராசின்னு பேர் வச்சிருக்கீங்க, நல்ல ராசிங்க. கண்டிப்பா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க பின்னணி இசையை. பாக்கலாமா?
0: ஓகே, ட்ரை பண்ணலாம்.
1: உங்களுக்கான பின்னணி இசை

0: தெரிஞ்சதா?
1: இது வந்து ஒரு அஜித்தோட படம்.
0: ஆமா,
1: கிரண் மீனா நடிச்சிருப்பாங்க.
0: இது வரைக்கும் வந்துட்டீங்களே, கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சதுக்காகவே பாட்டு குடுக்குறோம். என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க?
1: ஸ்ரீதிக்கு வந்து என்னோட இரண்டாவது வருஷம் திருமண நாள், ஹஸ்பண்ட் இந்த பாட்டு நான் வந்து டெடிகேட் பண்றேன். எனக்கு வந்து சின்ன ஒரு காதல் இருந்து ரிக்வெஸ்ட் பண்ணலாமா?
0: கண்டிப்பா.
1: முன்பே வா பாட்டு போடுங்க.
0: உங்களுடைய திருமண நாள் பரிசா மின்னல் எஃப்எம் சார்பா அந்த பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்கலாம். நன்றி,
1: ரொம்ப நன்றி.

இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம். நிறைய பேர் இன்றைக்கு அழைத்து பேசியிருந்தீங்க, ரொம்ப சுவாரஸ்யமாவே இன்றைக்கு நிகழ்ச்சி போயிருந்தது. அழைத்து பேசியிருந்த எல்லோருக்குமே ரொம்ப நன்றிங்க. வாய்ப்பு கிடைக்கலன்னு கவலைப்படாதீங்க, ஒவ்வொரு நாளுமே இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில நீங்க அழைத்து பேசுற வாய்ப்பை உங்களுக்காக நாங்க தொடர்ந்து வழங்கிட்டே இருக்கோம். நாளைக்கு நீங்க அழைக்கலாங்க, கவலைப்படாதீங்க. இப்போ நீங்க வெளியே பயணத்துல இருக்கீங்க அப்படின்னா தொலைபேசியை பயன்படுத்தாதீங்க, கீழே வச்சிருங்க. ஸ்டேரிங்ல மட்டும் உங்களுக்கு கைகள் இருக்கணும், அதை உறுதிப்படுத்திக்கோங்க. பாதுகாப்பான பயணமா உங்களுக்கு இருக்கட்டும். விடை பெறுகின்றேன் நான் உங்கள் கிஷன். அடுத்து இசையும் இசையும் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுக்காக பிரவீன் குமார் காத்துட்டு இருக்காரு. அவருடைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து நீங்க அழைத்து பேசலாம். மீண்டும் நாளைக்கு இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேங்க. நிறைவு பாடல் ஹரிஷ் ராகவேந்திரா மகதி உங்களுக்காக கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.
1: ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: ஜஹூர் சட்டமன்ற தேர்தல் முன்கூட்டியே வாக்களிப்பு சீராக நடைபெறுகிறது. பள்ளியில் கத்திக்குத்து, சந்தேக நபருக்கு 4 நாள் தடுப்பு காவல். வணக்கம், சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் பிற்பகல் 1 மணி முதன்மை செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். தொடக்கமாக மக்களவை செய்திகள். எரிபொருள் உதவித் தொகையை மேம்படுத்தும் வகையில் அதில் செய்யப்பட்ட மாற்றத்தின்போது எண்ணெய் நிலைய உரிமையாளர்கள் இழப்பை சந்தித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் அரசாங்கம் கூடுதல் விவரங்களை பெறுவதோடு தொடர்புடைய நிறுவனங்களுடனும் சந்திப்பு நடத்த திட்டமிட்டுள்ளது. இலக்கிடப்பட்ட RON95 பெட்ரோல் டீசல் உதவித்தொகை திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்துவதை உறுதி செய்வதில் எண்ணெய் நிறுவனங்கள் வழங்கும் ஒத்துழைப்பை அரசாங்கம் வரவேற்று தாக பிரதமர் டெத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கூறினார். தற்போதைய உலகளாவிய சூழலில் வணிகத்துறை, குறிப்பாக குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் எதிர்நோக்கும் சவால்களை மடானி அரசாங்கம் அறிந்துள்ளதா? அத்தகைய நிறுவனங்களின் நிலைத்தன்மையை ஆதரிக்க அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து அறிய விளைந்த இப்போ திமோர் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு பதில் பகன்ற டெத்தோஸ்ரீ அன்வர், வணிக செலவுகளை குறைப்பதற்கான கூடுதல் நடவடிக்கையாக 2027 December 31 வரை செயல்படக்கூடிய மின்பட்டியல் இ இன்வாய்ஸ் தன்னார்வ வெளிப்படுத்தல் திட்டத்தை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது என்றார். இக்காலகட்டத்தில் காலம் தாழ்த்தி சமர்ப்பிக்கப்படும் மாற்றங்கள் மீதும் தண்டம் விதிக்கப்படாது என்று நிதியமைச்சருமான அவர் குறிப்பிட்டார். வயது முதிர்ந்த மக்கள் தொகையை கொண்ட நாடாக மாறுவதால் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்வதற்கான ஆயத்த நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக தகுதியுள்ள நபர்கள் உதவி பெறுவதிலிருந்து விடுபட்டு போகும் பிழைகளை தடுப்பதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகிறது. உண்மையிலேயே தேவையுள்ளவர்களை உதவிகள் சென்றடைவதை உறுதி செய்வது மட்டுமின்றி தகுதியற்றவர்கள் அதனை பெறுவதை தடுப்பதிலும் நீண்டகால சவால் அடங்கியுள்ளது என்று பொருளாதார அமைச்சர் அக்மல் நசர் தெரிவித்தார். முதுமையடையும் மக்கள் தொகை தொடர்பான செயல் திட்டத்திற்கு பொருளாதாரம், நிதி கொள்கைகளின் தொடர்ச்சி, 5 முதன்மை கூறுகளுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு ஆகியவற்றின் மூலம் ஆதரவளிக்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். தனக நேஷனல் பிர்ஹா TNB இந்த ஆண்டின் முதல் காலாண்டு வரை சுமார் 4.5 GW மின்சாரத்தை கொண்டு இயங்கும் 36 தரவு மையங்களுக்கு மின் வழங்கலை உறுதி செய்துள்ளது என்று ஆற்றல் மாற்று நீர் உருமாற்ற அமைச்சு கூறியது. இது தவிர தற்போது கட்டுமானத்தில் உள்ள 23 தரவு மைய திட்டங்களின் தேவையையும் TNB நிறைவு செய்துள்ளது. அவற்றின் அதிகபட்ச மின் தேவை திறன் 3.8 GW என அந்த அமைச்சு தெரிவித்தது. 16th ஜொஹூர் சட்டமன்ற தேர்தல் இன்று முன்கூட்டியே வாக்களிப்பு நடைபெறும் வேளை காலை 11 வரை 56.32 விழுக்காட்டினர் தங்களின் மக்களாட்சி கடமையை நிறைவேற்றியுள்ளனர். அரச மலேசிய காவற்படையினரை உள்ளடக்கிய இந்த வாக்குப்பதிவு மாநிலம் முழுவதும் திறக்கப்பட்டுள்ள 53 வாக்களிக்கும் மையங்களிலும் சீராக நடைபெறுவதாக ஜொஹூர் காவற்படை தலைவர் டத்து அப்துல் ரஹ்மான் அர்சாத் தெரிவித்தார். பந்திங்கில் உள்ள இடைநிலை பள்ளியில் மாணவி ஒருவரை கத்தியால் குத்தியதாக சந்தேகிக்கப்படும் 15 வயது சிறுமி இன்று முதல் 4 நாள்களுக்கு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் மீதான விசாரணையை தொடர காவல்துறையினருக்கு உதவும் வகையில் நீதிபதி மஸ்லிண்டா சலாமத் இந்த உத்தரவை பிறப்பித்தார். முன்னதாக சம்பவம் நடந்த சிறிது நேரத்திலேயே சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்டதை கொலலங்காட் காவல்துறை தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் மொஹமான் அக்மர் ரிசால் ராசி உறுதிப்படுத்தினார். சந்தேக நபரின் வழக்கறிஞர் தேசிய சட்ட உதவி வாரியத்தைச் சேர்ந்த எஸ் விஜேஸ்வரி தேவி தனது கட்சிக்காரர் மது இறுக்கம் குறைபாடு கொண்ட மாற்றுத்திறனாளி எனவும் உறுதிப்படுத்தினார். ஸ்லாங்கூர் ஹுலுக்லாங் தமன் பெர்மாத்தாவில் காணாமல் போனதாக நம்பப்படும் 14 வயது சிறுவனை கண்டுபிடிக்க காவல்துறை பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளது. என் பரத் என்ற அந்த சிறுவன் இறுதியாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை 7 மணி அளவில் தனது தாயின் வளர்ப்பு நாயுடன் வெளியே சென்றதாக அம்பாங்ஜயா காவல்துறை தலைவர் ஏசிபி கைருல் அனுவார் காலித் தெரிவித்தார். பரத்தின் உயரம் 155 சென்டிமீட்டர், எடை 62 கிலோகிராம், கருமை நிற தோற்றம், கருப்பு நிற முடி கொண்டவர். சம்பவத்தின் போது அவர் கருப்பு நிற ஜீன்ஸ் நீல நிற சட்டை அணிந்திருந்தார். அந்த சிறுவன் தொடர்பில் தகவல் தெரிந்த பொதுமக்கள் காவல்துறையினரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: இன்று கவனத்தை ஈர்த்த செய்திகள் யாவை? இவ்வாரத்தின் முக்கிய நடப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு britha.rtm.gov.my உடனே வலம் வாருங்கள்.
0: ஹார்மஸ் நீரிணைக்கு அருகிலுள்ள ஓமன் கடற்பகுதியில் எண்ணெய் கப்பல் மீது அடையாளம் தெரியாத பொருள் வீசப்பட்டதைத் தொடர்ந்து தீ ஏற்பட்டதாக பிரிட்டன் கடல்சார் பாதுகாப்பு அமைப்பு UKMTO தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நீடித்த அமைதி உடன்படிக்கையை எட்டுவதற்கான கலந்தாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் அந்த தாக்குதல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓமானின் லீமா பகுதிக்கு கிழக்கில் 8 கடல் மைல் தொலைவில் அந்த சம்பவம் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ள வேளை சேதம் குறித்த தகவல் வெளியிடப்படவில்லை. நேட்டோ உச்சநிலை கூட்டத்தில் கலந்து கொள்ளும் அதேவேளை துருக்கி அதிபர் ரிஜப் தாயிப் எர்டோகனுடன் இருதரப்பு சந்திப்பை நடத்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அங்காராவுக்கு புறப்பட்டுள்ளார். ஹேஃபோஸ் 1 விமானத்தில் டிரம்புடன் வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, நிதியமைச்சர் ஸ்காட் பெசன், தற்காப்பு அமைச்சர் பீத் ஆக்சத் ஆகியோரும் துருக்கிக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர். ஆஸ்திரேலியாவில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் காலநிலை மாற்றத்தின் விளைவால் ஏற்பட்டுள்ள வெப்ப அலை இளையோரிடையே உளவியல் பாதிப்பை ஏற்படுத்துவது கண்டறியப்பட்டுள்ளது. அளவுக்கு அதிகமான வெப்பம் பல உடல்நல சிக்கல்களை தூண்டுவதோடு மனநல சிக்கலுக்கும் வித்திடுவது தெரியவந்துள்ளது. காலநிலை மாற்றம் சிறார் இளையோரிடையே பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக சிட்னி சிறார் மருத்துவமனையின் உளவியல் ஆலோசகர் தெரிவித்துள்ளார். நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் 2021 முதல் 2022 வரையிலான காலகட்டத்தில் 24 வயதுக்குட்பட்டவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் அது குறித்து கண்டறியப்பட்டுள்ளது. தென்கொரியாவின் தொழில்நுட்ப பெருநிறுவனம் சாம்சுங் எலக்ட்ரானிக்ஸ் இவ்வாண்டு 2ஆம் காலாண்டில் அதன் வருவாய் கடந்த ஆண்டை காட்டிலும் 19 மடங்கு அதிகரித்துள்ளதாக அறிவித்துள்ளது. வளர்ச்சி கண்டுவரும் செயற்கை நுண்ணறிவு சில்லுக்கான தேவை அதிகரித்துள்ளதை தொடர்ந்து அந்த அடைவு நிலை பதிவு செய்யப்பட்டதாக அது கூறியது. உலகின் மிகப்பெரிய சில்லு தயாரிப்பு நிறுவனமான சாம்சுங் எலக்ட்ரானிக்ஸ் ஏப்ரல் தொடங்கி ஜூன் வரை 58.4 பில்லியன் டாலர் லாபத்தை ஈட்டியுள்ளது. இது கடந்த ஆண்டை காட்டிலும் 1810.3 விழுக்காடு அதிகம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 2026 ஃபீஃபா உலக கிண்ணம் 16 அணிகள் சுற்றில் எல்லா உபசரணை நாடுகளும் எதிரணியிடம் தோல்வியை தழுவின. ஆக இறுதியாக 1-4 என்ற கோல் கணக்கில் தோல்வியை சந்தித்த பிறகு பெல்ஜியத்தின் திறமையை அமெரிக்கா ஒப்புக்கொள்ள வேண்டியதாயிற்று. இந்த வெற்றியை தொடர்ந்து பெல்ஜியம் காலிறுதியில் ஸ்பெயினுடன் களம் காண்கிறது. முன்னதாக ஸ்பெயின் 1-0 என போர்த்துகலை வென்றது. ஆர்சனல் மத்திய திடல் ஆட்டக்காரர் மைக்கேல் மெரினோ அந்த வெற்றிகோளை புகுத்தினார். இவ்வேளை மொரோக்கோவுக்கு எதிரான காலிறுதிக்கு தயாராகும் வகையில் பிரெஞ்சு கேப்டன் கிலியன் எம்பாப்பேவும் அவரது அணியினரும் தொடர்ந்து பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். பெனால்டி மூலம் 1-0 என லெஸ் ப்ளூஸ் அணி பராகுவேவை வெளியேற்றுவதற்கு எம்பாப்பே காரணமாக இருந்தார். இருப்பினும் பராகுவே செனட்டர் செலிஸ்ட் மரிலாவின் இனவெறி தாக்குதலால் அந்த வெற்றி களங்கப்பட்டது. எம்பாப்பே காலனி ஆதிக்கத்திற்கு உட்பட்ட கேமரூன் நாட்டைச் சேர்ந்தவர். ஆனால் அவர் தன்னை பிரெஞ்சு குடிமகனாக காட்டிக்கொள்ள முயலுகிறார் என்று அமெரிலா எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். இதனிடையே அந்த கூற்றுக்கு எம்பாப்பே கடுமையாக பதில் அளித்துள்ளார். அவர் தன்னை தற்காத்துக் கொண்டது மட்டுமின்றி பராகுவே ஆட்டக்காரர்களுக்காகவும் குரல் கொடுத்தார். அந்த அறிக்கையை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று கூறிய பிரெஞ்சு காட்பந்து கூட்டமைப்பு அது குறித்து குற்றவியல் புகார் அளிக்கப் போவதாக தெரிவித்தது. பராகுவே அரசாங்கமும் அமரிலாவின் கருத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. அந்த கருத்து மனித மாண்பையும் சமூக நல்லிணக்கத்தையும் மதிக்கும் கொள்கைகளுக்கு முரணானது என அது வலியுறுத்தியுள்ளது. ஜொஹூர் சட்டமன்ற தேர்தல் முன்கூட்டியே வாக்களிப்பு சீராக நடைபெறுகிறது. பள்ளியில் கத்திக்குத்து சந்தேக நபருக்கு 4 நாள் தடுப்பு காவல். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கலப்படம் நிகழ்ச்சி எல்லாம் கலக்கலா முடிச்சுட்டு ஒரு 6 நாட்களுக்கு பிறகு மீண்டும் உங்க கூட இணைகிறேன். அதுவும் இசையும் இசையும் தொகுப்பில். இன்று உங்களுடன் மாலை 4 வரையில் உங்களுக்கும் எங்களுக்கும் பிடித்த இசையோடு உங்களோடு நான் பிரவீன்குமார் முனுசாமி பேச வந்துட்டேன். சரிங்க, இந்த வேலையில உங்களுக்காக அடுத்த 1 மணி நேரத்திற்கு நிறைய உற்சாகமான பாடலாம் எடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா இந்த பொழுது ரொம்ப உற்சாகமா போகணும் இல்லையா? அதுவும் இல்லாம இந்த முதல் பாடலுக்கு பிறகு ஒரு தலைப்பு எடுத்துட்டு வரோம் உங்களுக்கு. என்ன தலைப்புன்னு பாடலுக்கு பிறகு பேசலாம். நீங்க அழைத்து பேச போறீங்க. சரி, இந்த ஒரு நாள் உங்களுக்கு அமைவதெல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டமா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வரிகளை கொண்ட ஒரு பாடலை அடுத்து ஒளிபரப்ப உள்ளோம். செந்தில் தாஸ், கானா ஜெகன் கொண்டு வராங்க. இதோ

0: மாட்டிக்கிச்சு.
1: சரி நேயர்களே, உலக கிண்ண போட்டிகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நேற்று பார்த்தோம்னா போர்த்துகல் அணி ஸ்பெயினிடம் 1-0 அப்படின்ற கோல் கணக்கில் வீழ்ந்துட்டாங்க இல்லையா. அதனால கண்டிப்பா நம்ம கிறிஸ்டியானோ ரொனால்டோ ரசிகர்கள் உலகம் முழுதும் இருக்காங்க, இங்கேயும் நிறைய இருக்காங்க இல்லையா, அவங்களாம் சோகத்துல இருப்பாங்க. இருந்தாலும் என்ன பண்றது, கண்டிப்பா அடுத்தடுத்த ஆட்டங்கள் சூடு பிடித்து விட்டன அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா காலிறுதி சுற்று ஆட்டங்கள் கூடிய விரைவில் நடைபெற உள்ளன. சரி, இன்றைக்கான தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, இந்த உலக கிண்ண தொடர் நடந்துட்டு இருக்கும் போது கண்டிப்பா வீடுகள்ல உங்களோட சகோதரர்களா இருக்கட்டும் இல்லைன்னா பிள்ளைகளா இருக்கட்டும், இந்த நள்ளிரவு அதிகாலை இப்பெல்லாம் இந்த ஆட்டங்களை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா பெரும்பாலான ஆட்டங்கள் வந்து இந்த பின்னிரவு 3 மணிக்கு, அதோட நள்ளிரவு 12 மணிக்கு, இதெல்லாம் தூங்குற நேரம் இல்லையா. அப்ப சில நேரங்கள்ல இந்த கோல் புகுத்தப்படும் போது எல்லாரும் கோல் அப்படின்னு இந்த ஆரவாரம் செய்வாங்க இல்லையா, இல்ல ஒரு ஒரு முறையும் கோல் புகுத்த போறாங்க அப்படின்னு தெரிந்த உடனே அந்த ஒரு ஆரவார நிலைக்கே போயிருவாங்க. அந்த சத்தங்கள் எல்லாம் வரும் அந்த நேரத்துல, அது வந்து உங்க தூக்கத்தை பாதிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன இது இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்காங்களே, அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் உங்களுக்கு நிறைய இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி அனுபவங்களை தான் நீங்க எங்களுக்கு அழைத்து சொல்ல போறீங்க. இல்லைன்னா என்னென்ன நடக்குது உங்க வீடுகள்ல இந்த உலக கிண்ண கார்பந்தாட்டங்களின் போது விசித்திரமா, அதையெல்லாம் அழைத்து சொல்ல போறீங்க, நிறைய பேச போகின்றோம். அழைக்க வேண்டிய எண்கள் 0-322-82-5733 அல்லது 4768. அடுத்து ஒரு மலேசிய பாடலை கேட்க உள்ளோம். ஸ்ருதி கொண்டு வராங்க இது.

0: தாண்டி பரபரப்பு
1: நீங்க
0: அது நடக்கும் அப்பா பத்திரிக்கிறாங்க.

இதே மாதிரி சத்தங்கள் தாங்க இந்த உலக கிண்ண தொடரில் நிறைய இடங்கள்ல கேட்டுட்டு இருக்கு. இது பார்த்தோம்னா இப்ப நம்ம ஒளிபரப்பிய சத்தம் இருக்கு இல்லையா, இது பிரேசிலுக்கும் ஜப்பானுக்கும் இடையே நடைபெற்ற அந்த போட்டியில் முதல் கோல் புகுத்தப்பட்ட போது அந்த கொண்டாட்டம் இருக்கு இல்லையா, அந்த அரங்கில் நடந்த கொண்டாட்டம், அந்த சத்தம் தான். இந்த மாதிரி சத்தங்கள் உங்க வீட்டுல நடக்கும் போது, உங்க பிள்ளைகள் இந்த மாதிரி ஆரவாரத்தோட கொண்டாடும் போது அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கு? அதுவும் இல்லாம இந்த உலக கிண்ணம்னு சொல்லும் போது கூடுதலா ஏதாவது வித்தியாசமான அனுபவங்கள் உங்க வீட்டுல நடக்குதா இந்த ஆரவாரங்கள்ல? அதை தான் நீங்க அழைத்து எங்க கிட்ட பேச போறீங்க, அதை தான் தலைப்பாகவும் பேச போகின்றோம். நீங்கள் இன்னமும் அழைக்கலாம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. அடுத்த பாடல் கிறிஸ்டபர் மற்றும் சுதர்ஷன் கொண்டு வராங்க, இதோ

0: சில கனவுகள் ஆண்டுகளை கடந்துதான் நிறைவேறும்.
1: மின்னல பேமெண்ட்ன்றது வந்து ஒரு கனவுங்க, அதுல வாய்ப்பு கிடைக்கிறதுலாம் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது, மிக அபூர்வம்.
0: கில்லாணி சேர்ந்த தமிழ் செல்வம் அவருடைய கனவும் இன்று நிறைவேறுகிறது.
1: ஆர்கே வாசல் வரைக்கும் வந்து நான் பாடாம வந்தவன் சொல்லிட்டேன். இன்றைய நாள் வந்து எனக்கு நல்ல நிறைவான நாளா உணர்றேன்.
0: இன்று மலரும் நினைவுகளில் இரவு 11 மணிக்கு மேல் நீங்கள் கேட்கலாம்.
1: என்ன பறவை சீரகடித்து விண்ணில் பறக்கின்றதா, உன் இமைகளிலே ஊரக்கம் வர.

0: முடிஞ்சா பாட்டு அப்ப பேக்கா.
1: பரமேஸ்வரி சுங்கை பத்தனை கடவுள் இருந்து அழைக்கிறேன்.
2: பரமேஸ்வரிமா சாப்பிட்டாச்சா? அனுபவங்கள் எப்படி இருக்கு உங்களுக்கு?
1: வீட்டுல ஹஸ்பண்ட் பாப்பாங்க, அவங்களோட சத்தம் சொல்ல முடியாது, நம்ம தூங்கி பயந்துலாம் எந்திரிச்சிருக்கோம்.
2: ஐயோ, எந்த அணிக்கு அவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க உங்களுடைய கணவர்?
1: அர்ஜென்டினா.
2: அப்ப மெஸ்ஸி ஒரு ஒரு தடவையும் கோல் புகுத்தும் போது ஒரு பெரிய ஆரவாரம் நடக்கும் அப்படின்னு சொல்லுங்க. காதலர் எந்த அணிக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அதே அணிக்குதான் வந்து பெண்களும் அதிகமான அளவில் ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. என்ன நினைக்கிறீங்க நீங்க, அர்ஜென்டினா வெற்றி பெறுமா?
1: வெற்றி பெறும், கண்டிப்பா கண்டிப்பா
2: வெற்றி பெறும். ஏன்
1: தெரியலீங்களா?
2: ஏன்னு எனக்கு தெரியும். வெற்றி பெறும் நீங்களும் எதிர்பார்க்கறீங்க. ஒண்ணு தெரியுமா, என்னுடைய ஆதரவும் அர்ஜென்டினா
1: அன்னைக்குதான்.
2: ஆமா ஆமா, அப்படியே ஒளிபரப்பு அறையில இருந்து உங்களுக்கு ஒரு ஹை ஃபைவ் அனுப்புறேன் சுங்கை பத்தானிக்கு. தொடர்ந்து கேளுங்க, ரொம்ப நன்றி.

0: சரோஜினிமா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு தான் நான் முதல் தடவையா உங்ககிட்ட பேசிருக்கேன். நிறைய அறிவிப்பாளர்கிட்ட பேசிருக்கேன்.
0: அப்படியா?
1: நான் பிரவீன் குமார் கிட்ட பேசுறேன்.
0: ஆஹா, ரொம்ப மகிழ்ச்சி. ஏன் மலரும் நினைவுகள் அப்ப தூங்கிடுவீங்களோ? ரொம்ப மகிழ்ச்சி எப்போதும் உங்க கூடயே இருக்கிறதுல.
1: ரொம்ப நன்றி.
0: சரிம்மா, சொல்லுங்க உங்களுடைய அந்த அனுபவம் எப்படி, உலக கிண்ண ஆரவார அனுபவம்?
1: தம்பி வீட்டுல
0: தெரியும்
1: சீலன் உண்டிதான் விளையாடுறான்.

சந்தோஷ் நாராயணன் மற்றும் சுப்லாஷினி கொண்டு வந்த பாடல் தாங்க அது. சரிங்க, இப்ப உள்ள இந்த ஜென்ஜி தலைமுறை இருக்காங்களா, இவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கதாநாயகன், இவர் ஒரு நடிகர், இயக்குனர், பாடலாசிரியர், பாடகர் பிரதீப் ரங்கநாதன் இருக்கார் இல்லையா, அவர் சம்பந்தப்பட்ட ஒரு காணொலி தான் நேற்று சமூக ஊடகங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வந்தது. அது என்ன காணொலி அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் புதிதாக ஒரு தயாரிப்பாளராக உருவெடுக்கிறார் இந்த ஒரு திரைப்படத்தில். நடிகை மமிதா பைஜு மற்றும் இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து இவங்க வந்து இருவரும் நடிகர்களாக களம் இறங்குகின்றனர். பிரதீப் ரங்கநாதன் அப்படின்னாலே புதுமை தானே, ஏன்னா அவருடைய அந்த கதைக்களமாக இருக்கட்டும், திரைப்படங்களாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு புதுமையான கதைக்களத்தில் உருவாக்கப்படுகின்றது. அதே போல அவர் தயாரிக்கும் இந்த ஒரு புதிய படத்திலும் ஒரு புதுமை இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு திரைப்படத்தை ஒரு இயக்குனர் இயக்குவாங்க, ஆனா இந்த திரைப்படத்தை 6 இயக்குனர்கள் இயக்க உள்ளதா அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. அதோடு இந்த திரைப்படத்திற்கு சாய் அபயங்கர் அவர்தான் வந்து மீண்டும் இசையமைக்கின்றார். அதனால நிறைய இந்த சுவாரஸ்யமான அங்கங்கள் இந்த திரைப்படத்தில் இடம்பெறும் அப்படின்னு தெரியுது. அதனால எல்லாருமே ஆவலா காத்துட்டு இருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன் அவர் பாடிய ஒரு பாடலையே அடுத்து கேட்கலாம். டூட் அப்படின்ற திரையிலிருந்து இதோ

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். இவ்வாண்டின் முதல் பாதையில் 6,000 மேற்பட்ட குறு சிறு நடுத்தர வணிக நிறுவனங்களுக்காக நிதி உத்தரவாத திட்டம் SGPP-இன் கீழ் மொத்தம் 4.9 பில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் இடதுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இதனிடையே குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் MSME-இன் நிதியுதவிக்கான நடைமுறைகளை நிதி நிறுவனங்கள் விரைந்து அதேவேளை விவேகத்துடன் மேற்கொள்ளப்படுவதை அரசாங்கம் தொடர்ந்து உறுதி செய்யும் என்று பிரதமர் இடதுஸ்ரீ அன்வார் தெரிவித்துள்ளார். தொடக்க கல்வியை விரிவுபடுத்தும் முனைப்பின் ஒரு பகுதியாக 2027 1040 பாலர் பள்ளி வகுப்புகளை தொடங்க கல்வி அமைச்சு திட்டமிட்டுள்ளது. மடானி அரசாங்கத்தின் 5 ஆட்சியில் இது முக்கிய மைல்கல்லாக அமைந்துள்ளதாக அது கூறியது. சிறார் எவரும் தொடக்க கல்வி பெறுவதில் இருந்து விடுபடாமல் இருப்பதை அரசாங்கம் உறுதி செய்யும் என அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. பதினாறாவது ஜொஹூர் சட்டமன்ற தேர்தலின் முன்கூட்டியே வாக்களிப்பு இன்று நடைபெறும் வேளை பிற்பகல் 1 மணி வரை 82 விழுக்காட்டினர் தங்களின் மக்களாட்சி கடமையை நிறைவேற்றியுள்ளதாக தேர்தல் ஆணையம் SPR தெரிவித்துள்ளது. சர்ச்சைக்குரிய தீவுகளுக்கு அருகிலுள்ள கடற்பகுதியில் நுழைந்த 2 சீன கப்பல்களை வெளியேறுமாறு உத்தரவிட்டதாக ஜப்பான் கடலோர காவற்படை தெரிவித்துள்ளது. தாய்வானுக்கும் ஜப்பானின் ஒகினாவா இடையே அமைந்துள்ள சென்காக்கு தீவுகள் தொடர்பில் டோக்கியோவுக்கும் பெய்ஜிங்கிற்கும் இடையே நீண்ட காலமாக வட்டார உரிமை தகராறு நீடித்து வருகிறது. சீனாவில் ஏற்பட்டுள்ள வெள்ள பேரிடரை தொடர்ந்து அதிபர் ஜி ஜின்பிங் முழுமையான மீட்பு நடவடிக்கைகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். மத்திய தென்சீனாவின் பல பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளத்தால் இதுவரை 15 பேர் உயிரிழந்தனர். பல்லாயிரக்கணக்கானோர் வெளியேற்றப்பட்டதை தொடர்ந்து பேரிடர் நிவாரணப் பணிகள் திறம்பட மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். விளையாட்டு. நாட்டின் இளம் அதிவேக ஓட்டக்காரர் முகமது அசீம் ஃபமி இந்த பருவம் இறுதி வரை அமெரிக்க பயிற்றுநர் கென் ஹேடனின் வழிகாட்டுதலின் கீழ் தொடர்ந்து பயிற்சி பெற முடிவு செய்துள்ளார். தனது அடைவு நிலையில் எந்தவித இடையூறும் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்வதில் தற்போது பயிற்றுநரை மாற்றும் எண்ணம் தமக்கு இல்லை என்று அவர் தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். வணக்கம்.

இசையும் இசையும் தொகுப்பில், அதுவும் இந்த பழம் பாடல்கள் தொகுப்பில் இணைவது ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சி. எல்லாத்துக்கும் இந்த முதல் விஷயம் அப்படின்றது ரொம்பவே சிறப்பான ஒரு நிகழ்ச்சியான அனுபவமாக இருக்கும். முதல் சம்பளம், முதல் வாகனம், முதல் காதல், இந்த மாதிரி ஒரு அறிவிப்பாளருக்கு முதல் நிகழ்ச்சி, நான் படைத்த முதல் நிகழ்ச்சி இந்த பழம் பாடல்கள் தொகுப்பு. அப்போ எண்ணங்கள் வண்ணங்களாக இருந்தது, இப்போ இசையும் இசையுமாக மாறிவிட்டது. என்னன்னா, நான் அறிவிப்பு பணிக்கு வந்து ஒரு வருடம் நிறைவாக போகின்றது. ஆனால் நிறைவாக போகும் அந்த ஒரு நாளில், இப்பெல்லாம் நான் காற்றின் மொழியிலே நாற்காலியை போட்டு அமர்ந்துட்டேன் இல்லையா, அதனால இசையும் இசையும் தொகுப்புக்கு வருவனான்னு தெரியல. அதனால எனது நேயர்களான, எங்களது நேயர்களான உங்கள் அனைவருக்கும் ஒரு நன்றியை சொல்லி, அறிவிப்பு பணியின் முதல் நாளில் முதல் பாடலாக நான் ஒரு பாடல் ஒளிபரப்பினேன். அந்த பாடலை நினைவு கூர்ந்து அதே பாடலை இன்றும் ஒளிபரப்ப போகின்றோம். ஏஎல் ராகவன் மற்றும் ஜமுனா ராணி கொண்டு வராங்க. இதோடு சேர்த்து உங்க எல்லாருக்கும் இந்த ஒரு வருடத்தில் எனது உற்ற தோழனாக, பாட்டியாக, தாத்தாவாக, குடும்பமாக பயணித்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. அந்த பாடலை கேட்கலாம். சரி, உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சொல்லுங்க, ஒளிபரப்ப நாங்க தயாரா இருக்கோம். அழைத்து பேசலாம். இந்த பாடல் இப்ப கேட்கலாம்.

டிஎம் சௌந்தரராஜன் கொண்டு வந்த பாடல் தாங்க அது. இன்று உங்களுக்காக ஒரு பழம் பாடல் தகவலோடு வந்திருக்கேன். ரொம்ப நாள் கழித்து என்ன தகவல் அப்படின்னு பார்க்கலாமா? சரிங்க, இந்த திரைப்படங்களில் பாகம் இரண்டு எடுப்பது வந்து ரொம்ப வழக்கமான ஒன்று. ஆனால் இன்னொரு ஒரு பாணி இருக்குது, என்ன தெரியுமா? மீள் சேர்க்கை திரைப்படம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு திரைப்படம் இருக்குன்னு வச்சுப்போமே, அதில் வந்து கதாநாயகன் கதாநாயகி, இந்த கதாபாத்திரங்கள் இருவரும் ரொம்ப வருடங்கள் கழித்து வயதாகி வேறு ஒரு திரைப்படத்தில் அந்த கதாபாத்திரங்கள் நடித்தா அது எப்படி இருக்கும்? ஆனால் வேறு சில கதாபாத்திரங்களுடன், அதை தான் வந்து மீள் சேர்க்கை திரைப்படம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு திரைப்படத்திற்கு ஊன்றுகோலாக இருந்த ஒரு திரைப்படத்திலிருந்து தான் பாடலை கேட்கப் போகின்றோம். பாடலை கேட்டுட்டு அது என்ன படம், எப்படி நடந்தது, அதற்கப்புறம் பேசலாம். மீண்டும் டி எம் சௌந்தரராஜன் அவர்களுடன் பி சுசீலாவும் இணைந்து கொண்டு வராங்க. இதோ

அழகு சிரிக்கின்றது அப்படின்ற பாடல் இருவர் உள்ளம் திரையிலிருந்து. சரிங்க, அந்த ஒரு தகவல் சொல்லியிருந்தோம் இல்லையா, மீள் சேர்க்கை திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இருவர் உள்ளம் திரைப்படத்தில் நடித்த நடிகர் திலகம், சிவாஜி கணேசன் மற்றும் சாவித்ரி அவர்களுடைய அந்த கதாபாத்திரம் 34 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் வேறு ஒரு திரைப்படத்தில் இணைந்திருந்தாங்க அப்படின்னா அதுதான் ஒன்ஸ் மோர் அப்படின்ற இந்த ஒரு திரைப்படம். 1997 அந்த ஆண்டில் வந்து வெளியானது. அந்த கதாபாத்திரங்கள் மீண்டும் இணைந்தா பழைய காதலர்களாக எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு புதிய முயற்சியா பார்க்கப்பட்டது அப்படின்னே சொல்லலாம் தமிழ் சினிமாவில். இந்த திரைப்படத்தை பற்றிய இன்னொரு தகவல் என்னன்னு பார்த்தோம்னா, நடிகர் திலகம் எப்படிப்பட்ட நடிகர்னு நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா, தமிழ் சினிமாவின் ஆகச்சிறந்த நடிகர் அப்படின்னே தைரியமா சொல்லலாம். ஆனா இந்த திரைப்படத்தோட இயக்குனர் பிரசாத் அவர் வந்து அவர்கிட்ட என்ன கேட்டிருக்காருன்னா, இந்த திரைப்படத்தில் நீங்க கண்டிப்பா வந்து அவங்க சரோஜா தேவி அவர்களை, சாவித்ரின்னு சொல்லிட்டேன், சரோஜா தேவி இருக்காங்க இல்லையா, அவர்களை மீறி வந்து நீங்க வந்து நடிக்கக்கூடாது, அவங்க நடிப்புக்கு கொஞ்சம் நீங்க இடம் கொடுக்க வேண்டும், அப்பதான் இந்த திரைப்படத்துடைய கதைக்களம் வந்து எல்லாருக்கும் வந்து ஏதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால வந்து வேண்டுமென்றே தன்னுடைய நடிப்பை வந்து சற்று குறைத்து கொண்டு நடிகர் திலகம் இந்த திரைப்படத்தில் நடித்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ் ஜானகி கொண்டு வராங்க, அழகுக்கும் மலருக்கும். இதோ

0: சில கனவுகள் ஆண்டுகளை கடந்துதான் நிறைவேறும்.
1: மின்னல பேமெண்ட் வந்து ஒரு கனவுங்க, அதுல வாய்ப்பு கிடைக்கிறது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது, மிக அபூர்வம்.
0: கில்லானை சேர்ந்த தமிழ் செல்வம் அவருடைய கனவும் இன்று நிறைவேறுகிறது.
1: ஆர்கே வாசல் வரைக்கும் வந்து நான் பாடாம வந்தவன் சொல்லிட்டேன். இன்றைய நாள் வந்து எனக்கு நல்ல நிறைவான நாளா உணர்றேன்.
0: இன்று மலரும் நினைவுகளில் 11 மணிக்கு மேல் நீங்கள் கேட்கலாம் என்ன.

0: ஹாப்பியா இருக்கீங்க?
1: நல்லா இருக்கமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். உங்க குரலை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது.
1: ஐயோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யார் பேசுறீங்க?
0: நான் போச்சுங்க, திரேசா பேசுறேன்.
1: திரேசாமா, வணக்கம். சாப்பிட்டீங்களா?
0: சாப்பிட்டீங்களா?
1: என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க இன்னைக்கு?
0: எனக்கு பிடிச்ச பாடல் வந்து உத்தம புத்தன் வந்து முல்லை மலர் மேலே மிக்க மண்டி போல. அந்த பாடல் ரொம்ப ரொம்ப நாளாச்சு கேட்டு அந்த பாடலை கேட்கணும்னு ஆசையா இருக்கு. எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சி கேட்கற அத்தனை பேர்களுக்கும் இப்ப நீங்க உங்க குரலை கேட்ட மாதிரி எல்லாரும் அந்த பாடலை கேட்கணும்னு ஆசைப்படுறேன்.
1: சரிம்மா, கண்டிப்பா. இவ்வளவு சொல்லிட்டீங்க, அந்த பாடலை ஒளிபரப்பாம இருப்போமா? தொடர்ந்து கேளுங்கம்மா, அந்த பாடல் உங்களுக்காக ஒளிபரப்புறோம்.
0: ரொம்ப நன்றியா.
1: சரி, என்ன சமையல் இன்னைக்கு? சொல்லவே இல்ல பாத்தீங்களா, நீங்க
0: கோழி சம்பளம் வச்சு சயிர் பட்டிருந்தாங்கயா.
1: இப்பவே பசிக்குது எனக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நிகழ்ச்சி முடிஞ்சிட்டு சாப்பிடுறேன்.
0: வாங்க, உங்களுக்கு சாப்பாடு இருக்கு.
1: கண்டிப்பா ஒரு நாள் வரேன். ரொம்ப நன்றிமா.

0: அம்மாடானி உங்களுக்காக.
1: ஜூலை முதலாம் நாள் தொடங்கி பூடி டீசல் நடைமுறைக்கு வந்துள்ளது. தகுதி பெற்ற தனியார் டீசல் வாகன உரிமையாளர்கள் லிட்டருக்கு 2 ரிங்கிட் 10 சென் விலையில் டீசலை பெறலாம். மேலதிக தகவலுக்கு பூடி மடானி.gov.my.
0: மடானி உங்களுக்காக.

0: தலைநகர்.
1: வணக்கம் தியாகு ஐயா, எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன் ஐயா, நலமா இருக்கு.
1: சாப்பிட்டாச்சா?
0: சாப்பிட்டாச்சு.
1: சரி, சொல்லுங்க, என்ன பாடல் விரும்பி கேட்கலாம் இருக்கீங்க இன்னைக்கு?
0: எனக்கு பாட்டு வந்து நான் உங்க வீட்டு பிள்ளை.
1: நான் உங்கள் வீட்டு பிள்ளை, அந்த பாட்டா?
0: உங்களுக்கு பொருத்தமா இருக்குமே.
1: எனக்கு பொருத்தமா இருக்குமா? உங்க வீட்டு பிள்ளையா இருக்கிறதுல, எல்லாரும் வீட்டு பிள்ளையா இருக்கிறதுல எனக்கு ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி. ஆனா என்ன வந்து உங்க வீட்டு பிள்ளைன்னு நீங்க ஏத்துக்கிறீங்களே, அந்த பெருந்தன்மைக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லணும்.
0: நிச்சயமா உங்களோட அந்த அறிவிப்பு, அந்த தோரணை எப்படி பழகிறது பிரபலமா இருக்குல்ல.
1: ரொம்ப நன்றிங்க ஐயா. அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, உங்களுக்காகவும் அப்படியே எனக்காகவும் நீங்க கேட்டிருக்கீங்க இல்லையா, கேட்கலாம்.
0: நன்றி ஐயா.
1: நன்றிங்க ஐயா.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: வணக்கம்யா, எப்படியா இருக்கீங்க?
1: நல்லா இருக்கமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கீங்க. சாப்பிட்டீங்க? கூலிமிழந்து நெரும ராமசாமி பேசுறேயா.
1: வணக்கம் வணக்கம்மா. கூலிமிழா என்ன சொல்லுது?
0: கூலிமிழா வெயிலா, அதிகமா வெயிலா இருக்கு. இல்ல, இன்னைக்கு அப்பாவோட நினைவு நாளே. அவருக்கு தனிமையை பாட்டு பேச, அம்மா 55 வருஷம் ஆச்சியா. அப்போ நினைவு நாள நினைச்சுனாங்களா, 5 பேர் அப்பாவுக்கு, ஒரு அண்ணத்தை ஒரு 4 பேர் இருந்துச்சு. ஒரு பாட்டு போடுங்கய்யா. சாம்பார் வச்சு, மருவ கிழங்கு, பித்தாய் சம்பால், தவு சம்பால்,
1: சைவமா
0: வாங்க சாப்பிட்டு சைவமா போட்டேங்க.
1: சரிங்கம்மா.
0: வாங்க கூலிமா, உங்க சனால இருக்கீங்க. ரொம்ப நன்றிங்கய்யா, எனக்கு போன் எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நீங்க நல்லா இருக்கணும்யா, வாழ வாழ முடியும்.
1: நீங்க தான் எனக்கு அழைச்சிங்க, நான் உங்களுக்கு அழைக்கல. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ரொம்ப வேலை பாத்துட்டீங்க போல, மூச்சு பயங்கரமா வாங்குது உங்களுக்கு.
0: உடம்பு தெரியாம அப்படிதான் ரொம்ப இதா இருந்து.
1: சரிம்மா, உடம்ப பாத்துங்க.
0: சரி, ரொம்ப நன்றியா.

0: ஸ்ரீனிவாஸ் கொண்டு வந்த பாடலை தான் கேட்டு ரசித்தோம். சரிங்க, இந்த இசையும் இசையும் பழம் பாடல்கள் தொகுப்பில் பாடல்கள்லாம் இன்று எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா உங்களுக்கு? சரி, பழம் பாடல் தகவல் ஒன்று நான் சொன்னேன், இப்போ அடுத்து ஒரு தகவல் வருது. ஆனால் அது நான் சொல்லவில்லை, மெல்லிசை மன்னரே சொல்ல போகின்றார். அது என்ன தகவல்னு கேட்போம் வாங்க.
1: கம்ப்ளீட் யூனிட்லாம் அங்கே போயாச்சு. ஸோ இங்கே நாங்கள் உட்காந்து கம்போஸ் பண்ணுறோம். வாலி சார் வந்து கிரியேட் பண்ணார். தக்க திமி தா தாளத்தில் வா, அதெல்லாம் யூசேஜ் வேர்டு, ஈஸி வேர்டு, அந்த மியூசிக்கல் வேர்டு, அதோட அந்த அந்த அந்த லவ்வை எக்ஸ்பிளைன் பண்ணுற நியூ மெத்தேடு, இதெல்லாம் அந்த பாட்டில் இருந்ததுனாலையும் அப்போது ஒரு மேனி அந்த பாட்டுக்கு. இதெல்லாம் வாலி சார் உட்காந்து, நாங்களும் பியானோவில் உட்கார வேண்டியது, உட்காந்து டியூனு பல்லவி எல்லாம் அங்கேயே. சப்போஸ் இந்த பல்லவி நல்லா இல்லைன்னா அடுத்த பல்லவி, இது நல்லா இல்லைனா அடுத்த பல்லவி. வெரி குயிக், வெரி குயிக்னாக்கா காலையில் உட்காரோம், கம்போஸ் பண்ணுவோம், மத்தியானம் டேக் பண்ணுவோம், நைட் ஷூட்டிங் போயிடும்.
0: பாருங்க, காலையில இசையமைத்து இரவு வந்து அவங்க படப்பிடிப்புக்கே போயிருவாங்களாம். அந்த மாதிரியெல்லாம் வந்து முன்பு ஒரு காலத்துல நடந்திருக்கு. அவ்வளவு விரைவா வேலை பார்த்துருக்காங்க. மெல்லிசை மன்னர் ஒரு பாடலை பத்தி சொன்னார் பாத்தீங்களா, அவர் சொன்ன போதே என்ன பாடல்னு சொன்னாரு, ஆனா உங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வெட்டி எடுத்துட்டேன். ஆனாலும் அந்த வரிகளை சொன்னார் இல்லையா, அந்த வரிகளை வைத்தே சிலர் இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆனா சிலருக்கு வந்து யோசனையா இருக்கலாம், என்ன பாடலா இருக்கும், எந்த பாடலை பத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர்களுக்காக அந்த பாடலை அடுத்து ஒளிபரப்புவோம். இதோ

புரட்சி தலைவர் நடிகர் திலகம் காதல் மன்னன் இவர்களோட பாடலை கேட்டுட்டே இருக்கும்போது கண்டிப்பா நமது லட்சிய நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவரையும் மறக்க முடியாது இல்லையா. எவ்வளவு இனிமையான பாடல்கள், எவ்வளவு நல்ல திரைப்படங்கள். அவருடைய அவர் நடித்த ஒரு திரையிலிருந்து தான் அந்த ஒரு பாடலை கேட்டோம். சரிங்க, இந்த பழம் பாடல்கள் தொகுப்பின் நிறைவு பாடலுக்கு வந்துட்டோம். நிறைவு பாடலை ஏ எம் ராஜா கொண்டு வராரு. பிற்பகல் 3 மேல வாழ்த்து நேரத்தில் மீண்டும் சந்திப்போம். இதோ

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். மலேசியா மூத்த குடிமக்கள் கொண்ட நாடு எனும் நிலையை எதிர்கொள்ள நிதியுதவிகள் தகுதி பெற்ற மக்களுக்கு சென்றடைவதை உறுதி செய்ய அரசாங்கம் தீவிர கவனம் செலுத்தி வருகிறது. இதற்கு துணையாக நிரந்தர பொருளாதாரமும் நிதி கொள்கைகளும் அவசியம் என பொருளாதார அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா முகமது நசீர் தெரிவித்துள்ளார். 2025 ஆம் ஆண்டில் நாடு முழுவதும் 71,101 இல்ல வாசல்கள் செயல்பட்டுள்ளன. அவற்றின் மூலம் 2.2 பில்லியன் ரிங்கிட் வருவாய் மதிப்பிடப்பட்டுள்ளதாக மலேசிய புள்ளி விவரத்துறை டோசம் தெரிவித்துள்ளது. இத்துறையின் தொடர்ச்சியான வளர்ச்சி மாற்று தங்குமிடங்களுக்கான தேவை பயனீட்டாளர் மத்தியில் அதிகரித்துள்ளதை காட்டுவதாக தலைமை புள்ளியலாளர் டத்தோஸ்ரீ டாக்டர் மொஹமட் உசிர் மஹிதீன் தெரிவித்துள்ளார். பதினாறாவது ஜொஹூர் சட்டமன்ற தேர்தல் இன்று முன்கூட்டியே வாக்களிப்பு நடைபெறும் வேளை 96 விழுக்காடு வாக்காளர்கள் தங்களின் வாக்குகளை செலுத்துவதை தேர்தல் ஆணையம் SPR இலக்காக கொண்டுள்ளது. இதனிடையே 588 புகார்கள் தேர்தல் விதிமீறல்கள் தொடர்பாக பெறப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதில் 44 போலீஸ் புகார்களும் SPRமிடம் 3 புகார்களும் அளிக்கப்பட்டுள்ளன. இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்தோனேசியாவின் உயரிய விருது வழங்கப்பட்டது. இருவழி உறவை வலுப்படுத்துவதில் அவரது பங்களிப்பையும் தலைமைத்துவத்தையும் அங்கீகரிப்பதற்காக பிந்தாங் ரிபப்ளிக் இந்தோனேசியா அடிபூர்ணா எனும் விருது வழங்கப்பட்டது. இந்தோனேசிய அதிபர் பிரபுவோ சுபியந்தோவின் அழைப்பை ஏற்று மோடி அந்நாட்டிற்கு அதிகாரப்படி பயணம் மேற்கொண்டுள்ளார். சீனாவில் ஏற்பட்ட பேரிடரில் பலியானவர் எண்ணிக்கை 15 அதிகரித்துள்ளது. 100 கணக்கானோர் காயமடைந்துள்ளனர். மேலும் 1,000 கணக்கானோர் இடம்பெயர்ந்துள்ளதாக உள்ளூர் ஊடகம் தெரிவித்துள்ளது. இந்த சூழலை கையாள அனைத்து மீட்பு நடவடிக்கைகளையும் துரிதப்படுத்தும்படி அதிபர் ஸீ ஜின்பிங் வலியுறுத்தியுள்ளார். விளையாட்டு. சிங்கப்பூர் பூப்பந்து இணை தலைமை பயிற்றுநர் பாலஸ் ஃபிர்மன் மலேசிய பூப்பந்து சங்கத்திலிருந்து விலகிய 4 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் மலேசியா வந்துள்ளார். மலேசியாவை தமது 2வது தாய்நாடாக வர்ணிக்கும் அவர் இன்று புக்கிட் கியாராவில் உள்ள மலேசிய பூப்பந்து கழகத்திற்கு வருகையளித்திருந்தார். அக்கழகத்தில் 1 வாரத்திற்கு பயிற்சியை மேற்கொள்ள சிங்கப்பூர் அணியினருடன் அவர் வந்துள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

மீண்டும் இணைகின்றோம் இசையும் இசையும் தொகுப்பில். செய்திகளுக்கு பிறகு சரிங்க, அப்படியே என்ன சொல்றது, ஒரு குளிர்ந்த நீரில் அப்படியே நம்ம நீராடிட்டு திடீர்னு அப்படியே ஒரு அந்த என்ன சொல்றது, அந்த சுடு தண்ணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சுட சுட மீண்டும் புத்தம் புதிய பாடல்களுக்கு மாறுவதுதான் இந்த 2 மணி பழம்பாடல்கள் தொகுப்பிலிருந்து 3 மணி புதுப்பாடல்கள் தொகுப்பில் மாறுவது அப்படின்னே சொல்லலாம். இது வாழ்த்துக்கான நேரம். இன்று உங்களுக்கு பிறந்த நாளா இருக்கலாம், திருமண நிறைவு நாளா இருக்கலாம், இல்லை ஏதாவது வாழ்த்து சொல்லலாம் அப்படின்னு நீங்க நினைத்தாலே எங்களுக்கு அழைத்து உங்கள் வாழ்த்துக்களை நீங்க சொல்லலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0322-8252-5733 அல்லது 4 7-6-8 தொடக்க பாடலை சிம்பு கொண்டு வராரு இதோ.

0: இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன, சமையல் அறைனா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா? ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு. நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: வணக்கம் ஐயா, நான் ஜேபியில இருந்து பேசுறேன், செல்வராணி பேசுறேன்.
1: வணக்கம் செல்வராணிமா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கியா? முத பழைய பாடலுக்கு நிறைய வாட்டி தொலைபேசி அழைப்பு கிடைக்கவில்லை.
1: ஏன்னா அழைப்பு நிறைய வந்தது இல்லையா? சில அழைப்புகளுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. சென்ற வாரம் எல்லாம் உங்க ஊர்ல தான் இருந்தோம் இல்ல ஜேபி? நாங்க கூலாயில இருந்தோம்.
0: பிரேமாயாட்ட பேசுனாங்க, உடம்பு முடியல எனக்கு, இரும்பலா இருந்து.
1: அப்படியா? இல்லனா வந்திருப்பீங்களா?
0: ஆமாயா, கண்டிப்பா வந்திருப்பேன்.
1: சரி சரி, பரவாயில்ல, அடுத்த முறை கலந்துக்கணும்.
0: கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா. நீங்க போட்ட பாடல் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. அதுக்குதான் அழைச்சியா கிடைக்கல. என்னோட மகனுக்கு பிறந்த நாளியா, அவர் பேர் வந்து விக்னேஷ். அவர் கேள்வி இருக்காரு, இப்ப அவர் வேலையில இருக்காரு. அவருக்கு 35 வயது. அவருக்கு நாங்க குடும்பத்தோட அனைவரும் வாழ்த்து சொல்லிக்கிறையா. செல்வராணி, அப்பா ஆனந்தன், அண்ணன் பாலச்சரன், அக்கா சோமலதா, தம்பி கேசவன் மற்றும் உறவினர் உறவினர் எல்லாரும் அவர் வாழ்த்தி 16 பெற்று பெருவார் நோய் நொடி இல்லாம வாழ்னையா.
1: எந்த நடிகர் பிடிக்கும்?
0: நடிகரா? எனக்கு
1: விஜய் ரொம்ப பிடிக்கும். கொண்டாட்டம்லாம் எத்தனை மணிக்கு இன்னைக்கு இருக்கா?
0: இல்ல, அவங்க கேரள இருக்காங்க, நாங்க ஜேபியில இருக்கோம். 11ஆம் தேதி அவர் வராரு, வீட்டுல ஒரு விஷயத்த ஒரு பூஜை
1: செய்யறோம்.
0: உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா.
1: உங்களுடைய அந்த வீட்டுல நடக்கிற வழிபாடு எல்லாம் ரொம்ப சிறப்பா நடக்கணும். ரொம்ப நன்றிமா.
0: ரொம்ப நன்றியா. வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
2: புத்தி கொஞ்சம்

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: சந்தோஷம் ஐயா. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: நானு ப்ரொடக்ஷன்ல இருந்து பாரதி பேசுறேன்.
1: பாரதிமா வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன்.
1: சரி, எப்ப கடைசியா கடற்கரைக்கு போனீங்க? கடற்கரைக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும். சரி சொல்லுங்கம்மா, யாருக்கு வாழ்த்து?
0: பங்கஜம், அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிருங்க.
1: பேத்தியா?
0: என்ன
1: சொல்றீங்க நீங்க? அப்ப எனக்கு அவங்க தங்கச்சி இல்ல. அவங்களுக்கு ஏறத்தால என்னோட ஒரு 20 வயது மூத்தவங்கம்மா. அவங்களுக்கு தங்கச்சின்னு. சரி, அவங்களுக்கு பிறந்த நாளா
0: இன்னைக்கு?
1: பங்கஜம் அக்கா, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எப்ப கொண்டாட போறீங்க? எல்லாரும் குடும்பமா?
0: குடும்பமா இப்ப எங்க ஓய்வு கிடைக்குது, கொண்டாடுவோம்.
1: சரி,
0: மொத பாட்டுக்கு அடிக்கிறதுக்கு அடிச்சு கிடைக்கவே இல்ல. எனக்கு தெரியல எப்போது பாட்டு ரொம்ப வேண்டி கேட்க மாட்டேன்.
1: என்னோட அக்கான்ட்டீங்க, அவங்களுக்காக ஒரு பாடல் போட்டுருவோம் நம்ம.

0: உங்களுக்கு வேலை இல்லாத நாள்ல வரணும் அந்த நிகழ்ச்சி.
1: கண்டிப்பா கண்டிப்பா, ஏன்னா நான் பேசுறதெல்லாம் கேட்டேன், எல்லா நேரம் பேசுறதை கேட்டேன், அருமையா இருந்துச்சு.
0: யாருக்கு வாழ்த்து?
1: வாழ்த்து வந்து பேச்சிக்கு வாழ்த்து. 5 வயசு
0: என்ன சொல்றாங்க? பாலர் பள்ளிக்கு போறாங்களா?
1: ஆமா கண்டிப்பா போயிட்டு இருக்காங்க சார். அவங்களுக்கு வந்து எல்லாம் அந்த இங்கிலீஷ் பாடல் இருக்குல்ல, சொல்லி தராங்க, அதுதான் படிப்பாங்க. புது பாட்டு அப்பனா போடுங்க, பிள்ளைங்களுக்குள்ள பாட்டு எது வாங்கினாலும் போடுங்க.

0: சில கனவுகள் ஆண்டுகளை கடந்துதான் நிறைவேறும்.
1: மின்னல பேமெண்ட்ன்றது வந்து ஒரு கனவுங்க, அதுல வாய்ப்பு கிடைக்கிறதுலாம் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது, மிக அபூர்வம்.
0: கில்லாணை சேர்ந்த தமிழ் செல்வம் அவருடைய கனவும் இன்று நிறைவேறுகிறது.
1: ஆர்கேம் வாசல் வரைக்கும் வந்து நான் பாடாம வந்தவன் சொல்லிட்டேன். இன்றைய நாள் வந்து எனக்கு நல்ல நிறைவான நாளா உணர்வு.
0: இன்று மலரும் நினைவுகளில் இரவு 11 மணிக்கு மேல் நீங்கள் கேட்கலாம்.
1: என்ன பறவை சிறகடித்து விண்ணில் பறக்கின்றதா, உன் இமைகளிலே உறக்கம் வர.

0: தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது மாநபியின் பொன்மொழிகள். வழங்குபவர் உஸ்தாஸ் முகமது அனிஃப் ஜமாலி எம்ஃபில்.
2: بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அன்பான மின்னலஃபம் நேயர்களே, உலகத்தினுடைய நிலைப்பாடுகளை நாம் பார்க்கிற பொழுது எங்கே உலகம் அழியப் போகிறதோ என்ற உணர்வு நம்மிலே ஒவ்வொருவருக்கும் ஏற்படுகிறது. காரணம், பாவங்கள் மலிந்து விட்டன. பாவம் செய்கிற மனிதன் அதை பாவம் என்று தெரிந்தும் பெருமையாக பேசுகிற ஒரு அவல நிலை உலகத்திலே ஏற்பட்டு விட்டன. நேயர்களே, மறுமை நாளின் சில அடையாளங்கள் குறித்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அது இன்று இப்பொழுது நிதர்சனமாக நடைபெறுவதை நம்மால் காண முடிகிறது. அவர்கள் சொன்ன மறுமை நாளுடைய அழிவின் சில அடையாளங்களை இந்த நேரத்திலே நேயருக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். அன் தலிதல் அமத்து ரப்பத்தஹா, ஒரு அடிமை பெண் தன் உரிமையாளனை பெற்றெடுத்தல். கருப்பு நிற ஒட்டகங்களை மேய்ப்பவர்கள் உயரமான கட்டடங்கள் கட்டி தமக்குள் பெருமையடித்துக் கொள்ளல். இவை மறுமை நாளினுடைய அழிவின் சில அடையாளங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபிமொழி சஹீஹுல் புகாரியிலே 50வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்திலே அடிமை பெண்ணுக்கு பிறக்கும் குழந்தை பின்னாளிலே விடுதலையாகி பெரும் செல்வம் சேர்த்து தன் தாயையே தாய் என்று கூட தெரியாமல் விலை கொடுத்து வாங்கும் அந்த அளவுக்கு கீழ்நிலையிலே இந்த உலகத்திலே சில மனிதர்கள் இருப்பார்கள். சில கீழ்நிலையிலே இருப்பவர்களிடம் கூட பணம் பெருகிவிடும் என்று இந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லப்படுகிறது. மட்டுமல்ல, மகனே தாயை போர்க்கைதியாக பிடித்து செல்கிற அளவுக்கு போர்களின் எண்ணிக்கையும் பாதிப்பும் அதிகமாகிவிடும் என்றும் விளக்கம் சொல்லப்படுகிறது. பெற்ற தாயையே பிள்ளைகள் அடிமை போல் நடத்தி அவர்களுக்கு இவரின் யசமான்களை போன்று மோசமாக நடந்து கொள்வார்கள். அந்த அளவுக்கு பிள்ளைகளிடம் பாசமும் மரியாதையும் சுருங்கி போய்விடும் என்று இந்த ஹதீஸிற்கு ஃபத்ஹுல் பாரியில் விளக்கம் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆம், இன்று உலகத்தில் எங்கே மூன்றாம் உலகப்போர் வந்துவிடுமோ என்ற அஞ்சுகிற நிலையில் சமீபத்திய சூழ்நிலைகள் இருக்கிறது. இறைவன் நம்மை பாதுகாக்க வேண்டும். முழு உலக மக்களுக்கும் சுபிட்சத்தை இறைவன் தர வேண்டும். போரில்லாத ஒரு உலகம் வேண்டும் என்று நாம் எல்லோரும் ஆசிக்கிறோம். எனவே இதுவெல்லாம் மறுமை நாளினுடைய அடையாளங்கள், உலக அழிவு நாளின் அடையாளங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். ஆம், எவ்வளவு நிதர்சனமாக சொல்லி இருக்கிறார்கள். இப்பொழுது பெற்றோர்கள் மதிக்கப்படுவதே இல்லை, பெற்றோர்களுக்கு மரியாதையும் இல்லை, அவர்கள் அவமரியாதையாக நடத்தப்படுகிறார்கள். பெற்ற பிள்ளைகள் பெற்றோர்களை கண்டுகொள்வதும் இல்லை, அவர்களுக்கு பணிவிடை செய்வதும் இல்லை, அவர்களை பராமரிப்பதிலும் அவர்கள் வெகு தூரத்தில் இருக்கிறார்கள் என்றால் மிகையல்ல. இதுவெல்லாம் உலக அழிவினாருடைய அடையாளங்கள் என்பதை நேயர்கள் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக அழிவினாருடைய அடையாளங்களில் இன்னும் சிலவற்றை சொல்லியிருக்கிறார்கள். கல்வி அகற்றப்படுவதும், அறியாமை நிலைபடுவதும், மது மலிவாக அருந்தப்படுவதும், ஜினா பரவலாய் நடப்பதும் மறுமை நாளின் அடையாளங்களில் அடங்கும் என்றார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நபிமொழி ஸஹீஹுல் புகாரியில் 80வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆம், கல்வி அகற்றப்பட்டு விட்டது என்றால் அது மிகையல்ல. ஒரு காலத்தில் நல்ல படித்தார்கள், நல்ல அறிவை பெற்றார்கள். இப்பொழுதெல்லாம் கல்வி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது என்றுதானே பொருள். மேலும் மது மலிவாக அருந்தப்படும் என்பதும் நாம் நிதர்சனமாக உண்மையிலேயே தெரிந்து கொள்கிற ஒன்று. அந்த மதுவை அருந்தவில்லை என்றால் அவன் வாழத் தெரியாதவன் என்று உலகம் பழிக்கிறது. மதுவினுடைய தீமைகள் என்ன என்பதை நாம் விலாவாரியாக நேயர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அந்த மது பாட்டில்களிலேயே இது உயிரை கொல்லும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பல நோய்களுக்கு இது தாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மதுவினால் என்ன தீமைகள் என்பது குறித்தெல்லாம் நிறைய விழிப்புணர்வுகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மதுவினுடைய முக்கியமான தீமைகள் உடல்நலக்கேடுகள், கல்லீரல், ஒவ்வாமையை ஏற்படுத்துகிறது, புற்றுநோயை ஏற்படுத்துகிறது, உயர் இரத்த அழுத்தத்தை உருவாக்கிறது, பக்கவாதத்தை உண்டு பண்ணுகிறது, இதய நோய்களை உருவாக்கிறது, மூளை மற்றும் நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்படுகிறது, நினைவாற்றல் குறைவு ஏற்படுகிறது, மன அழுத்தத்தை அது உண்டு பண்ணுகிறது, பதற்றத்தை தூண்டுகிறது, தூக்கமின்மையை உண்டு பண்ணுகிறது, மூளைகளுடைய செல்களை அழிக்கிறது என்று இப்படி நிறைய இந்த மதுவினுடைய தீமைகளை நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். ஆனாலும் தெரிந்தும் மனிதன் அதை அருந்துகிறான் என்றால் இது உலக அழிவு நாளுடைய அடையாளம் என்பதை தவிர வேறு என்னவாக இருக்க முடியும்? அதே போன்றுதான் ஜினா பரவலாய் நடக்கிறது. இந்த பாலியல் வன்கொடுமைகள், இதனுடைய தீமைகளை பற்றி உலகம் பேசுகிறது. பெண்ணினம் எவ்வளவு மரியாதை கூறிய ஒரு இனம், பெண் இனத்தை தாய்மையை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு உயர்வாக மதித்திருக்கிறார்கள். உன் தாயின் காலடியில்தான் சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லி தாய்மையை நபிகளார் உச்சத்திற்கு சொர்க்கத்திற்கு ஈடாக உயர்த்தினார்கள். ஆனால் இன்று இந்த சமூகம் பெண்ணிடத்திற்கு இழைக்கின்ற கொடுமைகள், பாலியல் பலாத்காரங்கள், இதுவெல்லாம் பெண்ணிடத்திற்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இதிலே இஸ்லாம் மிக வன்மையாக

அன்பு நேயர்களே, நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். உலக அழிவினுடைய விளிம்பில் நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். உலகத்தினுடைய சீரழிவையே இந்த அடையாளங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. கல்வி அகற்றப்படுவதும், அறியாமை ஆட்டம் போடுவதும் பண்பாட்டு சீரழிவுக்கு வழிவகுக்கும். மார்க்கம், கலாச்சாரம், பண்பாடு உள்ளிட்ட உயர்கோட்பாடுகள் கல்வியினால்தான் கட்டமைக்க முடியும். ஆனால் இந்த தீமையான பழக்கங்கள், மதுப்பழக்கம் அமலாகுவது சீரழிவுக்கு காரணமாகிவிடும். அதே போன்று ஜினா பெருகுவது குடும்ப சீரழிவுக்கு வழிகோலிவிடும். ஆண்கள் குறைந்து பெண்கள் அதிகமாகுவதற்கு ஒரு காரணம் போர்களும் என்று சொல்லப்படுகிறது. எனவே அதிகமான போர்கள் நடப்பதால் இது மாதிரியான கலாச்சார சீரழிவுகள் ஏற்படுகின்றன. அது பெரும் இழப்பிற்கும் காரணமாகிவிடுகிறது. இப்படிப்பட்ட பண்பாடு, சுய சிந்தனை, குடும்பம், உடைமை மற்றும் பொருள் என எல்லாவற்றையும் சீரழிக்கக்கூடியதாக இந்த உலகத்தில் நடைபெறுகின்ற அநியாயங்கள், பாவங்கள் ஒரு காரணமாக அமைகிறது என்றால் மிகையல்ல. எனவே உலகத்தின் அழிவின் அடையாளங்களை அன்றே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அதனுடைய அழிவின் சில அடையாளங்களை நமக்கு கூறியிருக்கிறார்கள். அதைத்தான் நாம் இப்பொழுது கண் கூடாக நம்முடைய இந்த 21ஆம் நூற்றாண்டில் நாம் அதை கண்டுகொண்டிருக்கிறோம். மேலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உலக அழிவு நாளின் சில அடையாளங்களில் அமானிதம் பால்படுத்தப்படுவதும் அழிவின் அடையாளம் என்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதா துய்யத்தில் அமானத்து ஃபந்தலிரு ஸாஅ, அமானிதம் பால்படுத்தப்பட்டால் உலக அழிவு நாளை நீ எதிர்பார்த்து கொள் என்றார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நபிமொழி சஹீஹுல் புகாரியிலே 59வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். ஆம், இன்று உலகத்திலே அமானிதம் என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். அது எந்த கடையிலே விற்கிறது என்கிறார்கள். அப்படியெல்லாம் பார்த்தால் உலகத்திலே நாம் நீதமாக நீதம் நீதம் என்று நாம் பேசிக் கொண்டிருந்தால் நாம் உலகத்திலே பிழைக்க முடியாது, பிழைக்க தெரியாதவன் என்று இந்த சமூகத்திலே அந்த மனிதனை ஒதுக்குகிறார்கள். எனவே அமானிதம் என்பது கேள்விக்குறியாகிவிட்டது. இதுவெல்லாம் உலக அழிவினாளுடைய அடையாளங்கள் என்று சொல்கிறார்கள். ஒரு மனிதனிடத்திலே நாம் ஒரு தேவைக்காக கடன் கொடுத்தால் அந்த கடனை அவன் திருப்பி தருவதற்கு கூட முயற்சி செய்வதில்லை. எது வேண்டுமானாலும் நடக்கட்டும், பார்த்து கொள்ளலாம் என்ற நிலை. இதுவெல்லாம் அமானித மோசடிகள். ஒருவிடத்திலே அமானிதமாக நம்பி பொருட்களை கொடுத்தால் அது மறுபடியும் திரும்ப பெறப்படுமா என்பது கேள்விக்குறியாகியிருக்கிறது. சில வாடகை வீடுகளிலே மனிதர்களை வாடகைக்கு அமர்த்தினால் இறுதியிலே அந்த வாடகை வீட்டிலே பல ஆண்டுகள் இருந்ததனால் அந்த வீடு தனக்கே சொந்தம் என்ற தீர்ப்புகளெல்லாம், வினோதமான தீர்ப்புகள் உலக நாடுகளில், சில நாடுகளில் இப்படியான தீர்ப்புகளும் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. எனவே இதுவெல்லாம் உலக அழிவினாளினுடைய அடையாளங்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக அழிவினாளினுடைய சில அடையாளங்களிலே சொன்னார்கள், பொய்யர்கள் தோன்றுவதும் உலக அழிவினாளின் அடையாளம் என்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே பொய்யர்கள் தோன்றுவதும் உலக அழிவினாளினுடைய அடையாளங்கள் என்ற நபிமொழி சஹீஹ் முஸ்லிமிலே 1454வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுதெல்லாம் பொய் சொல்வதற்கு யாரும் அஞ்சுவதும் இல்லை, அதை ஒரு பாவம் என்று கருதுவதும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் 1000 பொய் சொல்லி ஒரு திருமணத்தை செய்யலாம் என்றெல்லாம் பேசுகிற ஒரு உலகத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதுவெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம். அல் கிதுபு யக்குலுல் ஈமான், இஸ்லாம் சொல்லுகிறது பொய் ஈமான்.

0: யே தின்றுவிடும் என்று எச்சரிக்கிறார். பொய் சொல்ல தெரியலன, உனக்கு பொழைக்க தெரியல என்றெல்லாம் பொய் சொல்லாதவர்களை தூண்டுகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். உண்மை வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு பொய் உலகத்தையெல்லாம் சுற்றி வந்துவிடும் என்று சொல்லுவார்கள். இதற்கெல்லாம் சமீபத்திய சில ஊடகங்கள் ஒரு உதாரணமாக சொல்லப்படுகிறது. வதந்திகள், வதன் தீயாக பற்றி எறிவதை சில சமூக ஊடகங்களில் நாம் காண முடிகிறது. உயிரோடு இருப்பவனை மரணிக்க வைக்கிற, மௌத்தாக்குகிற பொய்யான செய்திகள், வதந்திகள் இதுவெல்லாம் உலக அழிவினாலுடைய அடையாளங்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் உலக அழிவினாலுடைய அடையாளங்களில் சில பெரிய அடையாளங்களையும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். குடி பெருத்து விடுவதும், பாலியல் குற்றங்கள் சர்வசாதாரணமாகி விடுவதும், கொலை கணக்கிலடங்காமல் நடைபெறுவதும், பூகம்பங்கள் அடிக்கடி ஏற்படுவதும் உலக அழிவினாலுடைய அடையாளங்கள் என்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆம், இன்று உலகத்தில் அதை நாம் பார்க்கிறோம். மேலும் அதிகமாக போர்கள் ஏற்படுவதும் உலக அழிவினாலுடைய அடையாளங்கள் என்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வயுக்சிருல் ஹர்ஜு, ஹர்ஜு அதிகமாகிவிடும் என்றார்கள். நபி தோழர்களுக்கு புரியவில்லை. ஒமல் ஹர்ஜு யா ரசூலல்லாஹ், ஹர்ஜு என்றால் என்ன நாயகமே என்று கேட்டார்கள். அல் கத்துலு, கொலைகள் என்றார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் நாடுகளுக்கு இடையிலே நடக்காத போர்களே இல்லை. எனவே இதுவெல்லாம் உலக அழிவினாலுடைய அடையாளங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழக்கூடிய சொற்ப வாழ்க்கையில் நாம் நம்மை தற்காத்து இந்த உலக அழிவினுடைய வலையில் நாம் சிக்கிவிடாமல் நல்லவர்களாக வாழ்ந்து ஈடேற்றம் பெறுவோமாக என்ற துஆவோடு நிறைவு செய்கிறேன். வாஹிர தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்களே, இடம்பெற்றது மாநபியின் பொன்மொழிகள். வழங்கியவர் உஸ்தாத் முகமது அனிஃப் ஜமாலி, எம்ஃபில்.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெர்ஞாரன் ஜாக்கி.
3: நீங்கள் FM இளமை, புதுமை, இனிமை.
4: இசையும் இசையும் தொகுப்பு இதோடு ஒரு நிறைவை நாடுகின்றது. இன்றைய பாடல்கள், தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நான் பிரவீன்குமார் முனுசாமி. அடுத்து தீரா இசையில் உங்களை சந்திக்க மோகன் ஆவலா காத்துட்டு இருக்காரு. அவருடைய நிகழ்ச்சியையும் கேளுங்க. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். சபாவில் உள்ள பாலிடெக்னிக்கலிலும் சமூக கல்லூரிகளிலும் உட்பட மலேசியா சபா பல்கலைக்கழகம் UMSலும் புதிய பாடத்திட்டங்களுக்கான விண்ணப்பங்களை உயர்கல்வி அமைச்சு வரவேற்கிறது. அந்த மாநிலத்தில் உயர்கல்வி கழக தேர்வுகளை விரிவுபடுத்த இது வழிவகுக்கும் என அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கதீர் கூறியுள்ளார். நிபுணத்துவம், தொழில்துறை தேவை, வேலை வாய்ப்பு உள்ளிட்ட முக்கிய கூறுகளின் அடிப்படையில் அவை மதிப்பிடப்படும் என்றார் அவர். 16வது ஜொஹூர் சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரை காலகட்டத்தில் பல்வேறு குற்றங்களுக்காக 588 அறிக்கைகள் திறக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைய தலைவர் டத்தோ ஸ்ரீராம்லான் ஹருண் தெரிவித்துள்ளார். அவற்றுள் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் 3 குற்ற அறிக்கைகளை பெற்றுள்ளதாக அவர் கூறினார். இதனிடையே பிற்பகல் 3 மணி வரை 92.86 விழுக்காட்டினர் முன்கூட்டியே வாக்களித்துள்ளனர். ஏராயிரத்து 24 மலேசிய மாநில தூய்மை தரவரிசை என்னும் தலைப்பில் சமூக ஊடக தளங்களில் பகிரப்படும் தகவலை சுற்றுச்சூழல் துறை நிராகரித்துள்ளது. அந்த தகவல் வரைபடத்தில் குறிப்பிட்டுள்ளது போல எந்தவொரு ஊடக செய்தியையும் தமது தரப்பு வெளியிடவில்லை என அது தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் மிரட்டல்கள் தொடருமானால் இறுதி உடன்படிக்கைக்கான பேச்சுகள் தொடங்கப்படாது என ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தெரிவித்துள்ளார். அரசதந்திர முயற்சிகள் தோல்வியடைந்தால் ராணுவ பலத்தை பயன்படுத்த அமெரிக்கா தயாராகும். அத்துடன் தெஹ்ரான் அணு ஆயுதத்தை பெற அனுமதிக்க முடியாது என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்த சில மணி நேரங்களிலேயே அரக்சியின் இந்த எதிர்வினை வந்துள்ளது. ஐநா பொதுப்பேரவை உங்கா அதன் கீழ் இயங்கும் துணை அமைப்பாக மனித உரிமை மன்றத்தின் தற்போதைய தகுதியை தொடர்ந்து தக்கவைக்க முடிவெடுத்துள்ளது. மனித உரிமை மன்ற நிலை எனும் தலைப்பிலான தீர்மானம் ஏற்றுக்கொண்டதன் மூலம் இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அப்பேரவையின் இந்நிலை குறித்து மீண்டும் மறு ஆய்வு செய்ய உங்கா முடிவெடுத்துள்ளது. 2026 ஆசிய இளையோர் பூப்பந்து போட்டியில் அஹ்மத் ரிஸ்வானுடன் இணைந்து கலப்பிரட்டையர் பிரிவில் வென்ற போதிலும் தனது முதன்மை இலக்கை மாற்றிக்கொள்ளும் எண்ணமில்லை என நாட்டின் இளம் வீராங்கனை லவ்சியூ தெரிவித்துள்ளார். மகளிர் இரட்டையர் பிரிவில் நோராகிலா மைசாரா ரம்னான் உடனான கூட்டணிக்கு தொடர்ந்து முன்னுரிமை வழங்கப்படும் என அவர் கூறியுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

வணக்கம் நேர்களை, வணக்கம் மலேசியா. மலர்ந்தாச்சு இங்க தீரா இசை. இப்பொழுது தொடங்குகிற 8 மணி வரையிலும் இந்த பக்கம் சுவாரஸ்யங்களை மட்டும் அள்ளி வழங்க நாங்க ரொம்ப அவல காத்துட்டு இருக்கோம். இது ஒவ்வொரு நாளும் இந்த மாலை பொழுதுதான் இந்த ஒரு சுவாரஸ்யத்தை அள்ளி வழங்குற ஒரு முக்கியமான பொறுப்பு எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு அந்த பொறுப்பை கையில் எடுத்து உங்களோட பேச இந்த பக்கம் மோகன் வந்துட்டங்க. இன்னும் நிறைய கதைகள் பேச போறோம், அதனால தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்கள்.

அப்பங்கள் திரைப்படத்திற்காக இடம்பெற்ற பாடலை நம்ம கேட்டுங்க. தீரா இசையில் நம்ம பேசிட்டு இருக்கோம். உங்கள் மாலை பொழுதை இப்பதான் நம்ம இன்னும் அழகாக நிகழ்ச்சியை தொடக்கி வச்சிருக்கோம். 8 மணி வரைக்கும் இன்றைக்கு நிறைய கதைகள் நம்ம பேச போறோம். வேலை முடிஞ்சிருச்சா? முடிகிற தருணத்தில் இருக்கும் போது எப்ப வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு யோசனை ஒரு புறம், வீட்டுக்கு போற வழியில நம்ம தீரா இசை கேட்டுட்டு போகணும் அப்படின்னு உங்க மனசு ஏங்குறது ஒரு புறம், இதெல்லாம் கடந்து நம்ம வாகனத்தில் பயணிக்கும் போதுங்க, எப்போதுமே மலேசியர்கள் மத்தியில இந்த ஒரு விஷயம் இருக்கு. அதாவது வாகனத்தில் பயணிக்கும் போது தனிமையில் நம்ம அதிகமா இருக்கும் இல்லையா? நிறைய விஷயத்தை பத்தி யோசிக்கிறோமா? எதெல்லாம் யோசிக்கிறோம் அப்படின்னா, வாழ்க்கை பத்தி யோசிக்கிறோமா? அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்ன்றதை யோசிக்கிறோமா? அல்லது இன்றைய நாள் எப்படி இருந்தது, வேலையிட சூழல் பற்றி, வீடை பத்தி, இந்த மாதிரி நிறைய யோசனைகளுக்கு மத்தியில தான் நம்முடைய தனிமையான பயணம் இருக்கு அப்படின்னு அந்த யோசனைகள்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு வேலை முடிஞ்சு போகிற உங்களை அப்படி குஷிப்படுத்தி அனுப்புறது எங்களுடைய முக்கியமான வேலை. ஆமா, குஷிப்படுத்துறோம். அதே சமயத்துல செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு தெரியும், நினைவுகளையும் அதிகம் சேகரிச்சுட்டு இருக்கோம். இன்றைக்கு 6 மணிக்கு மேல ஒரு கதையை பத்தி நம்ம பேச போறோம். அதனால தொடர்ந்து தீரா இசையில் இணைந்திருங்கள்.

தீராசையில் அப்படித்தாங்க. 1000 பாடல்கள் தொடர்ந்து நம்ம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றி. இப்போ உங்களுக்கான நேரம், வேலை முடிஞ்ச உங்களுக்கு வேலை கொடுத்து பாக்குறதுல ஒரு பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. நீங்க இப்போ அழைக்கலாங்க, உங்களுக்கான பாடல்கள் காத்துட்டு இருக்கு. பாடல் இடம்பெறும், டக்குன்னு நின்றோம். அடுத்து வரக்கூடிய வரி என்ன அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: நான் இதானோ மன என்னோட வைஃப் வந்து டோட்டல் ஆப்போசிட் அப்பப்பா வேலை செய்வாங்க
2: வடத்துருவோம் தென் துருவோம் தான் இணையணுவாங்க அந்த மாதிரியா
1: அதனாலே அப்பப்ப கிளாஷ் ஆகும் டாக்டர் வேற அவசரமா இருப்பாங்க
2: நீங்க சொல்லுவீங்களா அவசரம் வேணாம் அவசரப்பட வேண்டாம்னு
1: ஆமா எப்போதும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் எஸ்பெஷலி வெக்கேஷன் போறப்ப அவசரம் வேணாம் பொறுமையா வெக்கேஷன் போயிட்டு வருவோம்
0: அது அவசரம் இல்லையே அவங்க திட்டமிடல தானே இல்லையா
1: அவசரத்தை தாண்டி பரபரப்பு
2: நீங்க
1: அதுவும் நடக்கும் அப்ப பத்திரிக்கிறாங்க திரும்ப தான் செய்யுங்களேன் சீக்கிரமா செஞ்சு முடிங்க ஓகே
2: அவசர அவசரமா போனாங்களா நிதானமா போனாங்களா வேலைக்கு
1: கண்டிப்பா பரபரப்பா தான் கிளம்புறப்ப நம்ம கொஞ்சம் தள்ளி நின்றுக்கணும் இல்லாட்டி நம்மளுக்கு கொஞ்சம்
2: போற போக்குல இப்படி ஒரு டிடி அப்படி ஒரு டிடி
1: ஆமா
0: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்
3: தொழுகை நேர அறிவிப்பு
4: நேர்களை கோலாலம்பூர் புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:46 கோலாலம்பூர் புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:46
5: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல்

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 7 2 9 1 9. நீங்களும் அழைக்கலாம். பாடல் வருங்க, டக்குன்னு நின்றும் அடுத்து வரக்கூடிய வரி என்னன்றதை கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு சொல்லி.
1: அதனால
0: உங்களுக்கான பாடல் என்னன்னா கேக்கலாமா?
1: கேளுங்க.

0: கொண்டு வரும் மேகம் அஞ்சுதான் தூங்க.
1: நன்றி.
2: பச்சமல பூவு நீ உச்சி மலத்தேன்.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: உங்களுக்காக
1: ஜூலை முதலாம் நாள் தொடங்கி பூடி டீசல் நடைமுறைக்கு வந்துள்ளது. தகுதி பெற்ற தனியார் டீசல் வாகன உரிமையாளர்கள் லிட்டருக்கு 2 ரிங்கிட் 10 சென் விலையில் டீசலை பெறலாம். மேலதிக தகவலுக்கு budimadani.gov.my.
0: மடானி உங்களுக்காக

0: தீராசையில் இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றிங்க. பாடல கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிக்க ஒரு நேர் வந்திருக்காங்க.
1: வசந்தி பேசுறேன்.
0: வசந்தி, எப்படி தயாரா இருக்கீங்களா?
1: தயாரா இருக்கோம்.
0: சரி சொல்லுங்க வசந்தி, பாடல் கேட்டுருமா? ஓ, வேலை இடத்துல இருந்தா?
1: ஆமாங்க.
0: எங்க வேலை முடிஞ்சிருச்சா? என்ன?
1: இன்னும் முடியல, இன்னும் முடியல, வேலையில தான் இருக்கேன்.
0: ஓ, வேலையில தான் இருந்தா பாடல் கேட்டுக்கிட்டே வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க.
1: ஆமா.
0: போட்டியிலயும் கலந்துக்க போறீங்க?
1: ஆமா.
0: சரி கேக்கலாம் உங்களுக்கான பாடல் என்னன்னு.

0: காலி.
1: சரியான பதில், சரியா சொல்லிட்டீங்களே,
0: நன்றி.
1: 5:30 வேலை முடியுதுன்னா எத்தனை மணிக்கு போய் சேருவீங்க வீட்டுல?
0: மணி 7000.
1: ஓ, 7000? சரிங்க, நாங்க வரக்கோம், கூட இருக்கோம். சரி வாங்க.
0: ஆமா, நன்றி நன்றி.

இன்றைய நாள் பிற்பகல் பொழுதில் நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் கொஞ்சம் மழையாக தான் இருந்தது. சில இடங்களில் வெயிலும் அடித்தது. அதனால் மழை இதெல்லாம் கடந்து போகக்கூடிய ஒரு சூழலாகவே இன்றைய நாள் இருந்தது இல்லையா? சரி, இப்போ மாலை பொழுது ஒரு வித மயக்கத்தை கொடுக்குதா? அதுக்கு காரணம் நாங்கள் தான். தீராயசையில் பாடல்கள் உங்களுக்காகவே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. சரி, உலக கிண்ண கார்பந்து போட்டி குறித்த நிலவரங்களை தொடர்ந்து நம்ம வழங்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு இரண்டு ஆட்டங்கள் நடைபெற்றன. போர்ச்சுகல் மற்றும் ஸ்பெயின் உடனான ஆட்டம் சுழியத்திற்கு 1 அப்படின்னு ஸ்பெயின் ஒரு கோல் அடித்திருந்தாங்க. பிறகு யூஎஸ்ஏ பெல்ஜியம் உடனான ஆட்டம் 1-4 அப்படின்னு பெல்ஜியம் 4 கோல்கள் வந்து புகுத்திருந்தாங்க. அடுத்து நாளைக்கும் ஆட்டங்கள் உங்களுக்காக இருக்கு. அர்ஜென்டினா மற்றும் எகிப்த் உடனான ஆட்டம் இருக்கு. பிறகு சுவிட்சர்லாந்து கொலம்பியா உடன் வந்து களம் காண்றாங்க. தொடர்ந்து உலக கிண்ண கால்பந்து போட்டி குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருக்கிறார்கள்.

நினைவுகள் பற்றி பேசுறதுல ஒரு பெரிய சுவாரஸ்யம் இருக்கு. 1990 பிறகு ஈரார்த்தம் அந்த காலகட்டத்தில் நம்ம கடந்து வந்த சில சுவாரஸ்யங்களை சில நினைவுகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு ரொம்ப அழகான ஒரு தலைப்பு பத்தி நம்ம எடுத்திருக்கோம், அதை பத்தி பேச போறோம். ஊஞ்சல், சரி, என்ன கதைன்னு தெரிஞ்சுக்க தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடலை மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க. மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-1-9-7-2-9-1-9.
0: ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை 2:15 PM

0: வெளியே போறோம் வெளியே போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்க. இது உங்கள் மின்னல் எஃப்எம்.
1: நீங்கள் சிறப்பாய் சமைக்க காரணம் என்ன?
2: அதுவே என்றும் எங்கள் தேர்வு.
3: லிங்கம்ஸ்
4: பதினாறாவது ஜஹூர் சட்டமன்ற தேர்தலின் முன்கூட்டியே வாக்களிப்பு 96 விழுக்காட்டை எட்டும் என தேர்தல் ஆணையம் இலக்கு. குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்க 15 பில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமான ஒதுக்கீடு. வணக்கம், சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். பதினாறாவது ஜஹூர் சட்டமன்ற தேர்தல் இன்று முன்கூட்டியே வாக்களிப்பு நடைபெற்ற வேளை பிற்பகல் 3 மணி வரை 92.86 விழுக்காட்டினர் வாக்குப்பதிவை மேற்கொண்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அம்மாநிலத்தில் வரும் 11ஆம் நாள் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. இவ்வேளை ஜஹூர் சட்டமன்ற தேர்தலின் முன்கூட்டியே வாக்களிப்பில் 96 விழுக்காட்டினர் தங்கள் மக்களாட்சி கடமையை நிறைவேற்றுவர் என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையர் டத்தோ ஸ்ரீ ரம்லான் ஹருன் தெரிவித்தார். இன்று அனைத்து வாக்களிப்பு மையங்களிலும் வாக்குப்பதிவு சுமூகமாக நடைபெற்றதாக அவர் கூறினார். இவ்வேளை தேர்தல் விதி மீறல்கள் தொடர்பான 588 புகார்களை தேர்தல் ஆணையம் பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 44 காவல்துறை புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ள வேளை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் 3 புகார்களை பெற்றதாக அவர் கூறினார். உலகளாவிய பொருளாதார நிலைத்தன்மையற்ற சூழலில் குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் சவால்களை கருத்தில் கொண்டு அத்தரப்பினருக்கு உதவும் நோக்கில் 15 பில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமான நிதியுதவி கடன் உத்தரவாதங்களை அரசாங்கம் வழங்கியுள்ளதாக பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு முதுகெலும்பாக திகழும் தொழில் முனைவோரின் நலனை கருத்தில் கொண்டு அந்த முனைப்பு முன்னெடுக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். முதல் பாதியில் 6000 மேற்பட்ட குறு சிறு நடுத்தர வணிக நிறுவனங்களுக்காக நிதி உத்தரவாத திட்டம் SJPP-இன் கீழ் மொத்தம் 4.9 பில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறினார். இதனிடையே குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் MSME-இன் நிதியுதவிக்கான நடைமுறைகளை நிதி நிறுவனங்கள் விரைந்து அதேவேளை விவேகத்துடனும் மேற்கொள்ளப்படுவதை அரசாங்கம் தொடர்ந்து உறுதி செய்யும் என்று பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் தெரிவித்துள்ளார். MSME-களை வலுப்படுத்த அரசாங்கம் நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொள்ளும் நிலையில் அந்த சிறு தொழில் முனைவோர் கடனுதவி பெறுவதில் சிக்கலை எதிர்கொண்டால் அந்த ஒதுக்கீடுகள் அர்த்தமற்றதாகிவிடும் என்பதை அவர் சுட்டிக்காட்டார். இவ்வேளை தனியார் வங்கிகள் கடன் நிர்வகிப்பை தன்னிச்சையாக மேற்கொண்டாலும் வழங்கப்படும் நிதியுதவிகள் தொழில் முனைவோருக்கு சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் மலேசிய மத்திய பொருளகம் BNM கண்காணிப்பை மேற்கொள்ளும் என நிதியமைச்சருமான டத்தோ ஸ்ரீ அன்வார் கூறினார். இவ்வாண்டு ஜூன் 30 நிலவரப்படி மத்திய பொருளகம் BNM-இன் பன்னாட்டு கையிருப்பு 132.6 பில்லியன் டாலராக உள்ளது. கடந்த ஜூன் 15ஆம் நாள் பதிவு செய்யப்பட்ட 130.5 பில்லியன் டாலரை காட்டிலும் இது அதிகம் என அந்த பொருளகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. காலாண்டு வாரியான அந்நிய செலாவணி மறுமதிப்பீட்டு மாற்றங்களை கணக்கில் கொண்டு அந்த கையிருப்பு அளவு கணக்கிடப்படுவதாக அது கூறியது. தற்போது தண்டனை பெற்றுள்ள எந்தவொரு தனிநபரையும் விடுவிப்பதற்கான ஒரு வழியாக தேர்தல்கள் அமைவதில்லை என்று சட்ட நிறுவன உருமாற்ற விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ அசலின் ஆத்மன் சயீத் தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட நபர்களை விடுவிப்பதற்காக தேர்தல்களை பயன்படுத்தலாம் என்ற சட்டம் எதுவும் இல்லை. மாறாக எந்தவொரு தனிநபருக்கும் பொது மன்னிப்பு வழங்குவது பேரரசரின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டது என்று அம்னோ தகவல் பிரிவு தலைவருமான அவர் கூறினார். ஜஹூர் சட்டமன்ற தேர்தலில் தேசிய முன்னணி BN வெற்றி பெறுமாயின் முன்னாள் பிரதமர் டத்தோ ஸ்ரீ நஜிப் துன்ராசா விடுவிக்கப்படக்கூடும் என்று சொல்லப்படுவது குறித்து டத்தோ ஸ்ரீ அசாலினா இவ்வாறு கருத்துரைத்துள்ளார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் MSSCM, மலேசிய ஆயுதப்படை ATMம் ஊழலை தடுக்கும் முனைப்புகளை மேற்கொள்ளும் நோக்கில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தியுள்ளன. குறிப்பாக செயல்பாடுகள், தகவல் பரிமாற்றம், நிர்வாக மேம்பாடு ஆகியவற்றை மேம்படுத்த அவை உறுதி பூண்டுள்ளன. மலேசிய தற்காப்பு உளவுத்துறை தலைமை இயக்குநர் லெப்டினன்ட் ஜெனரல் டது ஃபசல் அப்துல் ரஹ்மானும் MSSC தலைமை ஆணையர் டது ஸ்ரீ அப்துல் ஹலிமாமானும் அந்த உறுதிப்பாட்டை எட்டினர். இவ்வேளை அவ்விரு அமைப்புகளுக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பு தொடர்ந்து வலுப்படுத்தப்படும் என்று டாக்டர் ஸ்ரீ அப்துல் ஹலீம் வெளியிட்ட ஓர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு சுகாதார பணவீக்கம் 3% உயர்ந்துள்ளதாக மலேசிய புள்ளியியல் துறை குறிப்பிட்டுள்ளது. முந்தைய ஆண்டு 1.4% அது பதிவானது. இன்று வெளியிடப்பட்ட சுகாதார விலை குறியீட்டின் தொடக்க அறிக்கையில் சுகாதார சேவை பிரிவு 4.4% உயர்வை பதிவு செய்துள்ளதாக தலைமை புள்ளியியலாளர் டத்தோஸ்ரீ டாக்டர் மொஹமட் உசிர் மஹிடின் தெரிவித்துள்ளார். 2024 0.9% அது பதிவான அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் 2024 2.2% இருந்த மருந்துகளின் பணவீக்கம் விகிதம் 2.7% உயர்ந்துள்ள வேளை மருத்துவ உபகரணங்களின் விலை 0.6% 1.2% உயர்ந்துள்ளது என்றார் அவர். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
3: மனம் விரும்பும் இசை, உடனுக்குடன் செய்திகள், சுவாரஸ்யமான கலந்துரையாடல்கள் எங்கேயும் எப்போதும்
5: rtmclick.rtm.gov.my இப்போதே கிளிக் செய்யுங்கள்.
4: சிங்கப்பூர் 1961 சாலை போக்குவரத்து சட்டத்தை திருத்துவதற்கான சட்டவரைவை அறிமுகப்படுத்தியுள்ளது. அந்த மசோதா வாகனம் ஓட்டும்போது கைபேசியை பயன்படுத்தும் ஓட்டுநர்களுக்கான தண்டம், மதுபோதையில் வாகனம் ஓட்டுவதற்கு நிர்ணயிக்கப்பட்ட அதன் அளவு ஆகியவற்றை கடுமையாக்கும் பரிந்துரைகளை உள்ளடக்கியுள்ளது. வாகனம் ஓட்டும்போது கையில் விவேக பேசி போன்ற தொடர்பு கருவிகளை வைத்திருக்கும் ஓட்டுநர்களுக்கு தண்டம் விதிக்கப்படுவதை இந்த சட்டவரைவு உறுதி செய்யும் என்று உள்துறை அமைச்சர் சிம் ஆன் தெரிவித்தார். இதன் மூலம் தொடர்புடைய ஓட்டுநர் அந்த கருவியை பயன்படுத்தினாரா இல்லையா என்பதை மெய்ப்பிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. கடந்த மாதம் கையெழுத்தான உடன்படிக்கையின்படி அச்சுறுத்தல் தொடருமாயின் அமெரிக்காவுடனான இறுதி உடன்பாடு குறித்த பேச்சு தொடங்கப்படாது என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தெரிவித்தார். அந்த புரிந்துணர்வு உடன்பாட்டின் 13வது பத்தியில் இது தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்றும் அதற்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று அவர் எக்ஸ் தளத்தில் இடுகையிட்டுள்ளார். தெஹ்ரான் எக்காரணம் கொண்டும் அணு ஆயுதங்களை கொண்டிருக்கக்கூடாது என்று வலியுறுத்தியதோடு அரசதந்திர முயற்சிகள் தோல்வி அடையுமாயின் ராணுவ பலத்தை பயன்படுத்த வாஷிங்டன் தயாராக இருப்பதாகவும் டிரம்ப் எச்சரித்த சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. வெப்ப அலை, கடல் நீரின் அளவு அதிகரிப்பு ஆகியவற்றை தொடர்ந்து தென்மேற்கு பசிபிக் வட்டாரம் கவலைக்குரிய இடர் அதிகரிப்பை எதிர்கொள்கிறது. தென்மேற்கு பசிபிக் பெருங்கடலின் பரந்த நீர்நிலை தற்போது மிகவும் அதிக வெப்பமாகவும் அமிலத்தன்மை கொண்டதாகவும் மாறி வருவதாக உலக வானிலை ஆய்வு நிறுவனம் எச்சரித்துள்ளது. இந்த நிலை கடல்சார் சூழல் அமைப்பை பாதிப்பது மட்டுமின்றி உள்ளூர் பொருளாதாரத்தின் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதேவேளை உயர்ந்து வரும் கடல் மட்டம் கடலோர சமூகங்களுக்கும் தாழ்வான தீவு நாடுகளுக்கும் தொடர்ந்து அச்சுறுத்தலாக உள்ளது. விளையாட்டு பூப்பந்து, ஜப்பான் யத் சுஷிரோவில் நடைபெற்ற 2026 ஆசிய இளையோர் போட்டியில் கலப்பிரட்டையர் பிரிவில் அஹ்மத் ரிஸ்வான் ஜுல் வாக்கி ரிசாலுடன் இணைந்து வெற்றி பெற்ற போதிலும் தனது முதன்மை கவனத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்று இளமாட்டக்காரர் லோசியு தெரிவித்துள்ளார். மகளிர் இரட்டையர் பிரிவில் நோராக்கிலா மைசாரா ரம்டானுடன் தொடர்ந்து கைகோர்ப்பது தனது முன்னுரிமையாக இருக்கும் என்று அவர் கூறினார். 2026 ஃபீஃபா உலக கிண்ணம், அமெரிக்காவை 4-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்துவதற்கு அந்த உபசரணை நாட்டின் தாக்குதல் ஆட்டக்காரர் ஃபாலரன் பஃப் லோகன் தொடர்பான சர்ச்சை பெல்ஜியமுக்கு தூண்டுகோலாக அமைந்தது. காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் தொடர்புடைய ஆட்டக்காரர் பங்கேற்பதற்கு அனுமதி வழங்கப்படுவதாக ஃபீஃபா அறிவித்ததை தொடர்ந்து அணியினரிடையே சிறப்பு சந்திப்பு நடத்தப்பட்டதாக பெல்ஜியம் கேப்டன் யூரி டிலமான்ஸ் வெளிப்படுத்தியுள்ளார். இந்த முடிவு மன நிறைவின்மையை நிலையை ஏற்படுத்தியது. இருந்தும் களத்தில் தங்களது ஆற்றலை மெய்ப்பிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்ததாக அவர் கூறினார். பதினாறாவது ஜோஹூர் சட்டமன்ற தேர்தலின் முன்கூட்டியே வாக்களிப்பு 96 விழுக்காட்டை எட்டும் என தேர்தல் ஆணையம் இலக்கு. குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்க 15 பில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமான ஒதுக்கீடு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். வணக்கம்.

உன்னிகிருஷ்ணன் பல்லவி பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. தீராசையில் இந்த பக்கம் மோகன் உங்களோட பேசிட்டு இருக்க, உங்கள் செவ்வாய்க்கிழமை பொழுதையும் இசையின் வாயிலாக இசைத்துக் கொண்டிருக்கின்றோம். இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றி. இவ்வளவு வேலை முடிஞ்சிருச்சா? வேலை முடிஞ்ச இந்த பயணத்தை வாங்க, இன்னும் நிறைய கதைகள் பேச ரொம்ப அவலா காத்துட்டு இருக்கோம். மலேசியர்கள் மத்தியில இதை பற்றி ஒரு தரவுகள் வந்து வெளியிடப்பட்டிருக்குங்க. என்னன்னா, எங்காவது வெளியே போகலாம், குறிப்பாக விடுமுறை காலம் அல்லது வார இறுதி நாட்கள் வந்துட்டாலே அப்படியே காத்து வாங்க போகலாம் அப்படின்னு நிறைய மலேசியர்கள் அதிகமா செய்யக்கூடிய ஒன்றா இருக்கு. இந்த வெளிநாட்டு பயணங்களும் அதிகமா செய்யறாங்க. இதுல இந்த தரவு என்ன காட்டுது அப்படின்னா, மலேசியர் மருத்துவ சுற்றுலா பேசலாம்.

0: செவ்வாய்க்கிழமை தீராசையில வந்து சுற்றுலா பற்றி விவரங்கள் நம்ம பகிர்ந்துகிட்டு இருக்கோம். இந்த மருத்துவ சுற்றுலா பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இன்றைக்கு அதை பற்றி விவரங்களை வழிநட நம்மோடு பகிர்வதற்காக அடுத்த சுற்றுலா நிறுவனத்தை வழிநடத்தக்கூடிய டாக்டர் சித்ரா தேவி பாலகிருஷ்ணன் நம்மோடு காத்துட்டு இருக்காங்க. கேட்கலாம்.
1: மருத்துவ சுற்றுலாங்கிறது வந்து ஒரு நாடே, அதாவது இப்ப நான் இருக்கிறது வேற நாடு. நம்ம உதாரணத்துக்கு மலேசியால இருக்கோம், இந்தியாவை எடுத்துக்கோ. நான் இந்தியாக்காக வந்துட்டு ஒரு ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட்காக நான் போறேன். ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு நான் என்ன பண்றேன், ஐ ஆல்சோ லைக் ஒரு சில இடங்களை போயிட்டு நான் சுத்தி பார்க்க போறேன். சோ இதுக்கு பேர் தான் மருத்துவ சுற்றுலா. அப்ப மலேசியாலே இது ரொம்ப நடக்குது. இந்தியால இப்போ இந்தியாவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மோஸ்ட்லி ஆயுர்வேதா அந்த மாதிரி போறாங்க, மாடர்ன் மெடிசனுக்கும் போறாங்க. ஆனா மலேசியா பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பிகாஸ் அதுல வந்துட்டு நான் ரிசர்ச் பண்ணப்போ, மெடிக்கல் டூரிசம்ல ரிசர்ச் பண்ணப்போ மூணு விஷயங்கள் வந்துட்டு ரிசர்ச்சுக்கு நான் பார்த்தேன். ஒன்னு வந்துட்டு காஸ்ட், இன்னொன்னு வந்துட்டு சர்வீஸ், மூணாவது வந்து எக்ஸ்பர்டீஸ். இந்த ரிசர்ச் நான் பண்ணும்போது கணக்கெடுப்புல வந்துட்டு முதன்மை வைத்தது வந்துட்டு எக்ஸ்பர்டீஸ். இப்ப பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது முதல் நம்மளுக்கு தெரியும். அவங்க அதை சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவோம், இந்த இடத்துக்கு நீங்க போலாம். நிறைய வந்துட்டு ஹார்ட் இஷ்யூஸ்க்காக வராங்க, பல்லுக்கு கூட இங்க வர. ஒன் திங் கால்ட் ஸ்லீப் டூரிசம், வந்து இங்க வந்துட்டு நீங்க தூங்குறது மட்டும் தான் உங்களோட வேலை. அது ஏன்னா மன அழுத்தம் உள்ளவங்க, டிப்ரெஷன்ல உள்ளவங்க, இவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு ரிட்ரீட் மாதிரி அது.
0: இவங்க சொல்லும் போது ஒரு விஷயம் மட்டும் புரியுதுங்க, முன்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது வெளியே சுத்தி பார்க்க போலாம் அப்படிலாம் தாண்டி இப்போ சுற்றுலாத்துறையே பல மேம்பாடுகளை கண்டு வருகின்றது. தூங்குறதுக்கெல்லாம் சுற்றுலா போறாங்களா? சரி, செவ்வாய்க்கிழமைகள்ல இது பற்றி விவரங்களை பகிர்ந்துகிட்டு இருக்கோம், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஈராசையில் திங்கள் தொடங்கி வெள்ளிக்கிழமை வரைக்கும் வியாபார துறையில ஈடுபட்டிருக்கும் பலரை நம்ம சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு அப்படி கொஞ்சம் பிரிக்ஃபீல்ஸ் பக்கமா போவோம். பிரிக்ஃபீல்ஸ்ல பாத்தீங்கன்னா தர்ஷினி அப்படின்ற ஒருத்தவங்க வந்து இந்த திராமிசு கேக், நிறைய இந்த சமூக வலைதளங்கள்லாம் அதிகமான ஒரு பகிரக்கூடிய ஒரு காணொலி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இவங்களும் இந்த திராமிசு அப்படின்ற ஒரு உணவு இந்த கேக்கை வந்து அவங்க தேர்ந்தெடுத்து அதை வியாபாரமா ஈடுபட்டு இருக்காங்க. சரி, இப்போ அழைப்புல இருக்காங்க, சந்திக்கலாம்.
1: வணக்கம். பிசினஸ் செய்யும் போதே நம்ம வந்து எல்லாரும் செய்யறது செய்ய வேண்டாம், புதுசா ஏதாவது ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய உணவு ட்ரை பண்ணி கடைசியா அனலைஸ் பண்ணதுதான் திராமிசு. வேரியஸ் பிளேவர்ஸ்ல நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிருந்தோம். அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கலாம், அதாவது திராமிசு குக் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியும் நம்ம கொண்டு வந்தோம். பிலிப்ல இருக்கிற இன்ஃபிரண்ட் ஆஃப் மயா மெஸ் டியூஸ்டே டு சண்டே 1 மணிக்கு மேல நம்ம இருப்போம்.
0: உங்கள்ட்ட எத்தனை வகையான திராமிசு இந்த இதெல்லாம் இருக்கு?
1: நம்ம கிட்ட 5 பிளேவர்ஸ் இருக்கு. கிளாசிக் பிஸ்தாச்சியோ, ராயல் சோக்கோ, மெங்கோ, ஸ்ட்ராபெரியும் இருக்கு. கோல்டான கேக், லேடி பிங்கர் பிஸ்கட்ல செய்யற ஒரு கேக் அது. அது வந்து சோக் பண்ணோன்னா அது மாதிரி கேக் ஸ்ட்ரக்சருக்கு வந்துடும். சந்தோஷமா இருக்க ஆரம்பிக்கும் போது, ஏன்னா நாங்க ரெண்டு பேர், நானும் ஹஸ்பண்டும் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் தான் படிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் நான் வந்து 3 வருஷமா லெக்சரரா இருந்தேன், F&B ஃபுட் அண்ட் பெவரேஜ் லெக்சர். என் ஹஸ்பண்டும் சேல்ஸ்ல இருந்தாரு, அதுக்கு நானும் பார்ட் டைம் சேல்ஸ் செஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் ஏற்கனவே ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம், சுஷி போப்பியான்னு திறந்திருந்தோம், ஃபுட் கார்ட், சைனீஸ் ஃபுட் கார்ட்டா திறந்திருந்தோம், 2 ஸ்டால் திறந்திருந்தோம். அதுக்கப்புறம் இப்ப எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு விஷயத்த முதல்ல ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சொல்லி நம்ம திராமிசு கொண்டு வந்தோம்.
0: சிறப்பானது ஒரு முயற்சி எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு மீண்டும் எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகள்.
1: மினல் எஃப்எம்க்கு ரொம்ப நன்றி, உங்களுக்கும் ரொம்ப நன்றி என்ன இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. எங்களை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நீங்க எங்களோட இன்ஸ்டாகிராம், டிக்டாக் பேஜ ஃபாலோ பண்ணிக்கலாம். எங்க கடை பேர் வந்து சக்கரை,
0: சக்கரை அப்படின்ற கடை பேரு. அதனால தர்ஷினிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, உங்க கடையை பத்தி விவரங்களை பகிர்ந்தமைக்கு. மீண்டும் நாளைக்கு மற்றொரு வியாபார துறையில ஈடுபட்டிருப்ப சந்திப்பு இடம்பெறும். இணைந்திருங்கள் மின்னலோடு.

0: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மினல் எஃப்எம்,
1: உங்களுக்காக.
2: ஜூலை முதலாம் நாள் தொடங்கி பூடி டீசல் நடைமுறைக்கு வந்துள்ளது. தகுதி பெற்ற தனியார் டீசல் வாகன உரிமையாளர்கள் லிட்டருக்கு 2 ரிங்கிட் 10 சென் விலையில் டீசலை பெறலாம். மேலதிக தகவலுக்கு பூடி மடானி .gov.my.
1: மடானி உங்களுக்காக.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னலவா?

மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-1-9-7-2-9-1-9. செவ்வாய்க்கிழமைகள்ல நினைவுகள் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். வாழ்க்கையில கடந்து நடந்த சில ஞாபகங்களை தாங்க நினைச்சு பாருங்க அப்படின்னு நினைவுகளை சேகரிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாவே மலர்ந்துகிட்டு இருக்குங்க. இன்றைக்கும் ரொம்ப முக்கியமான, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு தான் நம்ம எடுத்திருக்கோம். சின்ன வயசுல 80-ஆம் 90-ஆம் ஆண்டு அல்லது 20-ஆம் ஆண்டு அந்த தொடக்க காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா பெரும்பாலான வீடுகள்ல இந்த ஊஞ்சல் இருக்கும். ஞாபகம் வருதா? உங்க வீட்லயும் கண்டிப்பா இருந்திருக்கும் அந்த ஊஞ்சல் வாங்குறது அப்படின்றது. அது அதிகமா நிறைய பேர் வாங்கி வீட்டு வாசல்ல வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இந்த ஊஞ்சல் ஆடுறது என்ன போது எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ, இல்ல நமக்கு ஏதாவது எங்க வீட்லயும் ஒரு ஊஞ்சல் இருந்ததுங்க, அது எங்க அம்மா வாங்கினது. அந்த ஊஞ்சல் என்னன்னா, அது வீட்டுக்கு போனாலே அந்த ஊஞ்சல்ல உட்காரும் போது அது மனசு ஒரு மாதிரி லேசா இருக்கிற மாதிரி இருக்கும். பல கதைகள் நாங்க பேசியிருக்கோம் ஊஞ்சல் அமர்ந்து. அந்த மாதிரி பெரும்பாலும் பல வீடுகள்ல அந்த மாதிரி ஊஞ்சல் இருந்திருக்கும். அது முன்பெல்லாம் அதிகமா இருந்தக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கும். உங்க வீட்டு ஊஞ்சல் சொல்லும் கதைகளை தான் என்ன கதைகள் சொல்லும் அப்படின்றத 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8

தீராசையில் நம்ம பேசிட்டு இருக்கோம். உங்கள் மாலை பொழுது இன்னும் சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கோம். வானொலி பக்கமா இருக்கீங்களா? ஆமா, இருக்குமே. வானொலியோட சேர்ந்து பயணம் செய்துட்டு இருக்கோம் அப்படின்றீங்களா? உங்கள் பயணத்தில் நாங்கள் உற்று தோழனாக வந்துகிட்டே இருக்கோம். இணைந்திருங்கள், இன்னும் நிறைய கதைகள் நம்ம பேச போறோம். இன்றைக்கு இந்த ஊஞ்சல் பத்தி தான் நீங்க அழைத்து பேச போறீங்க. சின்ன வயசுல நீங்க அந்த இப்போ நிறைய வீடுகள்ல இருக்கும் தான், ஆனா முன்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது கட்டாயம் இருக்கக்கூடிய ஒரு சூழல். நிறைய வீட்டுல நம்ம பார்க்கும் போதே அது இருக்கும், அந்த ஊஞ்சல் ஆடிக்கிட்டே நம்ம நேரத்தை செலவு பண்றது அப்படின்றது அதிகமா இருக்கும். அந்த மாதிரி சில சுவாரஸ்ய கதைகள் தான் இன்றைக்கு 6 மணிக்கு மேல நம்ம நேர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்ள ரொம்ப ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க. அடுத்து SPB குரல்ல பாடல் வருதுங்க, கேட்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. பதினாறாவது ஜொஹூர் சட்டமன்ற தேர்தலின் முன்கூட்டியே வாக்களிப்பு இன்று நடைபெற்ற வேளை மாலை 5 மணிக்கு அனைத்து 62 வாக்கு மையங்களும் மூடப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அம்மாநிலத்தில் வரும் 11ஆம் நாள் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவு மித்ரா வாயிலாக 2026 தொடக்க கல்வி உதவி திட்டம், செலே மடானி, 3ஆம் கட்ட தர்மா மடானி திட்டம் ஆகியவற்றுக்கு 12 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்திய சமூகத்தை மேம்படுத்தும் நோக்கில் அரசாங்கம் அந்த ஒதுக்கீட்டை வழங்கியுள்ளதாக மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்துள்ளார். ஆண்டிறுதியில் ஏற்படக்கூடிய கடுமையான எல் நீனோவை எதிர்கொள்ளும் நோக்கில் பேரிடர் மேலாண்மை நிறுவனங்கள் உயர் தயார் நிலையில் உள்ளதாக தேசிய பேரிடர் நிர்வாக நிறுவனம் நத்மா தலைமை இயக்குநர் மேயோர் இஸ்மாயில் மியோராக்கிம் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமாற்றத்தை தொடர்ந்து ஏற்படும் அதீத வெப்பத்தை தொடர்ந்து திறந்தவெளி எரியூட்டலால் ஏற்படும் ஆபத்துகளை குறைக்கும் ஆயத்த பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்தோனேசியாவும் இந்தியாவும் பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இணங்கியுள்ளன. அவற்றுள் விரைவு குறியீடு, QR அடிப்படையிலான எல்லை தாண்டிய கட்டண கட்டமைப்புகள், ஆற்றல் பாதுகாப்பு, அணுசக்தி தொழில்நுட்பம் ஆகியவை அடங்கும். பல்வேறு விவகாரங்கள் குறித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் நடத்தப்பட்ட சந்திப்பு ஆக்ககரமாக அமைந்ததாக அதிபர் பிரபோவோ சுபியாந்தோ தெரிவித்தார். பிரான்சின் தெற்கு பகுதியில் பரவி வரும் காட்டுத்தீ காரணமாக 12,000 ஹெக்டேர் பரப்பளவு தீக்கிரையாகியுள்ள நிலையில் தீயை கட்டுக்குள் கொண்டுவரும் பணியில் நூற்றுக்கணக்கான தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதற்கிடையில் பல பகுதிகளில் காட்டுத்தீ இடர் மிக அதிகமாக இருக்கும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து. அர்ஜென்டினா பட்டத்தை வெல்லும் முன்னணி அணிகளுள் ஒன்றாக கருதப்படுவதால் தனது அணிக்கு அழுத்தம் இருப்பதாக கூறப்படுவதை பயிற்றுநர் லியோனல் ஸ்கலோனி மறுத்துள்ளார். தனது அணியினர் சிறப்பாக விளையாடி வருவதாக குறிப்பிட்ட அவர், இக்கட்டான சூழலில் அவர்கள் விடாமுயற்சியை கைவிட்டதில்லை என்று கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சிகி குணசேகரன். வணக்கம்.

இந்த மாலை பொழுதில் இந்த பக்கம் மோகன் உங்களோட பேசிட்டு இருக்க. சபாக்கிழமை உங்களுக்கு தெரியும், நினைவுகள் பற்றி பேசுறதுல அவ்வளோ பெரிய சந்தோஷங்க. 80-90 பிறகு 20th தொடக்க காலகட்டத்தில் நாம் கடந்து வந்த சில விஷயங்களை பற்றி தான் நம்ம பொதுவாகவே செவ்வாய்க்கிழமைகளில் பேசிட்டு இருப்போம். இன்றைக்கும் அப்படி தாங்க. முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இந்த ஊஞ்சல் இருக்கிறது அப்படின்றது அது ஒரு பொருள், அதை தாண்டி அதில் உணர்வுகளும் அதிகமாக இருக்கும் இல்லையா. அப்போது அந்த காலகட்டம் வீட்டில் அப்போ தான் வாங்கியிருப்பாங்க. அது முன்பெல்லாம் வந்து நிறைய வீட்டில் நம்ம இப்போ நம்ம வீடு அல்லது நம்ம சொந்தக்காரன் வீடு எடுத்துட்டாலே பெரும்பாலான வீடுகளில் இந்த ஊஞ்சல் இருக்கிறது ரொம்ப இருக்கும், ரொம்ப பார்த்துருக்கோம். இப்போ என் வீட்லேயும் அப்படி தாங்க. அதிக மணி நேரம் செலவு பண்ணதாக இருக்கட்டும், அந்த ஊஞ்சல் சொல்கிற கதைகள் பற்றி தான் இன்றைக்கு நீங்கள் அழைத்து பேச போகிறீங்க. அந்த காலகட்டம் என்னெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருது, எப்படி இருந்தது, அந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஊஞ்சல் இருக்கா, உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, இப்படி பல கேள்விகள் இருக்குது. நீங்களும் அழைத்து பகிர்ந்து கொள்ளுங்கள். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8

0: தீராயசையில் தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்க மாலை பொழுதை நினைவுகளால் நிறைத்துக் கொண்டிருக்கின்றோம். உங்க வீட்டு ஊஞ்சல் கதைகள் பற்றி தான் நேர்கள் நம்மோடு அழைத்து பகிர்ந்து கொள்ள ரொம்ப அவளா காத்துட்டு இருக்காங்க.
1: அன்னைக்குதான் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட எல்லாம் நாங்க இந்த ஊஞ்சல் கதை பத்தி பேசிருந்தோம். சின்ன வயசுல என்ன பண்ணோன்னு, எங்க வீட்டுல வந்து ஊஞ்சல் இருக்கோண்டு ரவுண்டா இருக்கும், ரெண்டு சைட்டும் உட்காரலாம் எங்க வீட்டுல.
0: ஆமா, ஒரு ஆள் இந்த பக்கம் போனா இன்னொரு ஆள் இந்த பக்கம் வருவாங்க, அப்படித்தானே?
1: ஆமா. சோ அப்ப எங்க அண்ணன் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தான் லைக் டிரைவர் மாதிரி. சோ நாங்க வரிசை நிப்போம், நானு எங்க அக்கா என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பக்கத்து வீட்டு அவங்க எல்லாம் வந்து ஏற வச்சிருவாங்க. ஏறிட்டு எங்க டிராப் பண்ணும் அந்த மாதிரி வேகமா சிங் அந்த இது பண்ணிட்டு இறக்கி விடுவாங்க. அந்த மாதிரி
0: ஊஞ்சல் நகராது, ஆனா நகர்ற மாதிரி நம்ம ஒரு நினைச்சிட்டு இருப்போம். அப்படியா?
1: எங்க போனோம், நீங்க கேளு, நீங்க ஜேபி அந்த மாதிரி ஏறிடுவோம் நம்ம. உங்க இடம் வந்துருச்சு, நீங்க இறங்கலாம் அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டுருவாரு.
0: அப்பவே அந்த வந்தது, இன்றைக்கும் வந்திருக்கு. வாழ்க்கையில இந்த மாதிரி நினைவுகள் தான் ரொம்ப அழகு சேர்க்குது இல்ல?
1: ஆமா, கண்டிப்பா.
0: எப்படி உங்க வீட்டுல இப்ப ஊஞ்சல் இருக்கா?
1: இல்ல, இப்ப ஊஞ்சல் பழைய இல்ல இருந்துச்சு, இப்ப இல்ல.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-1-9-7-2-9-1-9.
1: சில நேரங்கள்ல சில நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய சில பொருட்கள் இருக்கு இல்லையா, அந்த பொருட்கள் மேல நமக்கு அவ்வளோ ஒரு பாசம் வந்துடும். அந்த பாசம் எங்கிருந்து வருது அப்படின்னா, அந்த பொருட்கள்ல நம்ம அதிக மணி நேரம் செலவு பண்றோம், அது அதோட வாழ்றதுனால என்னமோ தெரியலங்க. அதனாலதான் சில உணர்வு பூர்வமான சில விஷயங்கள் நம்ம பேசும்போது அழைப்புகள் அதிகமா வரும். அந்த மாதிரி இன்றைக்கு இந்த ஊஞ்சல் கதைகள் தொடும்போது, நிறைய பேருடைய வீட்டுல இந்த ஊஞ்சல் அப்படின்றது முன்பெல்லாம் 80-90-2000 ஆண்டு காலகட்டத்தில் அதிகமாவே இருக்கும். ஊஞ்சல் சொல்ற கதைகளை நேர்கள் நம்மோடு தொடர்ந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க.
2: வீட்டு
1: உள்ள இருக்குமா இல்ல வெளிய மரத்துல? அந்த மாதிரி
2: வீட்டு உள்ளுக்கு இருக்கும்.
1: ஓ,
2: இரும்புல அப்ப எல்லாம் ஒயர்ல இருக்கும். அப்ப பேரி இருக்கும், அது நல்லதா இருந்துச்சு. நிறைய எனக்கு 14 வயசு வரைக்கும் அது இருந்துச்சு. அப்போ ஒரு அண்ணன் தான் வந்து உட்காருன்ட்டு உட்காந்து அது அந்த வெல்டிங் அப்படியே உடச்சு விழுந்துருச்சு.
1: அதோட போச்சா ஊஞ்சல் போச்சான்ற மாதிரியா?
2: போச்சு. அதோட எங்க அம்மா என்ன பண்ணாங்க, எங்க சினிமாட கொடுத்தாங்க, நீ வெல்டிங் பண்ணி பாய்ச்சுக்கோன்னு. எங்க சினிமாவும் அப்படியே விட்டுட்டாங்க. அது
1: இப்ப எதுவும் இருக்கா? இப்ப இருக்கிற வீட்டுலதான் இருக்கா ஊஞ்சல்? இல்ல
2: இல்ல இல்ல, இப்ப இல்ல. இப்ப எனக்கு ரொம்ப ஆசைதான், ஒண்ணு வாங்கவே இல்லை. நானும் சொல்லிட்டுதான் இருப்பேன், எனக்கு ஒரு ஊஞ்சல் வாங்கிங்கன்னு சொல்லிட்டு தான் இருப்பேன்.
3: என் பேரு திலகா. நாங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கிறப்ப எல்லாரும் எங்க பாட்டி வீட்டுக்கு போயிரும், ஸ்கூல் ஹாலிடேனா எல்லாமே அங்கதான் இருக்கும். எங்க தாத்தா அந்த ஊஞ்சல் எங்களுக்கு விட்டே கொடுக்க மாட்டாரு.
1: ஏன், அவரே உட்காந்துக்குவாரா?
3: அவரே உட்காந்துக்குவாரு. எப்பதான் தாத்தா எந்திப்பாருன்னு வெயிட் பண்ணுவோம். பக்கத்துல போய் உட்கார்ந்தா நான் உட்காந்துட்டு தானே இருக்கேன் அப்படின்னு. எங்க தாத்தா எழுந்திக்கிற வரைக்கும் நாங்க அக்கா தங்கச்சி ஒரு 3 பேரு, அப்புறம் எங்க சின்ன பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 8 பேர் அங்க இருப்போம். அந்த ஊஞ்சல்ல சுத்தி உட்காந்து மேல எல்லாம் ஏறி நின்றுக்கும். அவர் பாதி நேரம் அந்த ஊஞ்சல்லே போயிடுச்சு.

0: உங்கள் வீட்டு ஊஞ்சல் கதைகளை தான் நம்ம நேர்கள் நம்மோடு பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. சசிகலா சொல்லுங்க.
1: எனக்கு என்ன ஞாபகம், அம்மா வந்து நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து அவங்க தம்பி தங்கச்சியோட இருந்த அந்த ஊஞ்சல், கம்பத்து வீட்டுல இருந்த ஊஞ்சல் வந்து இன்னும் நம்ம வீட்டுல வச்சிருக்கோம். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 வருஷத்துக்கு மேல உள்ள ஒரு ஊஞ்சல் அது. அது இன்னமும் நம்ம வீட்டுல உட்காரும் போதுல எனக்கு என்ன ஒரு ஞாபகம் வரும்னா, சின்ன வயசுல வந்து குட்டி குட்டியா இருக்கும் போது நானு என்னோட அத்தை மக எல்லாமே வந்து அதுல உட்காந்து விளையாண்டுகிட்டு கிடப்போம். அது இன்னும் ஒரு ஞாபகம் எனக்கு இருக்கு இன்ன வரைக்குமே.
0: இப்போ வீட்டுக்கு போறப்ப ஊஞ்சல் இருக்குமா?
1: இருக்குங்க. என்ன கண்டிப்பா பெல்கனில வந்து போட்டிருப்போம். அது எப்பெல்லாம் உட்காரணும் தோன்றோ அப்பெல்லாம் உட்காருவோன்னு. நானும் எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நைட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊஞ்சல்ல உட்காந்துகிட்டு பேசுவோம், என்ன நடந்துச்சு என்ன நடந்துட்டு இருக்கு எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருப்போம்.
2: சத்யா பேசுறேன், சரவாக்கில இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க சத்யா, அப்படி நீங்க ஊஞ்சல் விளையாடுவீங்களா?
2: ஊஞ்சல் சின்ன பிள்ளைல 80 சொந்தமாவே செஞ்சு பாய்ச்சிருப்போம்.
0: சொந்தமா செய்வீங்களா? ஓ, மரத்துல கட்டுறது அதுவா?
2: இல்ல எல்லாம் இரும்புல பண்ண. நம்ம வந்து ஒர்க் ஷாப்ல வெல்டிங் பண்ணுவோம்ல, அதே மாதிரி செஞ்சு. இப்ப ஒண்ணு இருக்கு, வீட்டுல இருக்கு, நீலாயில இருக்கு. அதான் அது கேட்ட உடனே ரொம்ப ஷோக்கா போச்சு. அப்பா அம்மா எல்லாம் அதுதான் உட்காருவோம், அதுதான் கதை பேசிட்டு இருப்போம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நல்ல பழைய நினைப்பு தான் வரும். அப்பெல்லாம் 20 வயசு தானே நமக்கு, 20 வயசு தான் சாட்லாம் அடிச்சு. அப்ப வருஷம் வருஷம் தீபாவளிக்கு அதுக்கும் ஒரு சாட்லாம் அடிச்சு அழகா, அது ரொம்ப சந்தோஷங்க. அது

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9. உங்க வீட்டு ஊஞ்சல் கதைகளை பகிர்ந்து கொள்ளுங்கன்னு சொல்லி நேர்கள் காத்துட்டு இருக்காங்க.
1: ஆக்சுவலி வந்து சின்ன பிள்ளையில நான் அப்பா வந்து ஊஞ்சல் வந்து மரத்துல கட்டி கொடுப்பாரு எனக்கு. ஏன்னா எஸ்டேட்ல எல்லாரும் வந்து ஊஞ்சல் ஆடுறத பாத்துட்டு நானும் கேட்டேன்னு சொல்லிட்டு அப்பா பலா மரத்துல ஊஞ்சல் கட்டி கொடுப்பாரு. அந்த ஊஞ்சல் ஆடின தருணம் எனக்கு இப்ப நீங்க பேசினாலே ஞாபகம் இருக்கு.
2: நான் கருணாகரன் பேசுறேன், கிளாங்ல இருந்து. இந்த ஊஞ்சல் பத்தி சொன்ன எஸ்டேட்ல வந்து அம்மா கூட இருக்கும் போது அந்த பலா மரத்துல ஊஞ்சல் கட்டி ஞாபகம் ரொம்ப சிறப்பான ஞாபகமா இன்னும் பசுமையா இருக்கு.
3: ஏன் பலா மரம் தேர்ந்தெடுப்பாங்க? பொதுவா
2: பலா மரம் பெரிய மரம், அதுலதான் அந்த கிளை அப்படி அழகா போவோம். அதுல விளையாண்டு

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712991 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: நீங்களும் உங்க வீட்டு ஊஞ்சல் கதைகளை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிருந்தோம். இப்போல இருந்து நமக்காக சூர்யா வந்திருக்காங்க.
1: இப்போ வந்து ஒரு மரம் இருக்கும் பாருங்க, நாங்க அப்ப வந்து ஒரு நம்ம வீட்டு பின்னாடி வந்து பெரிய மரம் இருக்கும், அது தூங்கு மூஞ்சி மரம் சொல்லுவாங்க, அது பெரிய நிறைய கிளைகள் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த கயிறுல வந்து ஊஞ்சல் பழகில ஒரு ஊஞ்சல் உட்காரத்துக்கு ஒண்ணு செஞ்சுட்டு, அதுக்கு பிறகு இந்த டயர் இருக்குங்களா பெரிய டயரு, அந்த டயர் வச்சு கட்டிடுவாங்க நல்லா கயிறு போட்டு நீட்டா. நாங்க என்ன பண்ணுவோம்னா, பிரான்ஸ் நாடு போயிட்டு அப்புறம் பாசம் படம் ரொம்ப ஃபேமஸ் பாருங்க, நாங்க அந்த கயிறு அந்த டயர் கட்டினாங்களா, அந்த கயிற்ற புடிச்சுக்கிட்டு பாசம் ஒரு ஆள் தள்ளிய விட்டு இங்கேந்து ஓன்னு கட்டிக்கிட்டு பண்ணுவோம். அதுல சில பேரு நானும் சேர்ந்து கீழே கூட விழுந்திருக்கேன், இதுதான் சந்தோஷம்.
0: அது எப்படி உங்க வீட்டு வீட்டு பக்கத்துல இருக்குமா?
1: வீட்டு பின்னாடி.
0: ஓ ஆஹா,
1: பெரிய மரம் அது சொன்னோடனே அதான் அந்த பழைய நினைவுகள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா தலை பின்னணி இந்த மூணுக்கும் அதுவும் நம்ம நம்மளோட பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் சேர்ந்து கட்டுவாங்க. அங்க சொல்லலாம் சோ நாங்க மட்டும் அந்த செய்ய மாட்டோம். லீவுக்கு சொந்தக்காரங்க யாராச்சும் வந்தாங்களா அப்பெல்லாம் வந்து வயசு பொண்ணுங்க அவங்களும் சேர்ந்து விளையாடுவாங்க எங்க கூட. ஆஹா, அது அந்த பாசம் சேர்ந்து கட்டி போறதுதான் ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க நீங்க சொன்னோடனே நான் மட்டும் சின்ன ப
0: சொல்றீங்க, அது என்ன மரம் தான் தெரியல.
1: அது வந்து பெரிய மரமா இருக்கும், இலைகள் வந்து சின்ன சின்னதா இருக்கும்,
0: ஆனா இலைங்களா இருக்கும். ஆனா வீட்ல அப்படிதான் சொல்லுவாங்க அந்த மரத்தோட பேரு.
1: அங்க எல்லாரும் அப்பதான் சொல்லுவாங்க தூங்குமிஞ்சி மரம் தான் நிறைய இருக்கும் ஐபோ சேட்டு பண்ணு, அது அப்பதான் சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு.
0: சரிங்க, நன்றிங்க.
1: ஓகே, வணக்கம்.
0: சூர்யா கிட்ட பேசுறோம். இந்த தாசன் மாதிரி கத்திக்கிட்டு அவங்க ஊஞ்சல் விளையாடுவாங்க சொன்னாங்க இல்லையா, திடீர்னு எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. தாசன் இப்படிதான் இருக்கும்னு யூடியூப்ல தேடும் போது

நம்ம வாழ்க்கையில கடந்து வந்த சில ஞாபகங்களை மீண்டும் நினைச்சு பார்க்கறது ஒரு பெரிய சுவாரஸ்யம். அந்த சுவாரஸ்யம் தான் செவ்வாய்க்கிழமைகள்ல தீராயசைன் வாயிலாக இந்த பக்கம் மோகன் உங்களோட பேசிட்டு இருக்கேன். நிறைய கதைகள் பேசுறது கேட்கறது அப்படின்றது ஒரு பெரிய சுவாரஸ்யம் தான். 80, 90, 2000 ஆண்டு அந்த தொடக்க காலகட்டத்தில் நாம நிறைய விஷயம் பார்த்துருப்போம் இல்லையா. ஒருவேளை அப்போ இருந்தது இப்போ இல்லாம இருக்கலாம். இப்போ அந்த ஊஞ்சல் பற்றிய கதைகள் எடுக்கும் போது அதுக்கு முன்னே ஒரு விஷயம் சொல்லணுங்க. முதல்ல இந்த தூங்கு மூஞ்சி மரம்னு சொல்லியிருந்தாங்கல்ல, இந்த ரெயின் ட்ரீ அப்படின்னு அதுக்கு பேர். இப்பதான் கூகுள் கொஞ்சம் பார்த்தேன், அந்த மாதிரி நிறைய மரம் இருக்கு போல, அதுலதான் ஊஞ்சல் கட்டி நிறைய விளையாடி இருக்காங்க. சரி, இது என்னன்னா ஊஞ்சல் விளையாடுறது அப்படின்னு நம்ம சாதாரணமா பார்க்க முடியாதுங்க. உண்மைக்குமே இதனால் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. என்னன்னா இப்ப ஊஞ்சல் ஆடுறது அப்படின்னு போது மன அழுத்தத்தை கொஞ்சம் குறைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதனால இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மன உளைச்சல் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, ஊஞ்சல் விளையாடும் போது அது ரொம்ப சரிப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. மருத்துவம் சார்ந்து நிறைய இதுல பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு வீட்டுல ஊஞ்சல் இருக்கு அப்படின்னா முதல்ல ஒரு நேரம் சொல்லியிருந்தாங்க, வருஷம் வருஷம் அதுக்கு வந்து சாயம் பூசுறதா இருக்கட்டும், இல்ல அதுல நேரத்தை செலவு பண்ணும்போது மனசு விட்டு பேசக்கூடிய தருணம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். நம்ம பார்த்தோம்னா இது ஒரு சின்ன சாதாரணமான விஷயம் தான், ஆனா அதுல அவ்வளவு கொட்டி கிடக்குது அப்படின்ற போது நேர்கள் இன்றைக்கு சொன்ன கதைகள் மூலமா தெரியுது. அதனால இப்போ ஒன்றும் நேரம் ஆகலைங்க. வாய்ப்பு இருந்தா இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்து பிள்ளைகளும் அதிகமா கை தொலைபேசிலாம் தாண்டி இந்த மாதிரி ஊஞ்சல் இதெல்லாமே சின்ன சின்ன விஷயம் தான். இப்ப உள்ள பிள்ளைங்க எங்க செய்ய போறாங்களா தாண்டி அவங்கள செய்ய வைங்க, கண்டிப்பா அவங்களுக்குமே ரொம்ப பிடிக்குங்க. இன்றைக்கு அழைத்து உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட நேர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க. உதவி செய்கிறது பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100709719 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைனாப்ஸ் இடியூஷன், சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
2: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
3: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
2: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
3: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. கூட்டரசு நில மேம்பாட்டு வாரியம் ஃபெல்டா நிர்வாகத்தினர் மிகச்சிறந்த நிர்வாக முறையை கடைபிடிக்க வேண்டும் என பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். கடந்த காலத்தில் அதன் நிர்வாகத்தில் நடந்த தவறுகள் மீண்டும் நிகழக்கூடாது என அவர் திட்டவட்டமாக வலியுறுத்தியுள்ளார். மடானி அரசாங்கம் கடைபிடிக்கும் இத்தகைய நேர்மறை கொள்கைகள் மக்களுக்கு நன்மைகளை வழங்கும் என நிதியமைச்சருமான அவர் குறிப்பிட்டார். நாட்டின் நிலைத்தன்மை கொள்கைகளின் தொடர்ச்சியை உறுதி செய்ய அரசு ஊழியர்கள் உயர்நெறி நடுநிலைமை ஆகியவற்றை உறுதியாக கடைபிடிக்க வேண்டும். தற்போதைய அரசியல் மாற்றங்களால் அரசாங்கம் வகுத்துள்ள கொள்கைகள் பாதிக்கப்படாமல் நாட்டின் நலனையும் மக்களின் நல்வாழ்வையும் மையமாக கொண்டு அமைய வேண்டும் என துணை பிரதமர் டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுப் குறிப்பிட்டுள்ளார். ரோஹிங்யா விவகாரத்தில் விரிவான நீண்டகால தீர்வை எட்டுவதை காட்டிலும் மனித உரிமைகளை பாதுகாப்பதும் மனிதநேய உதவிகளை வழங்குவதிலும் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. மக்களவை சிறப்பு அமர்வில் வெளியுறவு துணையமைச்சர் டாத்தோ லூகா நிஸ்மான் அவாங் சவுனி இவ்வாறு தெரிவித்தார். டெமாஸ்கஸ் மத்திய பகுதியில் நிகழ்ந்த இரு வெடிப்பு சம்பவங்களில் 18 பேர் காயமடைந்ததாக சிரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரான் தங்கியிருந்த வெடிக்கு அருகே இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக அலிஸ் அரண்மனை குறிப்பிட்டுள்ளது. 2024 பஷார் அல் அசாட்டின் நீண்டகால ஆட்சி கவிழ்க்கப்பட்ட பின் மேற்கத்திய தலைவர் ஒருவர் முதல் முறையாக சிரியாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்தோனேசியாவுக்கு நீண்ட தூரம் பாயக்கூடிய பிராமோஸ் ஏவுகணையை விநியோகம் செய்ய இந்தியா முடிவு செய்துள்ளது. தற்காப்பு, முக்கியமான மானியங்கள் உட்பட இதர துறைகளில் உறவை ஆழப்படுத்த இருநாட்டு தலைவர்களும் இணக்கம் கண்டுள்ளனர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் ஜகார்த்தாவுக்கான அதிகாரப்படி பயணத்தில் இந்த உடன்படிக்கைகள் கையெழுத்திடப்பட்டன. விளையாட்டு. 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டி. தேசிய சைக்கிள் ஓட்ட வீரர் மொஹமட் ஷா ஃபிரடாவுஸ் சஹ்ரோம் நிதானமாக வெற்றியடையும் அணுகுமுறையை கையாள உள்ளதாக தெரிவித்துள்ளார். உலகின் சிறந்த விளையாட்டாளர்கள் பங்கேற்கும் இந்த பந்தயம் சவாலாக இருக்கும் என அவர் கூறியுள்ளார். வரும் 23 தொடங்கி ஆகஸ்ட் 2 வரை இப்போட்டி அட்டவணையிடப்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

நேர்களை கோலாலம்பூர் புத்ர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:30. கோலாலம்பூர் புத்ர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:30.

இரவு பொழுதில் உங்களை தொடர்ந்து நாங்கள் இசைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதனால இணைந்திருப்பதற்கு நன்றி மோகன். இப்போ நான் கடைக்காரர் ஆயிட்டேன். ஆமா, 8 மணி வரைக்கும் கடைக்காரர் இங்க இருக்கேன். என்ன பாடல் வேணும் நீங்க வாங்கிட்டு போங்க. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: பாட்டுக்கடையில் நேர சந்திக்கலாம்.
1: என் பேரு கோபலன், பேசுறேன்.
0: எடி, வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு
1: இருக்கீங்களா? வேலை எங்கன்னா செய்ய போறேன், நாங்க ஹவுஸ் ஒய்ஃப்.
0: அதுக்கேங்க அப்படி சொல்றீங்க, உங்களுக்கும் நிறைய வேலை இருக்கும்ல?
1: வேலைக்கு போயிட்டாலே பரவாயில்ல, ஹவுஸ் ஒய்ஃப் இருக்குது எவ்வளவு பெரிய தலைவலி தெரியுங்களா?
0: ஐயோ, சரி சரி, என்ன பண்றது, உங்க மன குமுறல். சரி, என்ன பாடல் வேணும்?
1: ஓகே, எனக்குன்னா வந்து இந்த படம் அரங்கேற்ற வேலையில வந்து ஆகாயவின் நிலாவே கரை மீது வந்ததேனோ, அந்த பாட்டு வேணும்.
0: இந்த பாட்டு உங்க மனசை கொஞ்சம் சரிப்படுத்தும்ல?
1: ஆமா ஆமா, கண்டிப்பா சரிப்படுத்தும், ஏன்னா அதோட வரிகள் ரொம்ப நல்லா இருக்கு.
0: சரி, வருது கேக்கலாங்க. நன்றி.

0: அடுத்த நேரம் சந்திக்கலாங்க.
1: ஹலோ, வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க?
1: நான் வந்து கனிஷா நினைச்சவின் பேசுறேன். மூணு வாரத்துக்கு முன்னுக்கு எனக்கு நிச்சயதார்த்தம்னு கால் பண்ணேன், நீங்க கூட எனக்கு வாழ்த்து சொன்னீங்க.
0: அப்படியா? நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சதா?
1: நல்லபடியா
0: முடிஞ்சது. இப்ப என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: என்
0: பக்கத்துல இருக்காங்களோ?
1: சரி, ரொம்ப மோசமான
0: நிலையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அனுப்பி வைக்கிறேன், கேக்கலாம்.

0: அடுத்த நேரம் சந்திக்கலாம்.
1: என் பேரு திலகா.
0: திலகா, என்ன பாடல் வேணும்?
1: முதல் மரியாதையில இருந்து வெட்டி வேறு வாசம் அந்த பாட்டு வேணும். திடீர்னு கேட்கணும்னு தோணுது. வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டே
0: ஓ
1: நீங்க போடுற பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டே இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா வேலை செய்யலாமே அப்படின்றதுக்காக.
0: சரிங்க, உங்களுக்காக அந்த பாடல் அனுப்பி வைக்கிற எடுத்துக்கோங்க.
1: கண்டிப்பா வாங்கிக்க.

0: பாட்டு கடையில பேசிட்டு இருக்கோம்.
1: வணக்கம் மோகன், நான் கிளைன்ல சுதா பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் சுதா?
1: மோகன், எனக்கு வந்து அந்த எண்ணுயிர் தோழர் படத்துல இருந்து குயில் குப்பம் பாட்டு கிடைக்குமா?
0: கிடைக்குமா? வா, நீங்க கேட்டு கிடைக்காதுன்னு சொல்ல முடியுமா?
1: ஆமா, மின்னல சொன்ன கிடைக்காத வார்த்தையே கிடையாது. ஏன்னா அவ்வளவு அழகான வார்த்தைகள் அங்க தமிழ் மொழி ரொம்ப பிடிக்கும். அதுவரை நம்ம பாரதிய ராஜாவோட படம் பாடல நல்லா இருக்கும். அந்த பாட்டுல நம்மளும் நல்லா இருக்கும். ரொம்ப நாளா, நீண்ட நாளா ஆச்சு அந்த பாடல் எல்லாம் கேட்டு.
0: அப்படியா?
1: ஆமா மோகன்,
0: ரொம்ப நாளா ஆச்சுன்றீங்க, இப்ப கேட்டுருமா?
1: ரொம்ப நன்றி மோகன்.

0: அடுத்த நேரம் சந்திக்கலாம்.
1: பிரகாஷ் காஜாங்ல இருந்து பேசுறேன்.
0: பிரகாஷ்க்கு என்ன பாடல் வேணும்?
1: தளபதியில இருந்து ரஜினி பாட்டு ஏதோ பாட முடியுமா
0: சொல்லுங்க. என்ன பாடல் வேணும்? கண்டிப்பா ஒளிபரப்புறோம்.
1: நட்பு பத்தி ஒரு பாட்டு வரும், எனக்கு எப்படி ஆரம்பிக்கிறது
0: எனக்கு தெரியும் அந்த பாடல் பேரு. ஆனா நீங்களா சொன்னாதான் ஒளிபரப்புவேன். எனக்கு கடைக்கு வந்தா என்ன பாட்டுனு சரியா சொல்லணும்ல.
1: மனசுக்குள்ளும் பஞ்சம் என்ன பாடத்தான்.
0: சரி எடுத்துக்கிறீங்களா?
1: கண்டிப்பா மோகன், நன்றி மோகன்.

நன்றி மோகன்.

0: பாட்டுக்கடையில நிறைவு செய்து வைக்கும் நேர் யாருன்னு பாக்கலாங்க.
1: காயத்ரி பேசுறேங்க.
0: காயத்ரிக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து அழகிய செந்நிறம் வானம் அந்த பாடல் வேணும் அண்ணன். ஐ லவ் தட் சாங் சோ மச். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் இப்ப வானம் இங்க நான் இருக்கிற இடத்துல அதே கலர்லதான் இருக்கு.
0: ஓ அப்படியா?
1: Yes.
0: சரி, அப்போ வானத்தையும் ரசிங்க, இந்த பாடலையும் ரசிங்க. கேக்கலாமா?
1: கண்டிப்பா. இல்ல இத நான் ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு ட்ரை பண்றேன். கடச்சிட்டேன். சோ ஹேப்பி.
0: அப்படியே சரி, இதுக்கு அப்புறமா வாங்க சரிங்களா பாட்டு கடைக்கு.
1: கண்டிப்பா நான் வருவேன்.

அடுத்தரும் பாடலோடு இன்றைய தீரா இசைக்கும் நாம ஒரு நிறைவு கொடுக்க போறோங்க. அடுத்து 8 மணி தொடங்கி நள்ளிரவு 12 மணி வரையிலும் காற்றின் மொழியில் பொன் கோகிலம் உங்களோட பேச ரொம்ப அவலா காத்துட்டு இருக்காங்க. 24 மணி நேரமும் நாங்கள் உங்களோடு வந்துகிட்டு இருக்கோம். இப்போதைக்கு நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். மோகன், மீண்டும் சந்திக்கலாங்க.

பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொளிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. 1960 ஆண்டு நிலச்சட்டம் சட்டம் 5-3 சுழியத்தில் திருத்தம் செய்ய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அடுத்த 2 மாதங்களில் இது தொடர்பான திருத்த வரைவை அமைச்சரவையில் சமர்ப்பிக்குமாறு கூட்டரசு நில மேம்பாட்டு வாரியம் ஃபெல்டாவிற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த சட்டவரைவு நடப்பு ஆண்டிலேயே நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என அவர் கூறினார். மலேசிய ஆயுதப்படையைச் சேர்ந்த அதன் 258 வீரர்கள் வேலை சார்ந்த கற்றல் பட்டய கல்வியின் 2 தொகுதியை மேற்கொள்ள 2 மில்லியன் ரிங்கிட்டை பாதுகாப்பு அமைச்சு ஒதுக்கியுள்ளது. இந்த ஆண்டின் 3வது காலாண்டில் 3வது தொகுதியை தொடங்கவுள்ள மாணவர்களுக்காக கூடுதலாக 6.5 மில்லியன் நிதியையும் வழங்கியுள்ளதாக அமைச்சின் நிர்வாக துணைச் செயலாளர் டத்தின் ரோசானினா வஹாப் தெரிவித்தார். ஜஹூர் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு KTMB நிறுவனம் தெற்கு வழித்தட மின்சார ரயில் சேவை ETSக்காக கூடுதலாக 7,464 பயணச்சீட்டுகள் வழங்க உள்ளது. சொந்த ஊர் திரும்பும் வாக்காளர்களின் பயண தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் JB சென்ட்ரல், கமாஸ், JB சென்ட்ரல் வழித்தடம், KL சென்ட்ரல், JB சென்ட்ரல், KL சென்ட்ரல் ஆகிய வழித்தடங்களில் இந்த கூடுதல் ரயில் சேவைகள் இயக்கப்படும் என அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. துருக்கியில் நடைபெறும் நேட்டோ உச்சநிலை கூட்டத்தின் முடிவுக்காக ரஷ்யா காத்திருக்கிறது. ஈரானிய போர், கிரீன்லாந்து விவகாரம் ஆகியவற்றுக்கு மத்தியில் தற்காப்புக்கான செலவுகளை அதிகரிக்கும்படி ஐரோப்பாவுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அழுத்தம் கொடுத்திருந்தது மத்தியில் இந்த சந்திப்பு நடைபெறுகிறது. இந்நிலையில் நேட்டோ வெளியிடும் அனைத்து செய்திகளையும் தகவல்களையும் ரஷ்யா அணுக்கமாக கண்காணிக்கிறது என கிரெம்லின் பேச்சாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் கூறியுள்ளார். இத்தாலி ரோமில் இம்மாதம் இஸ்ரேல் லெபனான் பேராளர்கள் நேரடி சந்திப்பு நடத்தவுள்ளதாக இத்தாலிய வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. போரை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் வாஷிங்டனில் இதற்கு முன் பலமுறை பேச்சுக்கள் இடம்பெற்றன. அமெரிக்காவின் தலையீட்டால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த சந்திப்பை வரவேற்பதாக இத்தாலிய வெளியுறவு அமைச்சர் அந்தோனியோ தஜானி கூறியுள்ளார். உலகக்கிண்ண கார்பந்து. நாளை தொடரும் 16 அணிகள் சுற்றில் மேலும் 4 அணிகள் போட்டியிடுகின்றன. நள்ளிரவு 12 மணிக்கு அர்ஜென்டினாவும் எகிப்தும் பொருதுகின்றன. தொடர்ந்து அதிகாலை 4 மணிக்கு சுவிட்சர்லாந்தும் கொலம்பியாவும் சந்திக்கின்றன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

அன்பான நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏன்னா நேத்து தானே கேட்டீங்க, மீண்டும் கேட்குறீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா? ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் கேட்கணும் இல்லையா? சரி, நல்லமா இருக்கீங்களா? இன்றைய நாள் எப்படி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு? இது வரைக்கும் நல்லா தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாலும் சரிதான், இதுக்கு பிறகும் பார்க்கணும் அப்படின்னாலும் சரிதான். சரி, இன்றைய நம்முடைய காற்றின் மொழி நிகழ்ச்சியில் இப்பொழுது தொடக்கம் நாம் வந்து தெலுங்கு பாடல்களை கேட்க போகின்றோம். அதற்கு பிறகு 9 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு இஸ்லாமிய நிகழ்ச்சி, அதுக்கு பிறகு பாடல்கள், 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு இன்றைக்கு கொஞ்சம் புகழ் பெறாத பாடல்கள்லாம் இருக்கு இல்லையா, அதில் உங்களுடைய தேர்வு பாடல் என்ன அப்படின்னு கேட்க போகிறேன். எங்கள் டிக்டாக் பக்கம், அதனால 10 மணிக்கு பிறகு டிக்டாக் பக்கம் வந்துருங்க. 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நேயர் ஒருவர் தேர்வு செய்திருக்கும் அவருடைய விருப்ப பாடலும் அவருடைய நேர்காணலும் இடம்பெற போகின்றது. அதனால் இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்காகவே காத்திருக்கின்றன அப்படின்னும் போது அவசியம் நீங்கள் நம்மோடு இணைந்திருக்க வேண்டும். சரி, தெலுங்கு பாடல நிகழ்ச்சியின் தொடக்க பாடலை நாம் கேட்க போகின்றோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் கொண்டு வருகின்றார். இன்றைக்கு கொஞ்சம் பாடல்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பின்னோக்கியும் இருக்கும், அதே வேளையில் கொஞ்சம் புது பாடல்களையும் கலந்து பாடல்கள் எல்லாம் ஒரு மாதிரி ஒரு கலவையாக இருக்குது. நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கேளுங்கள்.

0: மின்னல் FM இளமை புதுமை இனிமை.
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:45. கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:45.

எஸ் பி பாலசுப்ரமணியம் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். தெலுங்கு பாடல்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். 8:20 நேரம் இப்பொழுது. ஸ்ரீ எஸ்பிபி அப்படின்னா சொல்லும் போது அவர் வந்து ரொம்ப ரொம்ப திறமையானவர், அது எல்லாருக்குமே தெரியும் தானே அப்படிங்கிறீங்களா? அதையும் கடந்து என்ன திறமை அப்படின்னு தான் சொல்ல போறேன். அதாவது என்னன்னா, ஒவ்வொரு பாடல எந்த மொழியில கொடுத்தாலும் அந்த மொழியில முதல்ல வந்து அந்த இசையமைப்பாளர்ல பாடி காட்ட சொல்லுவாங்களாம். அந்த மொழியில அந்த உச்சரிப்பு வந்து எப்படி சொல்லப்படுது, அந்த ஒரு சொல்ல வந்து எப்படி சொல்லணும், எங்கெங்கெல்லாம் அவருக்கு தடுமாற்றம் இருக்கும், முதல்ல அவர் பாடி காட்டி ஒவ்வொரு சொல்லையும் சொல்லி பயிற்சி செய்ததுக்கு பிறகுதான் அவர் அந்த அதில் வந்து பாடவே ஆரம்பிப்பார் அப்படின்னு சொல்லி நிறைய நேர்காணல்களில் நிறைய பேர் அவருடைய திறமையை பற்றி பேசியிருக்காங்க. ஆக மொழி அப்படின்னு சொல்லும்போது எந்த மொழியில் நம்ம பேசுகிறோமோ அல்லது பாடுறோமோ அதை கேட்ப அது சரியாக போய் சேரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப அக்கறை எடுத்துக்கொண்டு அவருடைய ஒவ்வொரு ஒலிப்பதிவுகளையுமே அவர் வந்து செய்வாராம். இவரை போலவே தான் சித்ரா அவங்களும் அடிக்கடி பெரும்பாலும் அவங்க வந்து ரொம்ப அதிகமாக சொல்கிறது பாடல்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஒலிப்பதிவு அப்படின்னு சொல்லும்போது எஸ்பிபி அவர்கள் அதிகமாக மெனக்கடலை எடுத்துக்கொண்டு அக்கறையோட வந்து ஒலிப்பதிவினை செய்வாங்க அப்படின்னு சொல்லி, சரி அது ஒரு தகவலாக இருக்கின்றது. சரி, அடுத்தாக திப்பு கொண்டு வரக்கூடிய பாடலை நாம கேட்க போறோம்.

உஷாருக்காக கொண்டு வந்த பாடல் தான் அந்த பாடல். தோம் தோம் தானா அப்படின்ற பாடலை 8:35 தெலுங்கு பாடல்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். சரி, ஜூலை முதலாம் நாள் தொடங்கி நம்ம வந்து இந்த பண பட்டுவாடெல்லாம் செய்வோம் இல்லைங்களா, அதாவது ஏடிஎம் மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே நம்ம வங்கியில் பணத்தை எடுப்பதற்கோ சரி, குறிப்பாக பெரும்பாலும் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் ஒரே வங்கி சார்ந்து இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து கட்டணம் இல்லாமல் இருந்தது. ஒரு ரிங்கிட் கட்டணம் வந்து மற்ற வங்கிக்கு இருந்தது, ஒரே வங்கியை சார்ந்து இருந்தது அப்படின்னு சொன்னால் கட்டணம் இல்லை இல்லைங்களா. ஆனால் ஜூலை முதலாம் தேதி தொடங்கி, அதாவது இந்த மாதம் தொடங்கி, எந்த வங்கியில் வேண்டுமானாலும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வங்கி அட்டை இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம அதே வங்கிக்கு செல்லாமல் மற்ற வங்கியிலும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த ஒரு வள்ளி கட்டணம் இனி இல்லை. இருந்தாலும் கூட சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், குறிப்பாக நம்ம வந்து சில இடங்களில், ஆமாம், பெருங்கடிகள்லையோ சரி மற்ற இடங்கள்லையோ நீங்கள் வந்து அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுடைய ரசீதை பெறும்போது ஒரு ரிங்கிட் கட்டணம் வெட்டப்பட்டிருக்கின்றதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா சில இடங்களில் இன்னும் பழைய மாதிரியே தான் இருக்கே தவிர இன்னும் மாற்றம் காணலை அப்படிங்கிறதும் இருக்குது. அதனால குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து அந்த ரசீதில் வெட்டப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சரி, அடுத்து கிருஷ்ணா கீதா கொண்டு வரக்கூடிய பாடலை நம்ம கேட்கலாம்.

இருக்க, நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் ஃபேம்.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: நான் இதானோ மன என்னோட வைஃப் வந்து டோட்டல் ஆப்போசிட் அப்பப்பா வேலை செய்வாங்க.
2: வடத்துருவோம் தென் துருவோம் தான் இணையணுவாங்க அந்த மாதிரியா?
1: அதனாலே அப்பப்ப கிளாஷ் ஆகும். டாக்டர் வேற அவசரமா இருப்பாங்க.
2: நீங்க சொல்லுவீங்களா அவசரம் வேணாம் அவசரப்பட வேண்டாம்னு?
1: ஆமா எப்போதும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். எஸ்பெஷலி வெக்கேஷன் பொறுத்த அவசரம் வேணாம் பொறுமையா வெக்கேஷன் போயிட்டு வருவோம்.
3: அது அவசரம் இல்லையே, அவங்க திட்டமிடல தானே இல்லையா?
1: அவசரத்தை தாண்டி பரபரப்பு.
2: ஓ
1: நீங்க அதுவும் நடக்கும். அப்ப
0: பத்திரிக்கிறாயிருவாங்க.
4: சில கனவுகள் ஆண்டுகளை கடந்துதான் நிறைவேறும்.
5: மின்னல பேமெண்ட் வந்து ஒரு கனவுங்க, அதுல வாய்ப்பு கிடைக்கிறதுலாம் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது, மிக அபூர்வம்.
4: கில்லாணி சேர்ந்த தமிழ் செல்வம் அவருடைய கனவும் இன்று நிறைவேறுகிறது.
5: ஆர்டிஎம் வாசல் வரைக்கும் வந்து நான் பாடாம வந்தவன் சொல்லிட்டேன். இன்றைய நாள் வந்து எனக்கு நல்ல நிறைவான நாளா உணர்வு.
4: இன்று மலரும் நினைவுகளில் இரவு 11 மணிக்கு மேல் நீங்கள் கேட்கலாம்.
5: என்ன பறவை சீரகடித்து விண்ணில் பறக்கின்றதா, உன் இமைகளிலே உறக்கம் வர

0: ஃபெல்டா நிர்வாகத்தினர் சிறந்த நிர்வாக முறையை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தல். நாட்டின் தேவைக்கும் மக்களின் நலனுக்கும் முன்னுரிமை அளிக்கும் கொள்கை செயலாக்கம் அவசியம். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. கூட்டரசு நில மேம்பாட்டு வாரியம் ஃபெல்டா நிர்வாகத்தினர் சிறந்த நிர்வாக முறையை கடைபிடிக்க வேண்டும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். கடந்த கால நிர்வாக தவறுகள் மீண்டும் நிகழக்கூடாது என அவர் எடுத்துரைத்துள்ளார். மடானி அரசாங்கம் கடைபிடிக்கும் உயர்நெறி கொள்கை மக்களுக்கு இன்னும் வெளிப்படையான, திறம்பட செயல்படும் நிர்வாக நன்மைகளை தேடித்தரும் என அவர் குறிப்பிட்டார். கடந்த கால நிர்வாக தவறுகள் அதிகார முறைகேடுகள் காரணமாக ஏற்பட்டுள்ள கடன்களை அடைக்க ஒவ்வொரு ஆண்டும் 1 பில்லியன் ரிங்கேட்டை அரசாங்கம் செலவிடுவதை நிதியமைச்சருமான அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வேளை ஃபெல்டா குடியேற்றக்காரர்களின் இலக்கவியல் ஆற்றலை மேம்படுத்த ஃபெல்டாவின் 317 திட்டங்களுக்காக 15.85 மில்லியன் ரிங்கெட் ஒதுக்கப்படுவதாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் அறிவித்துள்ளார். தேசிய இலக்கவியல் கட்டமைப்பு ஜெண்டலா ஆதரவில் தொடர்பு அமைச்சும் இலக்கவியல் அமைச்சும் இணைந்து இந்த முனைப்புக்காக செயல்படும் என்றார் அவர். இதுபோக ஃபெல்டா பகுதிகளில் உள்ள 370 தொடக்க பள்ளிகளையும் இடைநிலை பள்ளிகளையும் புதுப்பிப்பதற்காக 10 மில்லியன் ரிங்கெட் ஒதுக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சருமான அவர் கூறியுள்ளார். அரசாங்க பணியாளர்கள் உயர்நெறியையும் நடுநிலையையும் தொழில் முறையையும் உறுதியாக கடைபிடிக்க வேண்டும் என துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா யூசுப் வலியுறுத்தியுள்ளார். தொடர்ந்து மாறும் அரசியல் சூழலில் நாட்டின் நிலைத்தன்மையையும் கொள்கை தொடர்பையும் உறுதி செய்ய அது அவசியமாகிறது. மேலும் நாட்டு மக்களின் நலனையும் நாட்டின் தேவையையும் அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு கொள்கை செயலாக்கமும் இருத்தல் வேண்டும் என அவர் கூறியுள்ளார். நடப்பு அரசியல் மாற்றங்களால் அது பாதிக்கப்படக்கூடாது என அவர் அறிவுறுத்தியுள்ளார். நாடு தொடர்ந்து போட்டித்தன்மையுடன் இருப்பதை உறுதிப்படுத்துவதில் சிறந்த கொள்கை செயலாக்கம் அவசியம் என்றார். இது முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பெறுவதிலும் பொருளாதார நிலைத்தன்மையிலும் பங்களிக்கும். ஜஹூர் பாரு சிங்கப்பூர் துரித கடவு ரயில் திட்டம் ஆர்டிஎஸ் நிலையத்தில் 4G 5G சேவைகள் முழு தயார் நிலையில் இருப்பதை உறுதிப்படுத்த மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு ஜனவரி 1 தொடங்கி அது செயல்படவுள்ளது. பயனர்கள் சீரான இலக்கவியல் அனுபவத்தை பெற அதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாடில் வலியுறுத்தியுள்ளார். இவ்வேளை புறநகர் பகுதிகளில் இலக்கவியல் கட்டண முறைக்கு சிக்கலாக உள்ள இணைய தொடர்பை பற்றி பேசிய அவர், 2ம் கட்ட தேசிய இலக்கவியல் கட்டமைப்பின் செயலாக்கத்தின் மூலம் அது களையப்படும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இவ்வேளை 16வது ஜஹூர் சட்டமன்ற தேர்தல் தொடர்பான போலி தகவல் பகிர்வை முடக்குவதில் சமூக ஊடகத்தள நடத்துனர்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்பட வேண்டும் என டாக்டர் ஃபாமி ஃபாடில் வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக வாக்களிப்பு நாளன்று மக்களிடையே குழப்பத்தை தவிர்க்க அது அவசியம் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என அவர் நினைவூட்டியுள்ளார். இந்த சிக்கலை களைய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMCயுடன் அவை ஒத்துழைக்க கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் ஊடக சின்னத்தை தவறாக பயன்படுத்தி போலி படங்களோடு பகிரப்படும் உள்ளடக்கங்களை அகற்ற MCMCயும் மலேசிய ஊடக மன்றமும் உதவ முன்வந்துள்ளன என்று ஒற்றுமை அரசாங்க பேச்சாளருமான அவர் கூறியுள்ளார். பொதுத்தேர்தல், சட்டமன்றம் அல்லது இடைத்தேர்தல்களில் வாக்களிக்க சொந்த ஊர்களுக்கு திரும்பும் மாணவர்களுக்கு சிறப்பு விடுமுறை வழங்குவதை பரிசீலிக்க இளைஞர் விளையாட்டு திறன் பயிற்சி கழகம் ILKBS கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. வாக்களிக்க தகுதியுடைய மாணவருக்கு விடுப்பு வழங்குவது தொடர்பில் ILKBSஇன் அனைத்து இயக்குநர்களுக்கும் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக இளைஞர் விளையாட்டு அமைச்சு தெரிவித்துள்ளது. தொடர்புடைய மாணவர்கள் முன்கூட்டியே தங்களது பயணத்தை திட்டமிட அது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்பட வேண்டும் என ILKBSக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஜஹூர் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு KTMB நிறுவனம் தெற்கு வழித்தட மின்சார ரயில் சேவை ETSல் கூடுதலாக 7,464 பயணச்சீட்டுகளை வழங்க உள்ளது. சொந்த ஊருக்கு திரும்பும் வாக்காளர்களின் பயண தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் ஜேபி சென்ட்ரல், கமாஸ் ஜேபி சென்ட்ரல், கேஎல் சென்ட்ரல், ஜேபி சென்ட்ரல், கேஎல் சென்ட்ரல் ஆகிய வழித்தடங்களுக்கு இக்கூடுதல் ரயில் சேவைகள் வழங்கப்பட உள்ளன. இந்த கூடுதல் ரயில் சேவைகள் வரும் 10 முதல் 12 வரை 3 நாட்களுக்கு இயக்கப்படும். உள்நாட்டு வருமான வரி வாரியம் LHDN சிறப்பு தன்னார்வ அங்கீகார திட்டம் PKPS தண்டம் இல்லாமல் தன்னார்வமாக இ இன்வாய்ஸ் முறை தொடர்பான தகவலை இற்றைப்படுத்தவும் சரிபார்க்கவும் வாய்ப்பளிக்கிறது. PKPS அடுத்த ஆண்டு December 31 வரை நடைமுறையில் இருக்கும் என LHDN அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளது. இ இன்வாய்ஸை முழுமையாக சமர்ப்பிக்காதவர் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இ இன்வாய்ஸில் திருத்தம் அல்லது இ இன்வாய்ஸ் கட்டாயமாக்கப்பட்ட தேதியிலிருந்து அதனை சமர்ப்பிக்காதவர் ஆகிய 3 வகையான வருமான வரி செலுத்துவோருக்காக இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. நிர்ணயிக்கப்பட்டுள்ள வழிகாட்டலுக்கு ஏற்ப இ இன்வாய்ஸ் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்த அனைவரும் கேட்டுக்கொள்ளப்படுவதாக LHDN குறிப்பிட்டுள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
2: குளிரூட்டியின் வடித்தட்டை அடிக்கடி சுத்தம் செய்து 24 °C இயங்க விடலாம். குளிரூட்டியை பயன்படுத்தும் போது சன்னலையும் கதவுகளையும் மூடி வைக்கலாம்.
1: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்து பயன்பெறுவோம்.
0: இத்தாலி ரோமில் இம்மாதம் இஸ்ரேல் லெபனான் பேராளர்கள் நேரடி சந்திப்பு நடத்த உள்ளதாக இத்தாலிய வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளது. போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் வாஷிங்டனில் இதற்கு முன் பலமுறை பேச்சுக்கள் இடம்பெற்றன. அமெரிக்காவின் தலையீட்டால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த சந்திப்பை வரவேற்பதாக இத்தாலிய வெளியுறவு அமைச்சர் அந்தோனியோ தஹானி கூறியுள்ளார். வரும் 15-16 நாள்களில் இந்த அண்மைய சுற்று பேச்சு நடைபெறும் என அமைச்சின் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். தூதரக உறவுகளை கொண்டிராத இஸ்ரேலும் லெபனானும் 6வது முறையாக சமரச பேச்சுகளுக்கு திட்டமிட்டுள்ளன. துருக்கியில் நடைபெறும் நேட்டோ உச்சநிலை கூட்டத்தின் முடிவுக்காக ரஷ்யா காத்திருக்கிறது. ஈரானிய போர், கிரீன்லாந்து விவகாரம் ஆகியவற்றுக்கு மத்தியில் தற்காப்புக்கான செலவுகளை அதிகரிக்கும்படி ஐரோப்பாவுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அழுத்தம் கொடுத்ததற்கு மத்தியில் இந்த சந்திப்பு நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தை முன்னிட்டு ரஷ்யா தொடர்பிலான பல்வேறு கூற்றுகள் வெளிவந்திருந்தன. இந்நிலையில் நேட்டோ வெளியிடும் அனைத்து செய்திகளையும் தகவல்களையும் ரஷ்யா அணுக்கமாக கண்காணிக்கிறது என கிரெம்ளின் பேச்சாளர் டிமிட்ரி பாஸ்கோவ் கூறியுள்ளார். இதனிடையே நேட்டோ மாநாட்டில் பங்கேற்பதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் துருக்கி அங்காராவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். மாநாட்டின் முதன்மை கூட்டத்திற்கு முன்னதாக டிரம்ப் துருக்கி அதிபர் ரெசப் தயப் எர்டோகனை அவரது அதிபர் மாளிகையில் சந்திப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் உடனான சண்டையில் துணை நிற்காத ஐரோப்பாவின் செயல் டிரம்புக்கு மனநிறைவின்மையை அளித்துள்ளது. அதனை ஈடுகட்ட $1 பில்லியன் மதிப்பிலான புதிய தற்காப்பு உடன்பாடுகளை எட்டுவதில் நேட்டோ உறுப்பு நாடுகள் முனைப்பு காட்டியுள்ளன. உலகக்கிண்ண கார்பந்து நாளை தொடரும் 16 அணிகள் சுற்றில் மேலும் 4 அணிகள் போட்டியிடுகின்றன. நள்ளிரவு 12 அர்ஜென்டினாவும் எகிப்தும் பொருதுகின்றன. தொடர்ந்து அதிகாலை 4 சுவிட்சர்லாந்தும் கொலம்பியாவும் சந்திக்கின்றன. முன்னதாக அஸ்டேகா அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் இங்கிலாந்து உபசரணை நாடு மெக்சிகோவை வெல்வதில் பெரும் சவாலை எதிர்நோக்கியிருந்தது. இந்த சுற்றில் இங்கிலாந்து மெக்சிகோவை 3-2 என்ற கோல்களில் வெற்றி கொண்டு காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இருப்பினும் போட்டியின் போது அரங்கில் எதிரணிக்காக ஆதரவு அதிகமாக இருந்த வேளை 2 பாதி ஆட்டத்தில் ஜெரால் குவான்ஷாவுக்கு சிவப்பட்டை வழங்கப்பட்டதை தொடர்ந்து இங்கிலாந்து அணியில் 10 விளையாட்டாளர்கள் மட்டுமே இறுதி வரை போராடியதும் மிகப்பெரிய அழுத்தமாக இருந்தது. வரும் ஞாயிற்றுக்கிழமை மயாமியில் இங்கிலாந்து நார்வேயுடன் பொருதுகிறது. ஃபெல்டா நிர்வாகத்தினர் சிறந்த நிர்வாக முறையை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தல். நாட்டின் தேவைக்கும் மக்களின் நலனுக்கும் முன்னுரிமை அளிக்கும் கொள்கை செயலாக்கம் அவசியம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

0: நாளில் இன்று
1: 2008 ஆண்டு இன்றைய நாளில் கனடா கியூபெக் சிட்டியில் நடைபெற்ற 32வது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய குழு கூட்டத்தில் மலாக்காவும் பினாங்கு ஜார்ஜ் டவுனும் உலக பாரம்பரிய தளங்களாக அங்கீகரிக்கப்பட்டன. தனித்துவமான தொட்டறியக்கூடிய பாரம்பரியம் டேஞ்சபிள் ஹெரிடேஜ் மற்றும் தொட்டறிய முடியாத பாரம்பரியம் இன்டேஞ்சபிள் ஹெரிடேஜ் ஆகியவற்றை கொண்டுள்ளன என்று உலக பாரம்பரிய குழுவின் 21 உறுப்பினர்களும் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டனர். ஐநா கல்வி அறிவியல் பண்பாட்டு அமைப்பு யுனெஸ்கோவின் பண்பாட்டு பாரம்பரிய பிரிவின் கீழ் உலக பாரம்பரிய தளமாக அங்கீகாரம் பெற்ற முதல் மலேசிய தளங்கள் இவை. மலாக்காவும் ஜார்ஜ் டவுனும் கிழக்கையும் மேற்கையும் இணைத்த முக்கிய வர்த்தக துறைமுகங்களாக விளங்கியதால் அவற்றின் தொடர் வரலாறும் பல்வேறு பண்பாட்டு தாக்கங்களும் உலக பாரம்பரிய மதிப்பை ஏற்படுத்தின. மேலும் இந்த இரு நகரங்களும் மலாய், சீன, இந்திய பண்பாடுகளோடு தொடர்ந்து ஆட்சி செய்த 3 ஐரோப்பிய காலனித்துவ சக்திகளின் தாக்கங்களுடன் ஏறக்குறைய 500 ஆண்டுகளாக இணைந்து உருவான பல பண்பாட்டு வர்த்தக நகரங்களின் சிறந்த எடுத்துக்காட்டுகளாக விளங்கின.
0: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.archive.gov.my

0: கேட்டுக்கொண்டிருப்பது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது மாணவியின் பொன்மொழிகள். வழங்குபவர் உஸ்தாஸ் முகமது அனிஃப் ஜமாலி எம்ஃபில்.
2: بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அன்பான மின்னலஃபம் நேயர்களே, உலகத்தினுடைய நிலைப்பாடுகளை நாம் பார்க்கிற பொழுது எங்கே உலகம் அழிய போகிறதோ என்ற உணர்வு நம்மிலே ஒவ்வொருவருக்கும் ஏற்படுகிறது. காரணம், பாவங்கள் மலிந்து விட்டன. பாவம் செய்கிற மனிதன் அதை பாவம் என்று தெரிந்தும் பெருமையாக பேசுகிற ஒரு அவல நிலை உலகத்திலே ஏற்பட்டு விட்டன. நேயர்களே, மறுமை நாளின் சில அடையாளங்கள் குறித்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அது இன்று இப்பொழுது நிதர்சனமாக நடைபெறுவதை நம்மால் காண முடிகிறது. அவர்கள் சொன்ன மறுமை நாளுடைய அழிவின் சில அடையாளங்களை இந்த நேரத்திலே நேயருக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். அன் தலிதல் அமத்து ரப்பத்தஹா, ஒரு அடிமை பெண் தன் உரிமையாளனை பெற்றெடுத்தல். கருப்பு நிற ஒட்டகங்களை மேய்ப்பவர்கள் உயரமான கட்டடங்கள் கட்டி தமக்குள் பெருமையடித்துக் கொள்ளல். இவை மறுமை நாளினுடைய அழிவின் சில அடையாளங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபிமொழி சஹீஹுல் புகாரியிலே 50வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்திலே அடிமை பெண்ணுக்கு பிறக்கும் குழந்தை பின்னாளிலே விடுதலையாகி பெரும் செல்வம் சேர்த்து தன் தாயையே தாய் என்று கூட தெரியாமல் விலை கொடுத்து வாங்கும் அந்த அளவுக்கு கீழ்நிலையிலே இந்த உலகத்திலே சில மனிதர்கள் இருப்பார்கள். சில கீழ்நிலையிலே இருப்பவர்களிடம் கூட பணம் பெருகிவிடும் என்று இந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லப்படுகிறது. மட்டுமல்ல, மகனே தாயை போர்க்கைதியாக பிடித்து செல்கிற அளவுக்கு போர்களின் எண்ணிக்கையும் பாதிப்பும் அதிகமாகிவிடும் என்றும் விளக்கம் சொல்லப்படுகிறது. பெற்ற தாயையே பிள்ளைகள் அடிமை போல் நடத்தி அவர்களுக்கு இவரின் யசமான்களை போன்று மோசமாக நடந்து கொள்வார்கள். அந்த அளவுக்கு பிள்ளைகளிடம் பாசமும் மரியாதையும் சுருங்கி போய்விடும் என்று இந்த ஹதீஸிற்கு ஃபத்ஹுல் பாரியில் விளக்கம் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆம், இன்று உலகத்தில் எங்கே மூன்றாம் உலகப்போர் வந்துவிடுமோ என்ற அஞ்சுகிற நிலையில் சமீபத்திய சூழ்நிலைகள் இருக்கிறது. இறைவன் நம்மை பாதுகாக்க வேண்டும். முழு உலக மக்களுக்கும் சுபிட்சத்தை இறைவன் தர வேண்டும். போரில்லாத ஒரு உலகம் வேண்டும் என்று நாம் எல்லோரும் ஆசிக்கிறோம். எனவே இதுவெல்லாம் மறுமை நாளினுடைய அடையாளங்கள், உலக அழிவு நாளின் அடையாளங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். ஆம், எவ்வளவு நிதர்சனமாக சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது பெற்றோர்கள் மதிக்கப்படுவதே இல்லை, பெற்றோர்களுக்கு மரியாதையும் இல்லை, அவர்கள் அவமரியாதையாக நடத்தப்படுகிறார்கள். பெற்ற பிள்ளைகள் பெற்றோர்களை கண்டுகொள்வதும் இல்லை, அவர்களுக்கு பணிவிடை செய்வதும் இல்லை, அவர்களை பராமரிப்பதிலும் அவர்கள் வெகு தூரத்தில் இருக்கிறார்கள் என்றால் மிகையல்ல. இதுவெல்லாம் உலக அழிவினாருடைய அடையாளங்கள் என்பதை நேயர்கள் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக அழிவினாருடைய அடையாளங்களில் இன்னும் சிலவற்றை சொல்லியிருக்கிறார்கள். கல்வி அகற்றப்படுவதும், அறியாமை நிலைபடுவதும், மது மலிவாக அருந்தப்படுவதும், ஜினா பரவலாய் நடப்பதும் மறுமை நாளின் அடையாளங்களில் அடங்கும் என்றார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நபிமொழி சஹீஹுல் புகாரியில் 80வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆம், கல்வி அகற்றப்பட்டு விட்டது என்றால் அது மிகையல்ல. ஒரு காலத்தில் நல்ல படித்தார்கள், நல்ல அறிவை பெற்றார்கள். இப்பொழுதெல்லாம் கல்வி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது என்றுதானே பொருள். மேலும் மது மலிவாக அருந்தப்படும் என்பதும் நாம் நிதர்சனமாக உண்மையிலேயே தெரிந்து கொள்கிற ஒன்று. அந்த மதுவை அருந்தவில்லை என்றால் அவன் வாழத் தெரியாதவன் என்று உலகம் பழிக்கிறது. மதுவினுடைய தீமைகள் என்ன என்பதை நாம் விலாவாரியாக நேயர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அந்த மது பாட்டில்களிலேயே இது உயிரை கொல்லும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பல நோய்களுக்கு இது தாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மதுவினால் என்ன தீமைகள் என்பது குறித்தெல்லாம் நிறைய விழிப்புணர்வுகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மதுவினுடைய முக்கியமான தீமைகள் உடல்நல கேடுகள், கல்லீரல், ஒவ்வாமையை ஏற்படுத்துகிறது, புற்றுநோயை ஏற்படுத்துகிறது, உயர் இரத்த அழுத்தத்தை உருவாக்கிறது, பக்கவாதத்தை உண்டு பண்ணுகிறது, இதய நோய்களை உருவாக்கிறது, மூளை மற்றும் நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்படுகிறது, நினைவாற்றல் குறைவு ஏற்படுகிறது, மன அழுத்தத்தை அது உண்டு பண்ணுகிறது, பதற்றத்தை தூண்டுகிறது, தூக்கமின்மையை உண்டு பண்ணுகிறது, மூளைகளுடைய செல்களை அழிக்கிறது என்று இப்படி நிறைய இந்த மதுவினுடைய தீமைகளை நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். ஆனாலும் தெரிந்தும் மனிதன் அதை அருந்துகிறான் என்றால் இது உலக அழிவு நாளுடைய அடையாளம் என்பதை தவிர வேறு என்னவாக இருக்க முடியும்? அதே போன்றுதான் ஜினா பரவலாய் நடக்கிறது. இந்த பாலியல் வன்கொடுமைகள், இதனுடைய தீமைகளை பற்றி உலகம் பேசுகிறது. பெண்ணினம் எவ்வளவு மரியாதை கூறிய ஒரு இனம், பெண் இனத்தை தாய்மையை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு உயர்வாக மதித்திருக்கிறார்கள். உன் தாயின் காலடியில்தான் சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லி தாய்மையை நபிகளார் உச்சத்திற்கு சொர்க்கத்திற்கு ஈடாக உயர்த்தினார்கள். ஆனால் இன்று இந்த சமூகம் பெண்ணிடத்திற்கு இழைக்கின்ற கொடுமைகள், பாலியல் பலாத்காரங்கள், இதுவெல்லாம் பெண்ணிடத்திற்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இதிலே இஸ்லாம் மிக வன்மையாக இதை கண்டிக்கிறது. இதுவெல்லாம் உலக அழிவினுடைய அடையாளம் என்று பட்டியலிடுகிறது.

0: அன்பு நேயர்களே, நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். உலக அழிவினுடைய விளிம்பில் நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். உலகத்தினுடைய சீரழிவையே இந்த அடையாளங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. கல்வி அகற்றப்படுவதும், அறியாமை ஆட்டம் போடுவதும் பண்பாட்டு சீரழிவுக்கு வழிவகுக்கும். மார்க்கம், கலாச்சாரம், பண்பாடு உள்ளிட்ட உயர்கோட்பாடுகள் கல்வியினால்தான் கட்டமைக்க முடியும். ஆனால் இந்த தீமையான பழக்கங்கள், மதுப்பழக்கம் அமலாகுவது சீரழிவுக்கு காரணமாகிவிடும். அதே போன்று ஜினா பெருகுவது குடும்ப சீரழிவுக்கு வழிகோலிவிடும். ஆண்கள் குறைந்து பெண்கள் அதிகமாகுவதற்கு ஒரு காரணம் போர்களும் என்று சொல்லப்படுகிறது. எனவே அதிகமான போர்கள் நடப்பதால் இது மாதிரியான கலாச்சார சீரழிவுகள் ஏற்படுகின்றன. அது பெரும் இழப்பிற்கும் காரணமாகிவிடுகிறது. இப்படிப்பட்ட பண்பாடு, சுய சிந்தனை, குடும்பம், உடைமை மற்றும் பொருள் என எல்லாவற்றையும் சீரழிக்கக்கூடியதாக இந்த உலகத்தில் நடைபெறுகின்ற அநியாயங்கள், பாவங்கள் ஒரு காரணமாக அமைகிறது என்றால் மிகையல்ல. எனவே உலகத்தின் அழிவின் அடையாளங்களை அன்றே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அதனுடைய அழிவின் சில அடையாளங்களை நமக்கு கூறியிருக்கிறார்கள். அதைத்தான் நாம் இப்பொழுது கண் கூடாக நம்முடைய இந்த 21ஆம் நூற்றாண்டில் நாம் அதை கண்டுகொண்டிருக்கிறோம். மேலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உலக அழிவு நாளின் சில அடையாளங்களில் அமானிதம் பால்படுத்தப்படுவதும் அழிவின் அடையாளம் என்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதா துய்யத்தில் அமானத்து ஃபந்தலிரு ஸாஅ, அமானிதம் பால்படுத்தப்பட்டால் உலக அழிவு நாளை நீ எதிர்பார்த்து கொள் என்றார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நபிமொழி சஹீஹுல் புகாரியிலே 59வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். ஆம், இன்று உலகத்திலே அமானிதம் என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். அது எந்த கடையிலே விற்கிறது என்கிறார்கள். அப்படியெல்லாம் பார்த்தால் உலகத்திலே நாம் நீதமாக நீதம் நீதம் என்று நாம் பேசிக் கொண்டிருந்தால் நாம் உலகத்திலே பிழைக்க முடியாது, பிழைக்க தெரியாதவன் என்று இந்த சமூகத்திலே அந்த மனிதனை ஒதுக்குகிறார்கள். எனவே அமானிதம் என்பது கேள்விக்குறியாகிவிட்டது. இதுவெல்லாம் உலக அழிவு நாளுடைய அடையாளங்கள் என்று சொல்கிறார்கள். ஒரு மனிதனிடத்திலே நாம் ஒரு தேவைக்காக கடன் கொடுத்தால் அந்த கடனை அவன் திருப்பி தருவதற்கு கூட முயற்சி செய்வதில்லை, எது வேண்டுமானாலும் நடக்கட்டும் பார்த்து கொள்ளலாம் என்ற நிலை இதுவெல்லாம் அமானித மோசடிகள். ஒருவிடத்திலே அமானிதமாக நம்பி பொருட்களை கொடுத்தால் அது மறுபடியும் திரும்ப பெறப்படுமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. சில வாடகை வீடுகளிலே மனிதர்களை வாடகைக்கு அமர்த்தினால் இறுதியிலே அந்த வாடகை வீட்டிலே பல ஆண்டுகள் இருந்ததனால் அந்த வீடு தனக்கே சொந்தம் என்ற தீர்ப்புகளெல்லாம் வினோதமான தீர்ப்புகள். உலக நாடுகளில், சில நாடுகளில் இப்படியான தீர்ப்புகளும் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. எனவே இதுவெல்லாம் உலக அழிவினாலினுடைய அடையாளங்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக அழிவினாலினுடைய சில அடையாளங்களிலே சொன்னார்கள், பொய்யர்கள் தோன்றுவதும் உலக அழிவு நாளின் அடையாளம் என்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே பொய்யர்கள் தோன்றுவதும் உலக அழிவு நாளினுடைய அடையாளங்கள் என்ற நபிமொழி ஸஹீஹ் முஸ்லிமிலே 1454வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுதெல்லாம் பொய் சொல்வதற்கு யாரும் அஞ்சுவதும் இல்லை, அதை ஒரு பாவம் என்று கருதுவதும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் 1000 பொய் சொல்லி ஒரு திருமணத்தை செய்யலாம் என்றெல்லாம் பேசுகிற ஒரு உலகத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதுவெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம். அல் கிதுபு யக்குலுல் ஈமான், இஸ்லாம் சொல்லுகிறது பொய் ஈமானையே தின்றுவிடும் என்று எச்சரிக்கிறது. பொய் சொல்ல தெரியலனா உனக்கு பொழைக்க தெரியல என்றெல்லாம் பொய் சொல்லாதவர்களை தூண்டுகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். உண்மை வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு பொய் உலகத்தையெல்லாம் சுற்றி வந்துவிடும் என்று சொல்லுவார்கள். இதற்கெல்லாம் சமீபத்திய சில ஊடகங்கள் ஒரு உதாரணமாக சொல்லப்படுகிறது. வதந்திகள், வதன் தீயாக பற்றி எறிவதை சில சமூக ஊடகங்களில் நாம் காண முடிகிறது. உயிரோடு இருப்பவனை மரணிக்க வைக்கிற, மௌத்தாக்குகிற பொய்யான செய்திகள், வதந்திகள் இதுவெல்லாம் உலக அழிவினாலுடைய அடையாளங்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் உலக அழிவினாலுடைய அடையாளங்களில் சில பெரிய அடையாளங்களையும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். குடி பெருத்து விடுவதும், பாலியல் குற்றங்கள் சர்வசாதாரணமாகி விடுவதும், கொலை கணக்கிலடங்காமல் நடைபெறுவதும், பூகம்பங்கள் அடிக்கடி ஏற்படுவதும் உலக அழிவினாலுடைய அடையாளங்கள் என்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆம், இன்று உலகத்தில் அதை நாம் பார்க்கிறோம். மேலும் அதிகமாக போர்கள் ஏற்படுவதும் உலக அழிவினாலுடைய அடையாளங்கள் என்கிறார்கள் நபிகளார் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம். வயுக்சிருல் ஹர்ஜு, ஹர்ஜு அதிகமாகிவிடும் என்றார்கள். நபி தோழர்களுக்கு புரியவில்லை. ஒமல் ஹர்ஜு யா ரசூலல்லாஹ், ஹர்ஜு என்றால் என்ன நாயகமே என்று கேட்டார்கள். அல் கத்துலு, கொலைகள் என்றார்கள் நபிகளார் சல்லல்லாஹு சொல்லம். உலகத்தில் நாடுகளுக்கு இடையிலே நடக்காத போர்களே இல்லை. எனவே இதுவெல்லாம் உலக அழிவினாளுடைய அடையாளங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழக்கூடிய சொற்ப வாழ்க்கையில் நாம் நம்மை தற்காத்து இந்த உலக அழிவினுடைய வலையில் நாம் சிக்கிவிடாமல் நல்லவர்களாக வாழ்ந்து ஈடேற்றம் பெறுவோமாக என்ற துஆவோடு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்களே, இடம்பெற்றது மாநபியின் பொன்மொழிகள். வழங்கியவர் உஸ்தாத் முகமது அனிஃப் ஜமாலி, எம்ஃபில்.
2: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெர்ஞ்ஞாரன் ஜாக்கின்.
3: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.

சுசித்ரா அனிருத் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். 9:37 காற்றின் மொழியில பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். சரி, ஏற்கனவே சொன்னது போலதான், 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு புகழ் பெறாத பாடல்கள் அப்படிங்கிற சில பாடல்கள் இருக்கும். ஆனா நம்ம கேட்ட உடனே நல்லா இருக்கும் அந்த பாடல், ஆனா ஏனோ தெரியல அந்த பாடல் புகழ் பெறாம இருந்திருக்கலாம். ஒரு சில படங்கள் கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா திரையரங்குகளை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம், வெளியில வந்திருக்கே வந்திருக்காது. ஆனால் நம்ம பார்க்கும்போது திடீர்னு ஒரு நாள் தொலைக்காட்சியில் எங்கேயோ பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கே இந்த படம் அப்படின்னு தோணும் இல்லைங்களா? அந்த மாதிரியான நல்ல கதையம்சம் உள்ள படங்களும் இருக்கின்றன. சரி, இப்போ என்ன அப்படின்னா நீங்கள் யோசிக்கணும், என்ன பாடல் வந்து அந்த மாதிரி புகழ் பெறாமல் இருக்கக்கூடிய பாடல் ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும் கேட்டால் அப்படிங்கிற மாதிரி பாடல்கள்லாம் யோசிச்சு வையுங்க. நம்ம வந்து டிக்டாக் வழியாக நேரலையில் நீங்கள் என்னென்ன பாடல்களை கேட்குறீங்களோ அந்த பாடல்கள் எல்லாமே இடம்பெற போகுது. பெரும்பாலும் பாடல்களை கேளுங்க அப்படின்னா உடனே நீங்கள் வந்து இந்த 80ஆம் ஆண்டு பக்கம் போயிடுவீங்க இல்லையா, அப்புறம் 90ஆம் ஆண்டு பக்கம் போயிடுவீங்க. அதெல்லாம் கடந்து வந்துருங்க, யோசிச்சு வைங்க. அப்புறம் 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நம்ம வந்து பாடல்களை கேட்கலாம்.

0: சில கனவுகள் ஆண்டுகளை கடந்துதான் நிறைவேறும்.
1: மின்னல பேமெண்ட்ன்றது வந்து ஒரு கனவுங்க, அதுல வாய்ப்பு கிடைக்கிறதுலாம் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது, மிக அபூர்வம்.
0: கில்லாணி சேர்ந்த தமிழ் செல்வம் அவருடைய கனவும் இன்று நிறைவேறுகிறது.
1: ஆர்கேம் வாசல் வரைக்கும் வந்து நான் பாடாம வந்தவன் சொல்லிட்டு இன்றைய நாள் வந்து எனக்கு நல்ல நிறைவான நாளா உணர்வு.
0: இன்று மலரும் நினைவுகளில் இரவு 11 மணிக்கு மேல் நீங்கள் கேட்கலாம்.
1: என்ன பறவை சீரகடித்து விண்ணில் பறக்கின்றதா, உன் இமைகளிலே ஊரக்கம் வர கண்கள் மறுக்கின்றதா.
2: ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை 2:15 மணிக்கு.

எல்கேஜி த்ரிகாக்கு அந்த பாடல் இடம்பெற்றது. அந்த பாடலை கேட்கும் போதெல்லாம் அவ்வளோ பெருமையாகவும் உணர்வாகவும் இருக்கும் இல்லையா? ரொம்ப இனிமையான ஒரு பாடலும் கூட. சரி, 9:48 காற்றின் வழியில் பாடல்களை கேட்கும் அதே வேளையில் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு அண்டர்ரேட்டட் சாங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது புகழ் பெறாத சில பாடல்கள், ஆனால் உண்மையிலே நமக்கு ரொம்ப பிடித்தமான பாடல்களாகவும் இருக்கும், மனதுக்கு நெருக்கமான பாடல்களாகவும் இருக்கும். அந்த பாடல்களை நீங்கள் டிக்டாக் வழியாக இன்றைக்கு கேட்கப் போகின்றீர்கள். சரி, நம்ம நேரம் ஒருத்தவங்க வந்து அழைச்சி கேட்டிருந்தாங்க முதல்ல என்ன அப்படின்னு சொன்னால், 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு முதல்ல அந்த அறிவிப்பு செய்தோம் இல்லைங்களா, இன்றைக்கு வந்து வித்தியாசமாக இருக்க போகின்றது இன்றைய மலரும் நினைவுகள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அவசியமாக, ஏன்னா நேர்கள் பேசும்போது நேர்களுடைய விருப்ப பாடல்களும் இடம்பெறும் போது உங்களுடைய தேர்வு பாடல்களாக செவ்வாய்க்கிழமை இடம்பெறுகின்றது இல்லையா? ஆக உங்களுடைய குரல் தான் எங்களுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயமே. ஏன்னா உங்களுடைய குரல்களையும் கேட்கும் போதும் நினைவுகளை பகிரும் போதும் அதற்கான ஒரு வாய்ப்பை மின்னலும் ஏற்படுத்தி கொடுக்கின்றது. உங்களுடைய நினைவுகளை நாங்களும் கேட்டு இந்த வேளையில் இந்த பக்கமும் தெரிந்து கொள்கின்றோம். இப்படியாக நமக்கான ஒரு உறவு பாலமாக 80 ஆண்டுகளும் வந்து சேர்ந்து விட்டன. 80 ஆண்டுகளாக தொடர்ந்து நீங்கள் எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அப்படின்னா உங்களுக்கு நன்றி சொல்லணும் இல்லையா? கண்டிப்பா நன்றி சொல்லணும், ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, அடுத்த பாடலுக்கு செல்வோம். எஸ்பிபி சரண், விஜய் யேசுதாஸ், பிரேம்ஜி கொண்டு வரக்கூடிய பாடல்

வாகனத்துல போயிட்டே இருக்கும் போது அப்படி இந்த பாடலை கேட்கும் போது உற்சாகமா இருக்கும், கொஞ்சம் நீங்க ஆடி இருக்கலாம் இல்லையா. அப்ப தூக்கத்தை தூரமா துரத்தி எடுத்த நம்மளுடைய பிரேம்ஜிக்கும் நன்றி தான் சொல்லணும். ஏன்னா பிரேம்ஜி வெங்கட் பிரபு எல்லாம் மலேசியால அவர் இருக்காங்க, ஸ்லமடாத்தான் கமலேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து உடித் நரன் சாதனா சர்க்கம் கொண்டு வரும் பாடலை நான் கேட்டுருவோம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. 16வது ஜோஹூர் சட்டமன்ற தேர்தலின் முன்கூட்டியே வாக்களிப்பில் இன்று 94.49% விழுக்காட்டினர் தங்களது மக்களாட்சி கடமையை நிறைவேற்றியதாக தேர்தல் ஆணைய செயலாளர் டத்தோ கைருல் ஷாஹ்ரில் இட்ரூஸ் தெரிவித்துள்ளார். மொத்தம் 19,471 ராணுவத்தினரும் காவல்துறை உறுப்பினர்களும் அவர்களது துணைவியாரும் முன்கூட்டி

ஊட்டியே வாக்குகளை செலுத்தியுள்ளனர். மாநிலம் முழுவதும் காலை 8 மணிக்கு 62 வாக்களிப்பு மையங்கள் திறக்கப்பட்ட வேளை நண்பகல் 12 தொடங்கி கட்டம் கட்டமாக மூடப்பட்டன. மாலை 5 மணிக்கு அனைத்து மையங்களும் அதிகாரப்படியாக மூடப்பட்டதாக அவர் கூறினார். சிலாங்கூர் கோலலாங்காட் பந்தேங்கில் உள்ள ஓர் இடைநிலை பள்ளியில் நிகழ்ந்த கத்திக்குத்து சம்பவத்தில் காயமடைந்த மாணவியை மாநில கல்வித்துறை இயக்குநர் வன்னோர் அஷிக்கின் அபு காசிம் பந்தேங் மருத்துவமனையில் சந்தித்தார். சம்பந்தப்பட்ட மாணவிக்கு அங்கு சிகிச்சை அளிக்கப்படும் வேளை பெற்றோரை சந்தித்து அவர் தைரியமும் ஆதரவும் வழங்கினார். இந்த சம்பவத்தை மேற்கொண்டதாக நம்பப்படும் நபர் கைது செய்யப்பட்டு இன்று தொடங்கி 4 நாள்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். சிலாங்கூரின் 7 முதன்மை அணைகளிலும் நீர்மட்டம் போதுமான அளவில் உள்ளதென மாநில பொது சுகாதார சுற்றுச்சூழல் செயற்குழு தலைவர் ஜமாலியா ஜமாலுடின் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவநிலை நெருங்கவுள்ள நிலையில் அனைத்து அணைகளிலும் நீரளவு 75 விழுக்காட்டை கடந்துள்ளது என அவர் கூறியுள்ளார். 3 முதல் 6 மாதங்கள் வரை அது நிலையாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் குஜராத் அகமதாபாத்தில் 2008 நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட 38 பேருக்கு விதித்த மரண தண்டனையை அம்மாநில உயர்நீதிமன்றம் நிலைநிறுத்தியுள்ளது. மேலும் 11 பேருக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையும் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. 2008 ஜூலை 26 குஜராத்தின் அகமதாபாத் நகரில் 20 வெவ்வேறான இடங்களில் அடுத்தடுத்து 21 குண்டுகள் வெடித்தன. கசக்ஸ்தான் அதன் வர்த்தக எரிவாயு வளத்தை விரிவுபடுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக 30 புதிய எண்ணெய் எரிவாயு ஆலைகளை மேம்படுத்த திட்டமிட்டுள்ளது. நாட்டின் வர்த்தக எரிவாயு வளங்களை அதிகரிக்கும் நோக்கில் எரிவாயு தொழில் வளர்ச்சி திட்டத்திற்கும் ஹைட்ரோ கார்பன் எனும் நீரக கரிம மேம்பாட்டு திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் எர்லான் அகென்சனோவ் தெரிவித்துள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

காற்றின் மொழியில வந்து புகழ் பெறாத பாடல்களை வந்து ஆனா ரொம்ப பிடிக்கும், அதனால நீங்க கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பாடல்களை கேட்க சொல்லியிருந்தோம். அந்த வகையில டிக்டாக் வழியா கேட்க சொல்லியிருந்தோம். பிரியங்கா இப்போல இருந்து ஒரு பாடலை சொல்லியிருக்காங்க, காற்றிலே வாசமே அப்படிங்கிற பாடல், யாவரும் நலம் அப்படிங்கிற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். யாவரும் நலம் வந்து அப்போ யார், மாதவன் நடித்த ஒரு படம் தான் அந்த படம். அந்த படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டிருக்காங்க. நீங்கள் அதிகம் கேட்டிராத பாடலாக நிச்சயமாக இந்த பாடல் இருக்கும். வாங்க நம்ம சேர்ந்தே பிரியங்கா கேட்ட அந்த பாடலை கேட்கலாம். நீங்களும் இந்த பாடலை கேட்ட பிறகு இந்த மாதிரியான பாடல்கள் நிறைய இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அழைக்கக்கூடாது. டிக்டாக் பக்கம் நேரலையில் நிறைய பேர் பேசிட்டே இருக்காங்க, நீங்களும் வந்து அங்கே கேட்கலாம்.

காற்றின் மொழியில் நம்ம வந்து இந்த டிக்டாக் பக்கம் பேசிக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் அடுத்து வரும் பாடல் 108 அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்தது, அது நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு தெரியல. சித்தார்த் வந்து நடிச்சிருப்பார் அந்த திரைப்படத்தில். அந்த படத்தில் இடம்பெற்ற பல பாடல்கள் உண்மையிலே கேட்கறதுக்கு இனிமையான பாடல்களாக இருக்கும். ஆனால் ரொம்ப குறைவு தான், அந்த அளவுக்கு புகழ்பெற்ற பாடலா அப்படின்னா இல்லை தான். அந்த பாடலை வந்து ஒரு நேயர் கேட்டிருந்தாங்க. ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், நிறைய அதுக்குள்ளே பெயர் பட்டியல்கள் எல்லாம் வந்து வந்து அந்த நேயரோட பேர் வந்து மேலே போயிடுச்சு. நான் கஷ்டப்பட்டு தேடிட்டுருக்கேன், கிடச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா அந்த நேயர் இப்போ நீங்கள் கேட்டுட்ருந்தீங்க, நேரலையில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் பேரை மட்டும் குறிப்பிட்ருங்க, நான் வந்து உங்கள் பேரை வந்து சொல்லிடுவேன். 108 எத்திரைக்காக ஒரு பாடலை கேட்டிருக்காங்க. நிறைய பாடல்களில் இந்த பாடலுமே வந்து புகழ் பெறாத பாடல் தான், அதனால் அந்த பாடலை நம்ம கேட்க போகின்றோம். சரி, உங்கள் பேரை தேடுவதற்கு முன்பாக பாடலை கேட்டுருவோம், அதுக்கப்புறம் தேடி பேரை சொல்லிடுறேன்.

சரி, அந்த பாடலை நம்ம கேட்டோம். பல பாடல்களை வந்து நேர்கள் நினைவுபடுத்திக்கிட்டே இருக்காங்க நம்ம நேரலையில். உண்மையிலேயே நிறைய பாடல்கள் தான் அப்படின்னு நானும் யோசிச்சிட்டேன். கொஞ்சம் ஆச்சரியமாகவும் ஆயிட்டேன். நிறைய பேர் நிறைய பாடல்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, இந்த வேளையில் வந்து அடுத்து சுகன்யா லூர்துநாதன் கொண்டு வரக்கூடிய பாடல், மலேசிய பாடல். சந்தானர் அந்த பாடலுக்கு வரிகளை எழுதியிருக்கின்றார். இசை ஜே பாடலை இப்போ கேட்போம்.

முத்துக்குமார் வரிகளில் அமைந்த பாடல் இது. நான் முத்துக்குமாருடைய வரிகள் சில பாடல்கள் வந்து கேட்கறதுக்கு என்ன ரொம்ப பயப்படுவாங்க, அந்த மாதிரி தான் சில சொற்கள் எல்லாம் அவர் கையாளுகின்ற சொற்கள் எல்லாம் ரொம்ப ஆழமான வரிகளாக இருக்கும். அப்படிதான் இந்த பாடல்லையும் பார்த்தீங்கன்னா, நெருப்போடு வெந்தே மண்ணாவேன் அப்படின்னு, நெருப்பில் வெந்த பிறகு அதுக்கு கீழே இன்னும் மண்ணில் புதையிற அளவுக்கு அவ்வளோ ஆழமான ஒரு வழியாக சொல்லியிருப்பார். வழிகளின் ஆழத்தை வந்து நான் முத்துக்குமாருடைய வரிகளில் அதிகமாக நம்மளால் பார்க்க முடியும். அதே வழியில் காதலுடைய சுகத்தையும் ரொம்ப அழகாக காட்டியிருப்பார் அவருடைய வரிகளில். சரி, ஒரு பேரிழப்பு தான் இருந்தாலும் நரேஷ் ஐயர், ஸ்ரேயா கோஷல் ரொம்ப அழகாக அந்த பாடலை பாடியிருந்தாங்க. ஷானும் உஷாவும் அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க. ஹரிச்சந்திரன் ஸ்ருதி கொண்டு வரக்கூடிய இந்த பாடல். இப்பொழுது டிக்டாக் நேரில் நம்ம நேயர்கள் பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களுடைய விருப்ப பாடல்கள் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆக நீங்களும் இப்பொழுது டிக்டாக் பக்கம் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னென்ன பாடல்களை கேட்டிருக்காங்கன்ற அதே வழியில் நாம் உரையாடக்கூடிய ஒரு தளமாகவும் டிக்டாக்கை இப்போ நம்ம வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். அதாவது இன்றைக்கு அதிகம் புகழ் பெறாத பாடல்களை தேடி கண்டுபிடிச்சு கொஞ்சம் அலசி நம்ம நேர்கள் கொடுத்துட்ருக்காங்க, அதை நாம் வந்து ஒலிபரப்பு செய்துட்ருக்கோம்.

பாக்யராஜ் அவருடைய மகள் நடித்திருந்த படம் தான் பாரிஜாதம் அப்படிங்கிற படம். அந்த படத்துலேருந்து தான் இப்பொழுது நம்ம அந்த பாடலை கேட்டிருந்தோம். சரி, அடுத்ததாக பஹாங் கருடாவ் பக்கம் நீங்கள் இருக்கீங்களா? ஏன்னா அந்த பக்கத்தில் இருந்தால் மேகலா நம்மகிட்ட வந்து அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க. காதல் கிசு கிசுத்திற்காக பாடல் வருகின்றது.

ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். சரிங்க, இந்த வேளையில நம்ம வந்து டிக்டாக் வழியாக நேயர்கள் வந்து அண்டர் ரேட்டட் சாங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதிகம் புகழ்பெறாத பாடல்கள் என்னென்ன அப்படிங்கிறது வந்து சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறமும் கேட்டாங்க, இன்னைக்கு பி கே வரணும் இல்லையா, பி கேயோட நிகழ்ச்சி எங்க பி கேவை காணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் நேரலையிலே நாம வந்து பி கே அப்படியும் பேசிட்டோம், மகிழ்ச்சியா எல்லாரும் பேசிட்டாங்க. ஏன்னா நேர்கள் விருப்பத்தை நிறைவு செய்யறது தானே நம்மளுடைய வேலை இல்லையா. அந்த வகையில் இவ்வளவு நேரம் பாடல்களை கேட்ட அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பல பாடல்கள் வந்து ஒலிபரப்பாத பாடல்களாக தான் இருந்தது, ரொம்ப நாள் கேட்காத, எத்தனையோ வருடங்கள் கேட்காத அந்த மாதிரி பாடல்கள் கூட சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நன்றி இந்த வழியில தெரிவித்துக் கொண்டு. சரி, 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நாம வந்து இன்றைக்கு நேயர் ஒருவருடைய விருப்ப பாடல்கள் இடம்பெற போகின்றன. அவருடைய நேரலையும் நேர்காணலும் இன்றைக்கு வந்து இடம்பெற போகின்றது. அதனால தொடர்ந்து நீங்கள் இணைந்திருக்க வேண்டும். நம்மோடு நேரலையில் பேசிக் கொண்டிருந்த அத்தனை நேயர்களுக்கும் மீண்டும் எங்களுடைய நன்றியை இந்த வேளையிலே வந்து தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, அடுத்த பாடலுக்கு செல்வோம்.

0: சில கனவுகள் ஆண்டுகளை கடந்துதான் நிறைவேறும்.
1: மின்னல பேமெண்ட் வந்து ஒரு கனவுங்க, அதுல வாய்ப்பு கிடைக்கிறதுலாம் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது, மிக அபூர்வம்.
0: கில்லானை சேர்ந்த தமிழ் செல்வம் அவருடைய கனவும் இன்று நிறைவேறுகிறது.
1: ஆர்டிஎம் வாசல் வரைக்கும் வந்து நான் பாடாம வந்தவன் சொல்லிட்டேன். இன்றைய நாள் வந்து எனக்கு நல்ல நிறைவான நாளா உணர்றேன்.
0: இன்று மலரும் நினைவுகளில் இரவு 11 மணிக்கு மேல் நீங்கள் கேட்கலாம்.
1: என்ன பறவை சிறகடித்து விண்ணில் பறக்கின்றதா, உன் இமைகளிலே உறக்கம் வ

கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற, நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப்

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. பிரான்ஸ் வெளியுறவு வர்த்தக பொருளாதாரத்துறை அமைச்சர் நிக்கோலாஸ் ஃபாரிசியரின் மலேசியாவுக்கான அலுவல் பயணம் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதோடு அந்நாட்டு நிறுவனங்களுக்கான புதிய வணிக வாய்ப்புகளை உருவாக்கும். அவரின் வருகை தென்கிழக்கு ஆசியாவின் முக்கிய பொருளாதார சக்தியாக விளங்கும் மலேசியாவுடனான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என மலேசியாவில் உள்ள பிரெஞ்சு தூதரகம் தெரிவித்துள்ளது. 16வது ஜொஹூர் சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க மாநிலத்திற்கு வெளியே தங்கியுள்ள ஜொஹூர் மக்கள் அனைவரும் தங்களின் சொந்த ஊர்களுக்கு திரும்புமாறு மடானி அரசாங்க பேச்சாளர் டதோஃபாமி ஃபாடில் அழைப்பு விடுத்துள்ளார். வேலை இதர காரணங்களுக்காக வெளியூரில் வாழும் பிள்ளைகள் தங்களின் ஜனநாயக கடமையை ஆற்ற பெற்றோர் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். நள்ளிரவு 12 மணி வரை 7 மாநிலங்களில் 5 மாநிலங்களில் இடியுடன் கூடிய

கனத்த மழைக்கும் பலத்த காற்றுக்கும் வாய்ப்பு உள்ளதாக மலேசிய வானிலை ஆய்வு மையம் மெட்மலேசியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. மலாக்கா, தெலங்கானு, பஹாங், நக்ரி சம்பிலான், ஜொஹூர் ஆகியவற்றில் சில பகுதிகளை இது உள்ளடக்கியது என்று மெட்மலேசியா கூறியது. சபா சரவாக்கிலும் இதே நிலை கணிக்கப்பட்டுள்ளது. இந்தியா கேரளாவில் முதன்மை சுரங்கப்பாதை நிர்மாணிப்பு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 உயிரிழந்தனர். மேலும் 70 இடிபாடுகளில் சிக்கியுள்ளதாக உள்ளூர் ஊடக செய்தி வெளியிட்டுள்ளது. இது நிர்மாணிப்பாளர்களின் தவறால் நிகழ்ந்த விபத்து என கேரளா முதலமைச்சர் வி டி சதீசன் சாடியுள்ளார். ஓராண்டு வீட்டுக்காவல் தண்டனையை எதிர்நோக்கியுள்ள பிரான்சின் வலதுசாரி தலைவர் மரீன் லெபென்னின் அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. அடுத்த ஆண்டு நடைபெறும் அதிபர் தேர்தலில் வெற்றி பெறும் அதிக வாய்ப்பை அவரது கட்சி பெற்றுள்ளது. எனினும் தேர்தல் பரப்புரையில் அவர் பங்கேற்கும் வாய்ப்பு முடக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு. தேசிய சைக்கிளோட்ட அணியின் நுட்ப இயக்குநர் ஜான் பீஸ்லியின் ஒப்பந்தம் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்துடன் முடிவடைய உள்ளது. அவர் அணியை விட்டு பிரிவது தேசிய அணிக்கு பேர் இழப்பாக அமையும் என சைக்கிளோட்ட அணி ஒப்புக்கொண்டுள்ளது. பீஸ்லியின் இணைந்து கடந்த 16 ஆண்டுகளாக பணியாற்றிய தேசிய அணியின் தலைமை பயிற்றுநர் ஹர்னிசாம் பாஸ் அவரின் பிரிவு கவலையளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

0: சில கனவுகள் ஆண்டுகளை கடந்துதான் நிறைவேறும்.
1: மின்னல பேமெண்ட் வந்து ஒரு கனவுங்க, அதுல வாய்ப்பு கிடைக்கிறதுலாம் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது, மிக அபூர்வம்.
0: கில்லானை சேர்ந்த தமிழ் செல்வம் அவருடைய கனவும் இன்று நிறைவேறுகிறது.
1: ஆர்கேம் வாசல் வரைக்கும் வந்து நான் பாடாம வந்தவன் சொல்லிட்டேன். இன்றைய நாள் வந்து எனக்கு நல்ல நிறைவான நாளா உணர்வு.
0: இன்று மலரும் நினைவுகளில் இரவு 11 மணிக்கு மேல் நீங்கள் கேட்கலாம்.
1: என்ன பறவை சிறகடித்து விண்ணில் பறக்கின்றதா, உன் இமைகளிலே உறக்கம் வர கண்கள் மறுக்கின்றதா.
0: உங்களுடைய விழிகளில் உறக்கம் வந்தால் கண்கள் நிச்சயம் மறக்கத்தான் செய்யும், மறுக்கத்தான் செய்யும். ஏனென்றால் இனிமையான பழம் பாடல்களை இன்று உங்களுக்காகவே தொகுத்து வைத்திருக்கின்றார். நான் இல்லைங்க, கில்லானை சேர்ந்த தமிழ் செல்வம் அவருடைய தேர்வு பாடல்கள் தான் இன்றைய நம்முடைய நிகழ்ச்சியில் இடம்பெறப் போகின்றன. அதே வேளையில் அவருடைய நேர்காணலும் இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் இடம்பெறவிருக்கின்றது. தொடக்கமாக அவர் சிவகாமி திரிலிருந்து பாடலை கேட்டிருக்கின்றார். அந்த பாடலோடு இன்றைய நமது நிகழ்ச்சியை தொடங்குவோம்.

0: வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். சரி, நம்ம நிகழ்ச்சியில ஒரு நேயர் தேர்வு செய்த பாடல்களை தான் கேட்க போறோம். அந்த வகையில முதல்ல உங்களை நாங்க அறிமுகம் செய்யணும்ல. தமிழ் செல்வம் அப்படின்னு சொல்லும் போது கில்லானை சேர்ந்து வர்றீங்க, உங்களுடைய பின்புலத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பிறந்தீங்க, எங்க வாழ்ந்தீங்க, எங்க இருந்து தொடங்கியது இந்த தமிழ் செல்வம் அப்படிங்கிற இந்த பயணம்?
0: நான் பூச்சொங்கல பிறந்தேன், ஆனா அதன் பிறகு கில்லானுக்கு சின்ன வயசுலயே அப்பா மாறி வந்ததுனால இங்க வந்துட்டோம். அதன் பிறகு கில்லான் வாசி தான், முழுக்க முழுக்க கில்லான் செல்வம் தான் ஒரு கட்டத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. கில்லான் தான் பிறகு எல்லாமே. கார் இன்சூரன்ஸ் முகவரா இருக்கிறேன். மேலும் திருமணம் ஆயிடுச்சு, ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களும் கல்யாணம் பண்ணிட்டாங்க.
1: சரி, பெரும்பாலும் பொழுதுபோக்கு அப்படின்னு சொன்னா
0: கதை, கவிதை, பாடல், மின்னல் எஃப்எம்.
1: மின்னல் எஃப்எம் எப்ப கேப்பீங்க சொல்லுங்க?
0: முதல்ல மின்னல் எஃப்எம்க்கு வந்து ஒரு வாழ்த்து சொல்லிருந்தோம். தமிழை வந்து இன்னும் இளமையாவே புதுமையாவே இனிமையா வைத்திருக்கிற மின்னல் எஃப்எம் அறிவிப்பாளர்களுக்கு வந்து முதல்ல வாழ்த்துக்கள். தமிழ் நாங்க கேட்கறதுக்கு, தமிழ் அழகா கேட்கறதுக்கு மின்னல் எஃப்எம் தான் மிகப்பெரிய உதவியா இருக்குது இந்த நாட்டிலேன்னு சொல்லணும்.
1: ரொம்ப ரொம்ப நன்றி. நிச்சயமா உங்களுடைய வாழ்த்து. இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை செய்யறதுக்கும் இன்னும் சிறப்பா செயல்படுறதுக்கும் ரொம்ப ஊக்கமா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். சரி, எங்களை பத்தி சொல்லிட்டீங்க, உங்களை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும்ல. சரி, கவிதை அப்படின்னு சொன்னீங்க, பாடல் அப்படின்னு சொல்லிங்க, அந்த கவிதை பயணத்தை பத்தி சொல்லுங்க. எப்போ ஓய்வு கிடைக்கும் போது எழுதுவீங்களா, இல்ல கவிதை வாசிப்பீங்களா, எப்படி வந்தது அந்த ஆர்வம்?
0: கவிதை வாசிக்கிறது வந்து எப்பொழுதுமே, இப்பதான் கவிதை வந்து நாங்க இருக்கிற புனனங்கள்ல எல்லாரும் எழுதுறாங்க, அதை விடாம வாசிச்சிடறோம். ஒரு நாளைக்கு ஒரு கவிதை, ரெண்டு கவிதை, மூணு கவிதை அப்படின்னு வாசிக்கிறோம். அப்புறம் அதற்கான விமர்சனங்களையும் எழுதுறோம். அது மட்டும் இல்லாம கவிதை எழுதுறதுன்றது வந்து அது ஒரு வரம். நம்ம இருக்கிற தவத்துல எப்பவாவது அது தோணும், தோணும் போது எழுதிடணும். அப்படித்தான் எழுதுற மொழி, அதுக்குன்னு நேரம் ஒதுக்கெல்லாம் எழுதுறது கிடையாது. ஆனாலும் கவிதைன்றது அது நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறதாவும், அது என்றைக்காவது ஒரு நாள் வரம் கவிதை கிடைக்கும், அப்பதான் எழுதுவோம். அப்படி எழுதிய ஒரு 2-3000 கவிதை எழுதி முடிச்சாச்சு.
1: என்ன சொல்றீங்க நீங்க? அப்போ கவிதை மேல உங்களுக்கு அதிக ஒரு நாட்டம் இருக்கு, எழுதுறது வாசிக்கிறது அப்படின்னு சொல்லி.
0: புதிய ஓலைச்சுவடின்னு சொல்லி நான் ஒரு 300 கவிதைகளோட ஒரு தொகுப்பு போட்டிருக்கேன். இளையராஜா சொல்ற மாதிரி தான், இந்த இசையை போட்ட பிறகு அதை மறந்துடணும், அப்பதான் புதுசா எழுத முடியும்னு சொல்லிட்டு.

0: சரி, பாடலுக்கு வந்துருவோம். பாடல் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கு நீங்க தொகுத்த பாடல்கள் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான பாடல் அப்படின்னு சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க பல பாடல்களை வந்து கேட்டிருக்கீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த இந்த பாடல்கள் ஒவ்வொன்றுக்கு பின்னால ஒரு கதை இருக்கலாம், அல்லது அந்த பாடல் குறித்து ஒரு சில விஷயங்களை நீங்க நம்ம கூட பகிர்ந்து கொள்ளலாம்.
1: அந்த மலரும் வானிலவும் வந்து மகாகவி காளிதாஸ் பாட்டு. மலரும் வானிலவும் அப்படின்ற அந்த வரிகளே வந்து, அதுல இருக்கிற வரிகள் எல்லாமே ரொம்ப அழகான வரிகளா இருக்கும். அந்த அந்த வரி, அந்த இசை, உண்மையிலே சொல்ல போனா என்னோட கவிதைக்கான கூறுகள்லாம் வந்து இந்த பாடல்களை மனப்பாடம் பண்ண மனப்பாடம் பண்ணதுலதான் வந்து வார்த்தைகள் வந்து கவிதைகளுக்கான வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப சுலபமா எனக்கு கிடைச்சிட்டுதான் நான் நினைக்கிறேன். இல்லைன்னு சொன்னா வார்த்தை பஞ்சம், அவ்வளவு அழகழகான வார்த்தைகளை வந்து நம்ம பழைய பாடல்களை நம்ம கவிஞர்கள் வந்து குவித்து வச்சிருக்கிறாங்க. அதுவும் சமயத்துல நாம இரவுல 11 மணிக்கு நீங்க ஒளிபரப்பும் போது கேக்குறோம்ல, அது எல்லா வேலையும் முடிச்சிட்டு வந்து நல்ல ஓய்வா இருக்கிற நேரத்துல உறங்கிறதுக்கு முன்னுக்கு அந்த பாடலை கேட்கும் போது அந்த வரிகளும் அந்த வார்த்தைகளும் வந்து அப்படியே போய் மனசுல தங்கிடும். அடுத்த நாள் பார்த்தா ஒரு புதுக்கவிதை எழுதும் போது இந்த வார்த்தைகள் வந்து அதுவா வந்து விழும். எந்தெந்த இடத்துல தேவைப்படுதோ அங்கெல்லாம் கட்டோடு குழல் ஆட ஆட இந்த பாடல்கள்லாம் எல்லாமே இருவர் சேர்ந்து பாடுற பாடல்களா இருக்கும். இந்த பாடல்கள் என்னன்னு சொன்னா, இந்த பாட்டு கேட்டாவே ஒரு மன நிறைவு வரும். எப்படின்னு சொன்னா, அந்த வரிகளும் சரி, அந்த காட்சிகளும் சரி, அந்த நடிகர்களும் சரி, அந்த இசையும் சரி, எல்லாமே வந்து மனதுக்கு இதமான பாடல்களா இருக்கும். எந்த இடத்துலயும் ஒரு சின்ன கீழ் கூட இல்லாம, ஒரு காயம் கூட படாம அந்த பாடல்கள் நம்மை தாளாட்டி செல்லக்கூடிய பாடல்களா இருக்கும் இந்த பாடல்கள் எல்லாமே. ஏன்னா அதோட இசையும் சரி, நான் தேர்வு பண்ணும்போது அதை யோசிச்சுதான் தேர்வு பண்ணேன். இந்த பாடல்கள் எதுவுமே சோகமாவும் இருக்காது, ரொம்ப சுகமான பாடல்களா இருக்கிறதுனாலதான் இந்த பாடல்கள் எல்லாம் நான் தேர்வு பண்ணது.
0: பாடல் பாடுவது அப்படிங்கறதும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி, அந்த பயணம் எப்போது தொடங்கியது? முதல் முதல்ல நீங்க மேடையில பாடின இந்த அனுபவம், அந்த பயணம் அதை சொல்லுங்க.
1: எனக்கு பாடல் வந்து இப்ப தொடங்கினது இல்லை, இது அம்மா கத்துக் கொடுத்தேன். அம்மா கத்துக் கொடுத்தது அப்பவே 6-7 வயதுல எல்லாம் எனக்கு கீழே ரெண்டு தம்பி ரெண்டு தங்கச்சி, ஒரு தம்பியும் ஒரு தங்கச்சி வந்து என் கூட என்னோட கிட்ட கிட்ட வயசுல உள்ளவங்க, அவங்களுக்கு இந்த பாடலை சொல்லி அம்மா எனக்கு சொல்லி கொடுத்து அந்த பாடல்களை அவங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால அந்த பாடல்கள் இன்னும் நினைவுக்கு இருக்குது. நம்ம அப்பவே பாட ஆரம்பிச்சிட்டோம், பள்ளி காலத்திலேயே பாட ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் பாடல் போட்டியெல்லாம் போயிட்டு பரிசெல்லாம் வாங்கிட்டு வந்த இதெல்லாம் இருக்குது. அதன் பிறகு இசையுடன் கூடி ஒரு வயதுக்கு பிறகு அப்புறம் இசைக்குழுல சேர்ந்து பாடுனது, அப்புறம் நம்ம ஆர்கேம்க்கு வந்து பாடாம திரும்பியிருக்கீங்களா?
0: அந்த கதையை சொல்லுங்க.
1: இவ்வாறு இசைக்குழுன்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருப்பீங்க. கிள்ளான்ல இருந்த வண்ணமலர் இசைக்குழு கூட, நான் இப்ப பள்ளி முடித்த காலம்னு நினைக்கிறேன், புது பாடகர். அந்த இசைக்குழுக்காக இங்க ஒத்திகெல்லாம் எடுத்துட்டு அங்க வந்துட்டோம். அங்க வந்து ரெக்கார்டிங் பண்ணும்போது முதல்ல போன பாடல்கள்லாம் சரியா போச்சு, நேரம் சரியா போச்சு. இந்த கடைசியா எனக்கு இருந்த பாடல் வந்து ரெக்கார்டிங்க்கு போல, அப்படி திருமண காலம்லாம் இருக்கு. ஆனா அதன் பிறகு நிறைய பழைய பாடல்கள் தான், புது பாடல்கள் எல்லாம் நினைவிலேயே நிற்க
0: மாட்டேது. ஆண்டு காலம் இருக்கும் சொல்லுங்க. அந்த நீங்க வானொலிக்கு வந்து ஒலிப்பதிவுக்காக வந்த அந்த காலகட்டம்
1: 83
0: 83க்கு வாய்ப்பு இல்ல, ஆனா இப்போ பாருங்க 20-26 ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சரி, என்ன பாடல நீங்க பாடாம விட்டு அந்த பாடல் சொல்லுங்க. இப்ப பாடல, இப்ப பாடிடலாம்.
1: பாடல் மறந்து போச்சு, ஆனா அவள் நினைச்சு நந்தவனத்தில் வந்த குயிலேன்னு சொல்லி அந்த காலத்துக்கு பாடல்.

0: அவங்களோட இசைக்குழுல வந்து நல்ல திறமையான பாடல்கள் பாடகர்கள் அன்றைக்கு இருந்தாங்க. அவங்களோட பாடல்கள்லாம் அன்னைக்கு ரெக்கார்ட் ஆகி அதன் பிறகு ஒளிபரப்புக்கு வந்துச்சு. நான் நினைக்கிறேன் 12 வயதுல வந்து கலப்பட நிகழ்ச்சிக்காக ஒரு ரெக்கார்டிங், ஏன்னா மாமா வந்து இசைக்குழு வச்சிருந்தாரு. அதனால அன்றைக்கு வந்து அந்த சோதனை மேல் சோதனை பாட்டுக்கு வந்து ஒரு வசனம், ஒரு நடுவுல ஒரு பெண்ணோட வசனம் வரும், மாமா காஞ்சி போன நதியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அப்பவே அந்த வசனம் நான் தான் பேசினேன். சாலம் செக்ஷன் 16 ஒரு மண்டபத்துல நடந்த ரெக்கார்டிங் அது கலப்படம்.
1: இந்த வேளையில வந்து ஒரு பாடல் எங்களுக்காக, ஒரு பழைய பாடல்,
0: என்ன பறவை சீரகடித்து விண்ணில் பறக்கின்றதா, உன் இமைகளிலே உறக்கம் வர கண்கள் மறுக்கின்றதா.

0: இன்றைக்கு மலரும் நினைவுகள் நிகழ்ச்சியில நம்முடைய கிள்ளானில் இருந்து திரு தமிழ் செல்வம் அவர்கள் நம்மோடு பேசிட்டு இருக்காரு. அவர் தொகுத்த பாடல்களை நாம கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில ஒவ்வொரு பாடலுக்கு பின்னாலுமே ஒரு கதை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய வாழ்க்கையில நெருக்கமான ஒரு சில பாடல்களும் இருக்கும், அதனுடைய நினைவுகளை இப்போ நாம பகிர்ந்து கொள்ள போகிறோம். அந்த மாதிரி ஏதாவது பாடல்கள், அதற்கு பின்னால இருக்கக்கூடிய நினைவுகள் ஏதாவது இருக்குங்களா?
1: உள்ளம் ரெண்டும் ஒன்றை ஒன்று சிவகாமியின் செல்வன் படத்துல இடம்பெற்ற பாடல் அது. அந்த பாடல் தான் எனக்கு இசை உலகத்துல அடையாளமே கொடுத்தது. எங்க போனாலும் அந்த பாடல்கள் வந்து இசை ரசிகர்கள் இருந்து என்ன நிறைய பாட சொன்ன பாடல். அந்த பாடல் தான் நான் அதிகமா மேடைகள்ல பாடின பாடலும் அந்த பாடல் தான். அதனால எப்பொழுதுமே அந்த பாடல் மேல எனக்கு ஒரு தனி விருப்பம், மகிழ்ச்சி. அதை பாடும்போது கூட நானே சந்தோஷமாயிடுவேன்.
0: ஓ, அந்த பாடல இப்ப கொஞ்சம் பாடலாமா எங்களுக்கு?
1: நேற்றிரவு நல்ல பால் நிலவு, இந்த நிந்தி நில்வோர் கனவு, வந்தவள் யார் அவள் தேவதையோ, அவள் வார்த்தைகள் தேன்மழையோ, செல்ல கண்ணம் வெள்ளம் என்று மெல்ல மெல்ல கில்ல கில்ல ஓ குலு குலு குலு குலு குலு குலு குலு குலு ஏ அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஜாலியா போகக்கூடிய பாட்டு அது.

0: உங்களை கலங்க வைத்த சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அப்படின்னும் போது அது நிகழ்ச்சியான சம்பவங்களை சொல்றேன். அந்த மாதிரி நிகழ்வான தருணங்களை நீங்க கொஞ்சம் பகிர்ந்து கேட்கலாம்.
1: நான் இரண்டாவது பாடல்னு சொன்ன அந்த பாடல் கூட அப்படி உள்ள நிகழ்ச்சியான இல்ல ஒரு மகிழ்ச்சியான சம்பவமும் கூட. என்னோட மகனோட திருமண வைபவத்துல வந்து முழு இசைக்குழுவோட தான் அந்த பாடல் நிகழ்ச்சி இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டு ஒரு முழு இசை நிகழ்ச்சியை நடத்தணும். இந்த நிகழ்ச்சியில நான் வந்து பாடினதும் எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. காரணம் என்னன்னா என்னோட உறவுகளுக்கு மத்தியில அந்த பாடலை நாதஸ்வர ஓசையிலே அப்படின்ற அந்த பாடல் பண்ணேன். இந்த பாடலே வந்து ஒரு திருமண பாடல் தான், ரொம்ப ரொம்ப கச்சிதமா இருந்துச்சு, நல்ல பொருந்துருந்துச்சு அந்த பாடல். அந்த பாடல் என்னோட உறவுகள் என்னோட நண்பர்கள் எல்லாருக்குமே திருமணத்துக்கு வந்திருந்தவங்க எல்லாருமே அந்த பாராட்டுற அளவுக்கு அந்த பாடல் அமைஞ்சிச்சு. ஷர்மிளா சிவகுரு தான் நம்ம கூட பாடினாங்க. அந்த பாடல் வந்து அந்த திருமண நிகழ்வுக்கு ஒரு முத்தாய்ப்பா அமைஞ்சிச்சுன்னு சொல்லலாம். அன்றைக்கு வந்து எனக்கு நிகழ்வா மகிழ்ச்சியா இருந்த ஒரு பாடல்.
0: சரி, இளமை காலத்துக்கு இப்போ நம்ம போக போறோம். உங்களுடைய திருமண வாழ்க்கை, உங்களுடைய காதல் திருமணமா அல்லது பார்த்த திருமணமா அப்படிங்கறதுல நம்ம ஆரம்பிக்க போறோம்.
1: பாடகரா, ஒரு கவிஞரா, ஒரு எழுத்தாளரா, ஒரு படைப்பாளரா இருக்கிறவங்க வந்து காதலை தவிர்க்கவே முடியாது. அவங்க நிச்சயமா காதல் பண்ணிதான் கல்யாணம் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லி இந்த கவிஞர்கள் படைப்பாளர்கள் வந்து வாழ்க்கை துணையை மட்டும் தனியா விட்டுருவாங்களா, நான் யாராவது பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது காதல் திருமணம் தான். அதுலயும் ரொம்ப சின்ன வயசுலயே காதலிச்சவன் நானு.
0: எத்தனை வயது?
1: என்னோட எஸ்பிஎம் முடியும் போதே விரும்பிட்டு இருந்தோம். ஆனா அப்பா அவங்க மந்திரி தான் படிச்சுட்டு இருந்தாங்க நான் எஸ்பிஎம் படிக்கும் போது. பிறகு என்னன்னா என்னோட வாத்தியார் மக வீடும் எதிர்த்த வீடு. அதன் பிறகு திருமணம் ஒரு 25 வயதுல திருமணம் பண்ணோம். இன்றைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, ரெண்டு குழந்தைகள், அவங்களும் திருமணம் பண்ணிட்டாங்க.

0: உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு தாரக மந்திரமா வைக்கிற விஷயங்கள் வந்து என்ன?
1: தமிழ்தான் இவ்வளவு தூரம் நகர்த்திட்டு வந்து, அது தெரிஞ்சோ தெரியாமலோ எங்க அப்பா எனக்கு தமிழ் செல்வோன்னு பேர் வச்சுட்டாரு. அந்த தமிழ் தான் இது வரைக்கும். நான் வந்து என்னோட 6 வயதுல வந்து அம்மா வந்து நாங்க மைனிங் வரணும், இங்க மணல் பரப்பு தான், அம்மா காலையில தலையில தட்டிக்கொண்டா உள்ள முன்னுக்கு வீட்டு முன்னுக்கு உட்கார வச்சு மணல்ல ஒரு ஆனாவை பொறிச்சு விரல்ல எழுதி சொல்லி கொடுத்துட்டு போனவங்க. அப்ப அந்த மணல்ல விரல்ல எழுதி பழகினா அந்த தமிழ் வந்து அப்படியே ஆணித்தரமா உள்ள போயாது. அதுக்கப்புறம் தமிழ் வந்து நிறைய தமிழ்ன்றதுதான் என்னோட தாரக மந்திரமே. அது எனக்கு பேராவும் அமைஞ்சது என்னோட அதிர்ஷ்டம்.
0: போதுமே எல்லாருக்குமே துவண்டு போற நேரத்துல சில பாடல்களை நினைவுபடுத்துவாங்க, சில பாடல்கள் வந்து அவங்களுக்கு திரும்பவும் அந்த சோகத்துல இருந்து மீள்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். அந்த மாதிரி
1: நிறைய நேரங்கள்ல எனக்கு சோகமா இருக்கும் போதோ இல்ல எனக்கு பிரச்சனைகளா இருக்கும் போதிலும் நான் அந்த ஒரு பாடலை மட்டும் முணுமுணுச்சுட்டே இருப்பேன். அது என்னமோ தெரியல, எனக்கு அந்த பாடலுக்கு பிறகு என்னோட பிரச்சனைகள் தீர்ந்துரும், என்னோட சோகங்கள் மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி. ஆனா அது நம்ம எனக்கு மட்டும் இல்ல, இது போடான பட்டி தொட்டியெல்லாம் ஒழிச்ச பாடல்.

0: நம்ம இஷ்ட தெய்வமும் முருகை முருகா இருக்கிறதுனால அந்த வரி வந்து அந்த அந்த இறுதி வரி வந்து அப்படியே அந்த சோகத்தெல்லாம் கொஞ்ச நேரம் பாடிக்கிட்டு இருந்தாலே எல்லா சோகத்தையும் கொண்டு போயிருக்கும். பிரச்சனைகளுக்கும் தீர்வா எனக்கு அமைஞ்சிருக்கிறது இந்த பாடல். எனக்கு அனுபவம் அதை கரெக்டா நீங்க வேற கேட்டுட்டீங்க.
1: நிச்சயமா ரொம்ப மகிழ்ச்சி உங்ககிட்ட பேசுறதுல. சரி, நம்ம மலரும் நினைவுகள்ல உங்களுடைய பாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியின் நிறைவுக்கும் நம்ம வந்துட்டோம்.
0: நானே இந்த இந்த நிகழ்ச்சியை இறுதி பாடலா நீங்க என்ன கேட்டீங்கன்னா சித்திரமே சொல்லடி அப்படின்னு அந்த பாட்டு கேட்பாங்க. அந்த அந்த அந்த பாடலை விட எனக்கு அந்த படம் நிறைய முதல் முதல் அறிமுகம் ஸ்ரீதரோட படம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த படம் எனக்கு எப்பொழுதுமே ஒரு பாடமா இருக்கும். அது படமா கூட இருக்காது, பாடமா இருக்கும். ஏன்னா அந்த படத்துல எல்லாருமே அந்த வசனம் வந்து ரொம்ப மரியாதையான வசனமா இருக்கும். எங்க கூட யாரையும் காயப்படுத்த கூடாத வசனமா இருக்கும் அந்த வசனங்கள் கூட. அதனால அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மரியாதையா எல்லாமே வாங்க போங்க வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மரியாதையோட நடத்துற அந்த அந்த படம் எனக்கு பிடிச்சதுனால இந்த பாடலும் எனக்கு பிடிக்கும். நீங்க வேணா ஒரு முறை அந்த படம் பார்த்துட்டு இருப்ப உணருங்களேன். அந்த படத்துல ரொம்ப மரியாதையா இருக்கும். அந்த சொல்லாம் வந்து அந்த சொற்கள்லாம் வந்து வசனங்களே வந்து ரொம்ப அழகா ரொம்ப அமைதியா ரொம்ப நிதானமா இருக்கும். அது எனக்கு பிடிச்சதுனாலே அந்த படத்துல ஒரு பாடல் வந்து இந்த பாடல் வந்து எனக்கு எப்பொழுதுமே பிடிக்கும்.

0: நேர்களில் ஒருவரா நீங்க இன்றைக்கு பேசிட்டு இருக்கீங்க, நீங்கள் தொகுத்து வைத்த பாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றன அப்படின் போது உங்களுடைய மனநிலை அப்படிங்கறத சொல்லணும்.
1: இது என்னுடைய மனநிலைன்றதை விட இந்த வாய்ப்பு இருக்குது, அது இந்த வாய்ப்பை வந்து எல்லாருக்கும் பகிர்ந்து நீங்க வானொலியில பேசுறதுக்கு கொடுக்கிற இந்த வாய்ப்பு இருக்குது, அதற்காகவே முதல்ல மின்னலட்சுமிக்கு நன்றி சொல்லணும். உங்களோட பயணிக்கிற இந்த வானொலி ரசிகர்களுக்கும் நீங்க தர வாய்ப்பு வந்து உண்மையிலே நன்றிக்குரியது. மின்னலட்சம் வந்து இன்னும் வளரணும், இன்னும் நிறைய நல்ல நிகழ்ச்சிகளை படைச்சு ரசிகர் மத்தியில எப்பொழுதும் இப்பல்ல நீங்க எப்பொழுதுமே மின்னலட்சம் வந்து தமிழுக்காக நிலைச்சிருக்கிற ஒரு அடையாளம் நாட்டுல, அது எப்பொழுதுமே நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன், வேண்டிக் கொள்கிறேன். மின்னலப்பேமன்றது வந்து ஒரு கனவுங்க, அதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது, அதுல வாய்ப்பு கிடைக்கிறது தான் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது, மிக அபூர்வம். நான் இவ்வளவு காலம் கழிச்சு நான் தான் சொன்னேன்னு ஆர்டிஎம் வாசல் வரைக்கும் வந்து நான் பாடாம வந்தவன்னு சொல்லிட்டேன். இந்த வாய்ப்பு வந்து அதுவும் பாடல் பத்தி பேசுறதுக்கும் என்ன பத்தி பேசுறதுக்கும் வாய்ப்பு கொடுத்தது வந்து இன்றைய நாள் வந்து எனக்கு நல்ல நிறைவான நாளா உணர்றேன்.
0: ரொம்ப ரொம்ப நன்றி. வாய்ப்பு இருந்தா மீண்டும் நாம சந்திப்போம். இன்றைக்கு இடம்பெற்ற உங்களுடைய பாடல்களும் சரி, உங்களை பற்றி நாங்கள் தெரிந்து கொண்டதும் சரி, உங்களுடைய கனவு இன்றைக்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு வந்து அது வானொலியின் வழியா நிறைவேற்றப்பட்டிருக்கின்றதும் எங்களுக்கு ஒரு திருப்தியையும் அளிக்கின்றது. அந்த வேளையிலே உங்களுடைய நினைவலைகளை இன்றைக்கு மலரும் நினைவுகள் நிகழ்ச்சியில பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி.
1: நன்றி, வணக்கம்.

அன்னை இல்லத்திற்காக அந்த பாடலை நாம கேட்டோம். நிறைய நேர்கள் அழைத்தும் பேசியிருந்தீங்க. பாடல்கள் அத்தனையும் உங்களுக்கு பிடித்திருந்ததாகவும் சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கு நேயர் ஒருவர் தேர்வு செய்த பாடல் வரிசையில் திரு தமிழ் செல்வம் அவர்கள் கிள்ளாணிலிருந்து அவருடைய உரையாடலையும் இன்றைய நிகழ்ச்சியில் நாம கேட்டோம். அவருடைய பாடல்கள் அனைத்தையும் கேட்டிருந்தோம். நிறைவு பாடலாக அடுத்து பி வி ஸ்ரீனிவாஸ் கொண்டு வரக்கூடிய பாடல் வருகின்றது.

0: அடுத்து இடம்பெறுவது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: ஞான சுடர் வழங்குபவர் அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பார்வையும் கண்ணோட்டமும். ஒரு முறை ஒரு குரு தனது சீடனிடம் ஒரு வெள்ளைத்தாளை காட்டினார். அந்த வெள்ளைத்தாளின் நடுவில் ஒரு சிறிய கருப்பு புள்ளி வைக்கப்பட்டிருந்தது. இதில் உனக்கு என்ன தெரிகிறது என்று கேட்டார். சீடன், ஒரு கருப்பு புள்ளி தெரிகிறது ஐயா என்றான். குரு சிரித்துக் கொண்டே சொன்னார், உனக்கு அந்த சிறிய புள்ளிதான் தெரிகிறதே தவிர அதை சுற்றியுள்ள இவ்வளவு பெரிய வெள்ளை நிறத்தால் தெரியவில்லையே. மனிதர்களும் இப்படித்தான், மற்றவர்களிடம் உள்ள சிறிய குறையை மட்டுமே பார்க்கிறார்கள், அவர்களிடம் உள்ள இவ்வளவு பெரிய நற்குணங்களை கவனிப்பதில்லை. ஒருவரின் குறையை மட்டும் பார்க்காமல் அவரிடம் இருக்கும் நன்மைகளை காண பழகுங்கள் என்று அந்த குரு கூறினார். மற்றவர்களின் அந்தரங்கங்களை தேடாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யாராவது ஒருவருடைய குறையை மறைத்தால் அல்லாஹ் மறுமை நாளில் அவருடைய குறையை மறைக்கிறான். நூல் முஸ்லிம். மேலும் ஒருவருடைய தனிப்பட்ட விஷயங்களை துருவி துருவி ஆராய்வதை தவிர்க்குமாறு இந்த ஹதீஸில் நபி அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். மேலும் மற்றொரு ஹதீஸில் நபி அவர்கள் இப்படி சொன்னார்கள், மற்றவர்களின் குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள், ஒருவருக்கு ஒருவர் உளவு பார்க்காதீர்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். நூல் முஸ்லிம். தன் குறையை உணர்தல். மற்றவர்களின் குறையை சுட்டி காட்டுபவர்கள் தங்கள் கண்ணில் இருக்கும் பெரிய குறையை மறந்து விடுகிறார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கினார்கள். உங்களில் ஒருவர் தன் சகோதரனின் கண்ணில் இருக்கும் ஒரு சிறிய துரும்பை பார்க்கிறார், ஆனால் தனது கண்ணில் இருக்கும் பெரிய மரக்கட்டையை மறந்து விடுகிறார், கவனிக்க தவறி விடுகிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஏன் பிறர் குறைகளை தவிர்க்க வேண்டும்? மன அமைதி. மற்றவர்களின் தவறுகளை தேடிக்கொண்டே இருந்தால் நம் மனம் எதிர்மறை எண்ணங்களால் நிரம்பிவிடும். அதை விடுத்து நம் வேலைகளில் கவனம் செலுத்தினால் நம்முடைய மனம் நிம்மதி அடையும். நம்முடைய வேலைகளில் கவனம் செலுத்த வேண்டும். மற்றவர்களுடைய குறைகளை நாம் தேடினால் மன அமைதி இல்லாமல் மன உளைச்சலோடு வாழ வேண்டிய அந்த நிலை ஏற்படும். சுய முன்னேற்ற

0: பார்ப்பதை நிறுத்திவிட்டு நம்மிடம் இருக்கும் குறைகளை திருத்திக் கொள்ளத் தொடங்கினால் நாம் இன்னும் சிறந்த மனிதர்களாக மாறலாம். நம்முடைய சுய முன்னேற்றம் என்பது இன்னும் அதிகமாகும். சுய முன்னேற்றம் வேண்டும் என்று ஆசைப்பட்டால் யாருடைய குறைகளையும் நாம் தேடக்கூடாது. நல்ல உறவு, ஒருவரை அவரது குறைகளுடன் ஏற்றுக்கொள்ள பழகும் பொழுது நட்பு மற்றும் உறவுகளுக்கு இடையே உள்ள பிணைப்பு பலப்படும். இன்று உறவுகள் எல்லாம் சிதைக்கப்படுகிறது என்றால் உறவுகளுடைய குறைகளை தேடி தேடி நாம் அலைவதனால்தான் இப்படிப்பட்ட நிலைகள் ஏற்படுகிறது. உறவுகளை நாம் மதிக்க வேண்டும். அவருடைய குறைகளை பெரிதாக நாம் கருதக்கூடாது. குறிப்பாக நம்மோடு இருக்கக்கூடிய நம்முடைய மனைவி, பிள்ளைகள், தாய் தந்தையர்கள் இவருடைய குறைகளை ஒருபோதும் பெரிதுபடுத்தக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் எண்ணற்ற உதவிகளை நமக்கு செய்கிறார்கள். அவருடைய குறை நமக்கு பெரிதாக தெரிந்தால் அவர்களுடைய உதவி நமக்கு சாதாரணமாக அது மாறிவிடுகிறது என்பதுதான் அர்த்தம். அடுத்து நேரம் சேமிப்பு. மற்றவர்களை பற்றி விமர்சிப்பது தேவையற்ற நேர விரயம். அந்த நேரத்தை ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு நாம் பயன்படுத்தலாம். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய நேரத்தை சேமிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். தேவையில்லாமல் அடுத்தவர்களை விமர்சனம் செய்து நம்முடைய நேரத்தை வீண் விரயம் செய்துவிடக் கூடாது. இன்றைய இந்த நாள் முடிவிலே நாம் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி, நம்முடைய பார்வையும் கண்ணோட்டமும் எப்பொழுதும் நல்லதாக இருக்க வேண்டும் என்பதை முடிவெடுக்க வேண்டும். நாளைய பொழுதை நாம் ஆரம்பிக்கக்கூடிய சமயத்திலே யாரை பார்த்தாலும் யாருடைய குறைகளையும் பார்க்க கூடாது என்ற அந்த கண்ணோட்டத்தை வைத்துக் கொண்டு நம்முடைய நாளை நாம் துவங்க வேண்டும். அல்லாஹுத்தாலா அப்படிப்பட்ட நற்பாக்கியத்தை தர வேண்டும். குறிப்பாக யாருடைய குறைகளையும் துருவி துருவி ஆராயாத அந்த நிலையை தந்தருள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹுத்தாலா நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் பரக்கத்தையும் ரஹமத்தையும் நிரப்பமான அடிப்படையில் தந்தருள்ள வேண்டும். அல்லாஹுத்தாலா நம்முடைய வாழ்க்கையில் பல வகையான அபிவிருத்திகளையும் அருள்கொடைகளையும் அல்லாஹு தந்தருள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்களே, இடம்பெற்றது ஞான சுடர். வழங்கியவர் அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரான் ஜாக்கி.
3: நிறைவு பெறுகின்றது காற்றின் மொழி நிகழ்ச்சி. இடம்பெற்ற பாடல்கள் நேர்காணல் யாவும் உங்களுக்கு மகிழ்ச்சி அளித்திருக்கும் என்று பெரிதும் நம்புகின்றோம். மீண்டும் நாம் சனிக்கிழமை இசையும் நிகழ்ச்சியில பிற்பகல் மணி 1 சந்திப்போம். அதுவரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். பொன் கோகிலம். இன்றைய பொழுது உங்களுக்கு நல்ல பொழுதாகவும் நாளைய பொழுது பயன்மிகு பொழுதாகவும் அமையட்டும்.
4: இளமை, புதுமை, இனிமை.

வணக்கம். நான் உங்கள் மோனிலா. இது நம்ம நேரம். நம்ம முழுக்க முழுக்க லோக்கல் ஆர்டிஸ்டோட சாங் தான் கேட்க போறோம். ரெடியா இருக்கீங்களா?

0: எங்க மச்சான் பிரீத்தி வரானா? ஆளே காணோம்.
1: வழக்கம் போல தான், வேற எங்க கேர்ள் பார்க்க போயிருப்பான்.
0: தோ வண்டாம் பாரு,
1: தோ பாருடா வண்டா, காதலுக்கு இருக்க
2: ப்ரோ.
0: வா மச்சான்.
1: இங்க
2: காலனி வந்துட்டீங்களோ?
1: வழக்கம் போல தான், நாங்கள் தான் வழியே வரோம்.
0: அப்புறம் மச்சான், காதல் காதலாக எப்படி போகுது?
2: நீ வேறடா, நம்ம என்ன பண்ணா திரும்பியே பார்க்க மாட்டேங்குது
1: மச்சான். அது பேர் என்ன சொன்ன?
0: அமுதவல்லி. அமுதவல்லி
1: பேரை பாரு, அமுதவல்லி சவுத்து நோட்டு பள்ளி.
0: சும்மாடுறா டேய், அவனை சும்மா இருக்க சொல்லு.
1: பள்ளி
0: சாம இருக்க சொல்லு.
1: பள்ளி பள்ளி பள்ளி பள்ளி
0: அடங்க. என்ன சொன்ன?
1: பள்ளி பள்ளி பள்ளி.

மின்னல் FM ல இது நம்ம நேரம்.

எழுதுறது ஒரு பெரிய கலங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.

0: முடிச்சிருவீங்கல்ல
1: அதுதான் அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம் நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கிறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடஞ்சிருச்சு. இது எல்லாமே நாள இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
0: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
0: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா
1: சொன்னாங்க.
0: அதேதான்
2: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொளிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my.
1: யாராவது உங்க மனச காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல. மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னலஃபர்.

நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் FM தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் FM இன் வானொலி நாடகம்.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.
1: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மினலஃபம்.

மின்னல் எஃப்எம் இளமை புதுமை இனிமை. காலத்தால் அழியாத ஹிந்தி பாடல்.

இன்றைய பாடல் தொகுப்பு நளினி அச்சுதன்.

0: விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையிலில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.
1: நினைத்தாலே இனிக்கும்.
4: நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை. மங்கள இசை.

0: தற்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.
1: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள்.
2: இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: மடானி உங்களுக்காக. எரிபொருள் பயன்பாடு சீராக்க அணுகுமுறை குறித்து விளக்குகின்றார் அல் சுல்தான் அப்துல்லா பஹாங் மலேசிய பல்கலைக்கழக தொழிலியல் தொழில்நுட்ப புல பேராசிரியர் முனைவர் காந்தி பிரகாஷ் மணியம்.
1: கச்சா எண்ணெய் விலை ஏற்றுவது மற்ற பொருட்களின் விலையையும் பாதிக்கும். ஏன்னா கச்சா எண்ணெய் வந்து எரிபொருளுக்கு மட்டுமல்ல, மற்ற பொருட்களை தயாரிக்கவும் இந்த கச்சா எண்ணெய் தேவைப்படுகிறது. எந்த ஒரு பொருளையும் உற்பத்தி செய்ய தொழிற்சாலைகள் தேவைப்படும். தொழிற்சாலைகளில் எரிபொருள் பயன்படுத்தப்படும். அந்த பொருள் தொழிற்சாலையிலிருந்து கடைகளுக்கு வர்றதுக்கு மீண்டும் எரிபொருள் பயன்படுத்தப்படும். ஆக எல்லா பொருட்களையும் இந்த கச்சா எண்ணெய் தாக்கம் இருக்கும். அதனால் மக்கள் வந்து சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு சூழலில் உள்ளோம். தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டும். பொருட்கள் விரயம், மின்சார விரயம், இது எல்லாத்தையும் குறைக்க வேண்டும். மின்சாரமும் கச்சா எண்ணெயை சார்ந்துதான் இருக்கும். தேவைக்கு மேல் பொருட்களை வாங்குவதை குறைத்து சொல்ல வேண்டும். பழைய பொருட்கள் பயன்பாட்டுக்கு சரியாக இருந்தால் தொடர்ந்து பயன்படுத்தலாம், புதுசா வாங்குவதை

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். ஃபெல்டாவின் 70ஆம் ஆண்டு விழாவையும் குடியேற்றக்காரர்கள் நாளையும் ஒட்டி பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் 7 புதிய முனைப்புகளை அறிவித்துள்ளார். ஃபெல்டா சுகுக் கடன்களை திருப்பிச் செலுத்துவதற்கும் குடியேற்றக்காரர்களின் கடன்களை தள்ளுபடி செய்வதற்கும் 990 மில்லியன் ரிங்கிட் மானியம் ஒதுக்கப்பட்டிருப்பது அதில் அடங்கியுள்ள முக்கிய அம்சங்களாகும். இது தவிர அடுத்த ஆண்டு 1 பில்லியன் ரிங்கிட்டிற்கும் மேற்பட்ட ஒதுக்கீடும் வழங்கப்படும். இம்மாதம் முதல் டிசம்பர் வரை நாட்டின் பெட்ரோலிய கையிருப்பு போதுமானதாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதை அரசாங்கம் தொடர்ந்து உறுதி செய்யும் என்று பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஹார்மஸ் நீரிணையில் ஏற்பட்ட இடையூறுகளை தொடர்ந்து அரசாங்கம் கட்டம் கட்டமாக மேற்கொண்ட ஆக்ககர நடவடிக்கைகள் மூலம் உள்ளூர் தேவைகளுக்கு ஏற்ப எரிபொருள் வழங்கல் தொடர்ந்து உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அது விளக்கமளித்துள்ளது. உள்ளடக்க படைப்பாளர்களும் சமூக ஊடகங்களும் மலேசிய ஊடக மன்றத்தில் இணைவதற்கு ஊக்குவிக்கப்படுகின்றனர். இதன் மூலம் ஊடகத்துறையில் சுய ஒழுங்கு நடைமுறைகளை ஊக்குவிப்பதில் அந்த அமைப்பின் பங்கை மேலும் வலுப்படுத்த முடியும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தொடர்பு அமைச்சர் டதுஃபாமி ஃபடில் தெரிவித்தார். ஹார்மஸ் நீரிணையில் 3 எண்ணெய் கப்பல்கள் தாக்கப்பட்டதை தொடர்ந்து ஈரானின் மீது அழுத்தத்தை அதிகரிக்கும் வகையில் அந்நாட்டுக்கான தற்காலிக பொருளாதார தடைகள் மீதான விலக்களிப்பை அமெரிக்கா ரத்து செய்தது. மேற்காசிய போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக ஈரானுடன் பேச்சு நடத்தி வரும் நிலையில் அமெரிக்கா இந்நடவடிக்கையை எடுத்துள்ளது. உறுப்பு நாடுகள் தங்களது நிதி பொறுப்புகளை உரிய முறையில் நிறைவேற்றும் வரை மேலும் நிதி ஒதுக்கீட்டை குறைக்கவோ கூடுதல் பணியாளர்களை பணிநீக்கம் செய்யவோ தேவையில்லை என்று ஐநா கொள்கை பிரிவு துணை தலைமைச் செயலாளர் காய் ரைடர் தெரிவித்துள்ளார். அந்த உலக அமைப்பில் நடைமுறைப்படுத்தப்படும் விரிவான சீர்திருத்த நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இஃது அமைவதாகவும் அவர் குறிப்பிட்டார். 2026 ஃபீஃபா உலக கிண்ணம். எதிர்பார்த்தபடியே அர்ஜென்டினா காலிறுதிக்கு முன்னேறியது. பின்னிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் அது 3-2 என்ற கோல் எண்ணிக்கையில் எகிப்தை வென்றது. கூடுதல் நேரத்தின் 3வது நிமிடத்தில் என்சோ பெர்னாண்டஸ் அடித்த கோல் அர்ஜென்டினாவின் வெற்றியை உறுதி செய்தது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

0: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன்சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் அஃபேஸ் உஸ்தாஸ் முகமது முபாரக் ரஷாதி அவர்கள் வழங்கும் சூரா அல் இஸ்ரா வசனம் 9 தொடங்குவோம்.
1: أعوذ بالله من الشيطان الرجيم.
2: எடுத்து எறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன்.

நிச்சயமாக இந்த குர்ஆன் மிக நேரான நீதமான பாதைக்கு வழிகாட்டுகிறது. மேலும் உங்களில் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய நற்கூலி உண்டு என்று நன்மாராயம் கூறுகிறது.

அன்பான மின்னலம் நேயர்களே, உலகில் உள்ள எந்த ஒரு சித்தாந்தமாக இருந்தாலும் அது தனி மனிதனின் உணர்வுகளை மதிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். எந்த மனிதனாக இருந்தாலும் அவனுக்கென்று ஒரு சுயமரியாதை உள்ளது. ஒவ்வொரு மனிதனையும் மதிக்கக்கூடியவர்கள் யாராவது இவ்வுலகில் இருக்கத்தான் செய்வார்கள். ஆனால் அவனுடைய மரியாதைக்கு எப்போதாவது பங்கம் ஏற்படும் நிலை ஏற்பட்டால், ஒன்று அதற்காக வேதனைப்படுகின்றான் அல்லது அதை எதிர்த்து போராடுகின்றான்.

நீங்கள் மூன்று பேர் ஒன்றாக இருக்கும்போது மக்களுடன் கலந்துவிடும் வரை மூன்றாம் அவரை விட்டுவிட்டு இருவர் மட்டும் இரகசியமாக எதையும் பேச வேண்டாம், ஏனெனில் அது அவருக்கு வருத்தத்தை அதாவது கவலையை ஏற்படுத்தும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதார நூல் புகாரி மற்றும் முஸ்லிம். இருவர் மட்டும் இரகசியமாக எதையும் பேச வேண்டாம் என்பதோடு மட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறுத்தவில்லை, அதற்கான காரணத்தையும் கூறுகின்றார்கள். ஏனெனில் அது அவருக்கு வருத்தத்தை கவலையை ஏற்படுத்தும். மூன்று பேர் இருக்கும் பொழுது ஒருவரை விட்டுவிட்டு மற்ற இருவர் மட்டும் தனியாக பேசினால் தனியே ஒதுக்கப்பட்டவரால் ஏற்படும் ஃபித்னா ஒரு புறம் இருக்க, அவர் மனதில் ஏற்படும் வேதனையை ஒரு முறை எண்ணி பாருங்களேன். இந்நிலை நமக்கே ஏற்பட்டால் நம் மனம் என்ன பாடுபடும்? நம்மை ஒதுக்கிவிட்டு அப்படி என்ன பேசுகின்றனர்? அவர்களோடு பேசுவதற்கு எனக்கு தகுதி இல்லையா? அல்லது நம்மை பற்றி ஏதாவது பேசுகின்றனரா என்றெல்லாம் எண்ணுகின்றோம். அவன் மனதில் ஏற்படுகின்ற விரக்தி வெறுப்பு அதை சில நேரம் ஃபித்னாவாகவும் அவன் வெளிப்படுத்துகின்றான். இது யதார்த்தமாகும். இதற்கு யாரும் விதிவிலக்கல்ல. இந்த இடத்தில் இஸ்லாம் நன்னெறியை வழங்குகிறது. இஸ்லாம் எப்பொழுதுமே பாதிக்கப்பட்டவனின் பக்கம் நிற்கின்றது, அவனுடைய வேதனையை பிறருக்கு புரிய வைக்கின்றது. எந்த ஒரு மனிதனையும் யாரும் தரக்குறைவாக நினைக்க வேண்டாம், யாரும் யாருடைய மனதும் நோகும்படி நடக்க வேண்டாம் என்ற ஒரு போதனையையும் இஸ்லாம் இங்கே முன்வைக்கின்றது. எனவே இஸ்லாம் சொல்வதை பேணி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம்மையும் ஆக்கி அருள் புரிவானாக.

0: நேயர்களே, நாம் அறிந்தவற்றை பிறருக்கு கற்றுக் கொடுப்போம். நாம் அறியாதவற்றை அறிந்தவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம். நன்மையை ஏவி தீமையை தடுப்போம். நல்லது நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை,
3: நேரம் காலை மணி 6:30.

0: வணக்கம் நேர்களே, வணக்கம் மலேசியா, மலர்ந்தாச்சுங்க, வணக்கம் இன்னல், வணக்கம் திரேசா,
1: வணக்கம் மோகன். புதன்கிழமையும் வந்தாச்சு, நமக்கான இனிய நல்ல விஷயங்களும் வந்தாச்சு அப்படின்ற எண்ணத்தோடு தொடங்கும் போது இன்றைய நாள் நமக்கான ஒரு அழகான இன்பமான நாளாக இருக்கும்.
0: எப்போதுமே மனசை ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நம்ம மனசு என்ன இருக்கும் அப்படின்றது நம்ம முகம் வந்து பிரதிபலிச்சிடும். நம்ம சோகமா இருக்குமோ, நம்ம கவலையா இருக்குமோ, நம்ம வந்து மகிழ்ச்சியா இருக்குமோ, உல்லாசமா இருக்குமோ, நல்லா குஷியா இருக்குமோ, அதனால எப்போதும் மனசு சரிப்படுத்திக்கிட்டா எல்லாரும் பார்க்கும் போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி தோணும் இல்லையா?
1: அது இந்த காலை நேரத்தில் நம்முடைய முக மலர்ச்சி அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். அதான் சொல்லி வச்சிருக்காங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு. அந்த அழகான முகம் வந்து சிரிச்ச மாதிரியே இன்றைய காலையை தொடங்குங்க, எல்லாம் நல்ல மாதிரி அமையுங்க.
0: சிலர்கிட்ட எல்லாம் நெருங்கவே முடியாது, காலையிலே சீக்கிரம் எழுந்த அந்த ஒரு கடுப்பு முகம், அதனால முகத்துல அப்படியே தெரியும். அதனால கொஞ்சம் இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு எப்படி எது எப்படியோ வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப அழகானது. நம்ம முகம் மலரும் போது மற்றவங்களுடைய நட்பு இன்னும் அதிகமா உருவாகும். அந்த வகையில் இன்றைய நாள் ரொம்ப சிறப்பான நாளாக மலர்ந்திருக்கு. திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ ஆண்டு ஆணி திங்கள் 24 நாள், 2026 ஜூலை 8 புதன்கிழமை.
1: சரி, தொடக்கமாக பக்தி பாடலோட இன்றைய தொகுப்பை தொடங்கலாம்.

0: வணக்கமினலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் கோச் வின்குமார்.
1: இன்னைக்கு ஹேமர்கர்ல் ஒர்க் அவுட் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். அதாவது நம்மளோட கைகளை வலுப்படுத்தும் இன்னொரு ஒர்க் அவுட்டை பத்தி நம்ம பார்க்கலாம். முதல்ல நீங்க வந்து 2-4 கிலோ டம்பல் எடுத்துக்கோங்க. ஆனா இந்த முறை வந்து உள்ளங்கைகள் வந்து ரெண்டும் ஒன்றோடு ஒன்று பார்த்தபடி இருக்கணும். பிறகு நம்மளோட செஸ்ட் வரைக்கும் மடக்கி மெதுவா கீழே இறக்கி மேலே ஏத்தணும். இதை நீங்க 15-20 ரேப்ஸ் வரைக்கும் 4 செட் செய்யலாம். இந்த ஒர்க் அவுட்டோட பேர் வந்து பிராச்சி பைசெப். அது வலுப்படுத்துறதுக்கு உதவியா இருக்கும். நாளைக்கு ட்ரைசெப் ஒர்க் அவுட் எப்படி செய்யலான்றது பார்ப்போம். நன்றி.

0: கடந்த 24 மணி நேரத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க போறோங்க.
1: சரி, இந்த பக்கமா மக்கள் அவசியம் இல்ல மோகன். இந்த வானிலை மாற்றம் நமக்கு தெரிஞ்சு பயங்கர வெயிலா இருக்கு, அதற்கு பிறகு கடும் மழையாக இருக்குது இல்லையா. சூப்பர் எல் நினோ உச்சபட்ச விழிப்பு நிலையில் நட்மா இப்ப இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த 2026 இறுதி வாக்கில் சூப்பர் எல் நினோ தாக்கம் இருக்கும் சாத்தியத்தை முன்னிட்டு தேசிய பேரிடர் மேலாண்மை கழகம் நட்பா உச்சபட்ச விழிப்பு நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று அதன் தலைமை இயக்குநர் சொல்லியிருக்கிறாரு.
0: மலேசிய நண்பர்ல வந்திருக்கக்கூடிய செய்தி, ஊடகங்கள் மீதான புகார்கள் முதலில் ஊடக மன்றத்தின் பார்வைக்கு அனுப்பப்பட வேண்டும் அப்படின்னு பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வந்து கூறியிருக்காங்க.
1: இந்த பக்கமா பிரதமர் தான் சொல்லியிருக்கிறாரு, டீசல் மானிய சீர்திருத்தம் தங்கள் செயல்படுத்தப்பட்டதை தொடர்ந்து சில பெட்ரோல் நிலைய உரிமையாளர்களுக்கு ஏற்பட்ட நஷ்டங்கள் குறித்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அரசாங்கம் கூடுதல் தகவல்களை பெற்று எண்ணெய் நிறுவனங்களுடன் கூடிய விரைவில் பேச்சுவார்த்தை நடத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்.
0: அடுத்த மற்றும் ஒரு செய்தி, சைபர் குற்றங்களை புரியும் நபர்களுக்கு எதிராக பிரம்படி தண்டனை வழங்குவதோடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடும் தரும் வகையில் அது தொடர்பான சட்டம் மறு ஆய்வு செய்யப்படுவதாக அமைச்சர் ஸ்ரீ அசாலினா ஒஸ்மான் வந்து தெரிவிச்சிருக்காங்க.
1: சரி, இப்போ உலக கிண்ண கார்பந்தாட்ட போட்டி, அதாவது இந்த காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெறும் ஆட்டத்திற்கான இறுதி ஆட்டம் தான் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதாவது இந்த ஆட்டத்துல இவங்க தான் சுழியம் சுழி 120 நிமிடங்கள் விளையாடி எந்த கோல்களும் பக்கத்துல இப்ப பெனால்டியில 1-1 அப்படின்ற கோல் எண்ணிக்கை இருக்கு.
0: ஆமா, சுவிட்சர்லாந்து மற்றும் கொலம்பியாவோட ஆட்டம் இப்ப போயிட்டு இருக்கு, பெனால்டி வரைக்கும் போயிருக்கு. பாப்போம் அடுத்த கட்ட நிலவரம் என்ன அப்படின்னு. அப்புறம் ரொம்ப எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நடந்த அர்ஜென்டினா மற்றும் எஜிப்த் உடனான ஆட்டம் 3-2 அப்படின்னு அர்ஜென்டினா பக்கம் இந்த முறை வந்து இந்த சுற்றுல வெற்றி பெற்றிருக்காங்க.
1: இந்த முறையை காற்று வீசாதான் இவருதான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அர்ஜென்டினா ரசிகர்களும் ஏறக்குறைய நேற்று வந்து நெஞ்சு வலி வந்து அதுக்கு பிறகு அவாடா நல்ல மாதிரி தூங்கிருப்பாங்க. சரி, இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்க போறோம் அப்படின்னா, இப்படி ஒரு நபர் எல்லா அலுவலகத்திலயும் அல்லது நம்ம குடும்பத்துல இருப்பாங்க, இல்ல நம்மளுடைய
0: நீங்களா கூட இருக்கலாம்.
1: ஆமா, நீங்களா கூட இருக்கலாம். இவங்க ஒருத்தவங்க இந்த சாப்பாடு நேரத்தை விடவே மாட்டாங்க. மிக சரியா இந்த நேரத்துல இப்ப காலை 8 மணிக்கு பசியறனா பசியறிருவாங்க. எவ்வளவு முக்கியமான வேலை இருந்தாலும் வேலையை பிறகு செய்யறாங்க, நான் சாப்பிடுவேன். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த தேநீர் நேரம் வருது இல்ல, மதிய உணவோ இந்த மாதிரி எதுவுமே வந்து தவற விட மாட்டாங்க. அப்படி ஒரு நபர் இருப்பாங்கல்ல,
0: கண்டிப்பா அந்த சாப்பாடு விஷயம்னு வந்துட்டாலும் ரொம்ப சரியா இருக்கிற நபர் உங்களை சுத்தி கண்டிப்பா இருப்பாங்க. அவங்கள பத்தி தான் இன்றைக்கு அழைத்து பேச போறீங்க. 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 ஒரு மணிக்கு சாப்பிட்டுனா சாப்பிட்டுறணும். அதை விட கொஞ்சம் தாமதமா பண்ணா கூட ரொம்ப கோவம் வந்துடும் உங்களுக்கு.
1: சிலர் வந்து சாப்பாடு மறந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அவங்க பார்த்தா நினைவுக்கு வரும், ஓ மதிய உணவு நேரம் ஆச்சு. ஏன்னா அவங்க அந்த இடத்துல இல்லையே.
0: நீங்களா இல்ல உங்களை சுத்தி அப்படி இருக்காங்களா, அழைத்து சொல்லுங்க.

வணக்கம். காலையில கதை பேசலாம். ஒரு நாள் ஒரு கழுதைக்கு ஒரு மலையின் உச்சியில் நின்று உலகை பார்க்க வேண்டும் என்று பெரிய ஆசை வந்தது. இன்றைக்கு எப்படியாவது இந்த கனவை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்து மலையை ஏற ஆரம்பித்தது. கொஞ்ச தூரம் ஏறிய பிறகு அது மிகவும் சோர்ந்து போய்விட்டது. மூச்சு வாங்கி நடக்க கூட முடியாம மலையின் பாதி வரை வந்து உட்கார்ந்தது. அப்போது அந்த பக்கமாக வந்த மற்றொரு கழுதை கேட்டது, என்ன ஆச்சு, ஏன் இங்க உட்கார்ந்திருக்கிறாய்? அதற்கு அது சோகமாக சொன்னது, மலையின் உச்சிக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா என்னால பாதி தூரம் தான் வர முடிஞ்சது. இதுக்கும் மேல என்னால முடியாது, கீழே திரும்பி போயிடலாம்னு நினைக்கிறேன். அது கேட்ட மற்றொரு கழுதை சிரித்து சொன்னது, நீ இப்போது பாதி தூரம் வந்துட்ட, இப்போது நீ கீழே திரும்பி போகணும்னு நடக்க வேண்டிய தூரம் எவ்வளவோ அதே அளவுதான் உன் கனவு அடைய மீதி இருக்கும் தூரம். கீழே இறங்க உனக்கு தெம்பு இருக்கும் போது மேலே ஏற அதே தெம்பு உனக்கு இல்லைன்னு ஏன் நினைக்கிறாய்? இந்த வார்த்தைகள் அந்த கழுதையை யோசிக்க வைத்தது. உண்மைதான், இதை நான் யோசிக்கவே இல்லை என்று சொன்னது. மீண்டும் தைரியத்துடன் எழுந்து நடந்தது, கஷ்டப்பட்டது, விடாமுயற்சியுடன் முன்னேறியது. இறுதியாக அதன் கனவை நிறைவேற்றி மலையின் உச்சியை அடைந்தது. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? பல நேரங்களில் நம் கைவிட நினைக்கும் நேரம் தான் வெற்றி நமக்கு மிகவும் அருகில் இருக்கும். சில அடிகள் மீதி இருக்கும் போதே பல பேர் திரும்பி விடுகிறார்கள். முடியாது என்று நினைப்பதற்கு பதில் இன்னும் ஒரு முறை முயற்சி செய்வோம் என்று நினைத்து பாருங்கள். கனவுகள் தூரத்தில் இல்லை, நம் விடாமுயற்சிக்கு பின்னால் காத்திருக்கின்றன. திரும்பி போகும் வழியை யோசிக்காதீர்கள், முன்னேறும் வழியை மட்டும் பாருங்கள். வெற்றி நிச்சயம் உங்களுடையது. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீ.

0: இன்றைக்கு நேர்கள்ட்ட நம்ம ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தோம். நேரத்துக்கு நேரம் சாப்பிடறத பத்தி பேசிருந்தோம் இல்லையா?
1: ஆமா, நம்மில் ஒரு சிலருக்கு இந்த பழக்கமும் இருக்கு. நேரத்தோட சாப்பிடுங்க, வேலையாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: ஷர்வின் வந்திருக்காரு, சொல்லுங்க ஷர்வின்.
2: ஆமா, நான் வேலை செய்யறதுல பாக்குறேன், ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்க வந்துட்டு இத்தனை மணிக்கு தான் ரைட்டா எத்தனை மணிக்கு நாங்க சாப்பிடுறாங்க, எவ்வளவு சாப்பிடணும் அந்த போர்ஷன் அந்த போர்ஷனோட தான் கணக்கா இருக்காங்க. நானும் பாத்துட்டு ட்ரை பண்றேன், ஆனா முடியல, ஓடிடுற டைம்
0: எப்படினாலும் நேரம் ஓடிடுது.
1: உண்மைக்குமே
0: நேரம், வேலைக்கு வேலை வந்து நம்ம சரியான உணவு அளவு சரியா சாப்பிடுறது ரொம்ப முக்கியம் தான்.
1: ஆமா, நம்மளுக்கு எப்பவுமே இந்த கடிகாரம் ஒண்ணு இருக்கு, அது வந்து சாப்பாடுக்கும் இருக்கு, நம்ம தூங்குறதுக்கும் இருக்கு, தண்ணீர் குடிக்கிறதுக்கும் இருக்கு. அதனால அதை மிக நேர்த்தியாக பின்பற்றும் போதே நம்முடைய உடல் ஆரோக்கியம் வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கும்.
0: உங்களுக்கு தெரியாதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நினைவுபடுத்துறது கடமை. பாடல் வருது.

இ இன்வாய்ஸ் தன்னார்வ அங்கீகார திட்டம் தண்டம் விதிக்கப்படாது. ஃபெல்டா குடியேற்றக்காரர்களுக்கு 7 சிறப்பு முனைப்பு, வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும், பிரதமர் நம்பிக்கை. வணக்கம், சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். ஈராயிரத்து 27 டிசம்பர் 31 வரை மின் விலைப்பட்டியல் இ இன்வாய்ஸ் தன்னார்வ அங்கீகார திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. வணிக நிறுவனங்கள், குறிப்பாக குறு சிறு நடுத்தர வணிகங்கள் எதிர்கொள்ளும் இணக்க செலவுகளை குறைப்பதற்கான கூடுதல் முயற்சியாக

0: அந்த வகையில் தன்னார்வ அடிப்படையில் சமர்ப்பிக்கப்படும் எந்த ஒரு மாற்றங்களுக்கும் உள்நாட்டு வருமான வரி வாரியம் எவ்வித தண்டமும் விதிக்காது என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். அதுமட்டுமின்றி இ இன்வாய்சிங் முறையை செயல்படுத்துவது தொடர்பான தகுதியான செலவினங்களுக்கு மூலதன செலவுப்படிக்கான முழு தொகையையும் ஒரே ஆண்டில் கூறுவதை அனுமதிப்பதன் மூலம் வரி முனைப்பை விரைவுபடுத்தவும் அரசாங்கம் இணங்கியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். மற்றொரு நிலவரத்தில், ஃபல்டாவின் 70ஆம் ஆண்டு விழாவையும் குடியேற்றக்காரர்கள் நாளையும் ஒட்டி டாக்டர் ஸ்ரீ அன்வார் 7 புதிய முனைப்புகளை அறிவித்துள்ளார். ஃபல்டா சுக்கு கடன்களை திருப்பிச் செலுத்துவதற்கும் குடியேற்றக்காரர்களின் கடன்களை தள்ளுபடி செய்வதற்கும் 990 மில்லியன் ரிங்கிட் மானியம் ஒதுக்கப்பட்டிருப்பது அதில் அடங்கியுள்ள முக்கிய அம்சங்களாகும். இது தவிர அடுத்த ஆண்டு 1 பில்லியன் ரிங்கிட்டிற்கும் மேற்பட்ட ஒதுக்கீடும் வழங்கப்படும். வீட்டு வசதி சிக்கல்கள் தீர்வு காண்பதன் மூலம் புதிய தலைமுறைக்கும் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாகவும் நிதியமைச்சருமான அவர் தெரிவித்தார். நேற்று ஜங்கா துன் அப்துல் ரசா அரங்கில் நடைபெற்ற விழாவில் பிரதமர் உரையாற்றினார். தொடர்ந்து பேசிய டாக்டர் ஸ்ரீ அன்வார், சுத்திகரிக்கப்படாத செம்பனை எண்ணெய் விற்பனை முறையை அதன் அசல் முறைக்கே மாற்றவும் அரசாங்கம் இணங்கியுள்ளது என்றும் தெரிவித்தார். இது ஃபெல்டா மூலதன கூட்டுறவு நிறுவனம் மூலம் குடியேற்றக்காரர்களுக்கு 42 மில்லியன் ரிங்கிட் வரையிலான கூடுதல் பலன்களை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுமட்டுமின்றி ஃபெல்டா பணியாளர் குடியிருப்புகளை கட்டம் கட்டமாக சீரமைக்கவும் புதிதாக நிர்மாணிக்கவும் 3 ஆண்டுகளுக்கு 450 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஃபெல்டா மக்களிடையே இலக்கவியல் அறிவாற்றலை மேம்படுத்துவதற்காக மொத்தம் 15.58 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். இந்த நிதி 317 ஃபெல்டா குடியேற்ற திட்டங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் ஒவ்வொரு நிலத்திட்டமும் தலா 50,000 ரிங்கிட்டை பெறும் என்றும் அவர் கூறினார். ஃபெல்டா முழுவதும் உள்ள பள்ளிகளில் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக அரசாங்கம் 10 மில்லியன் ரிங்கிட் நிதியையும் ஒதுக்கியுள்ளது. மேலும் ஃபெல்டா மெய்நிகர் பணிப்படைக்கு கூடுதலாக 3 மில்லியன் ரிங்கிட் நிதியும் வழங்கப்பட்டுள்ளது. ஜோஹர் பாரு சிங்கப்பூர் தொடர் வண்டி சேவை அடுத்த ஆண்டு ஜனவரி 1ஆம் நாள் தொடங்கவுள்ள நிலையில் தொடர்புடைய ரயில் நிலையத்தில் 4G 5G சேவை நிலையானதாக இருப்பது உறுதி செய்யப்பட வேண்டும். இவ்வாறு மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக தொடர்பு அமைச்சர் டத்துஃபாமி ஃபடேல் தெரிவித்தார். இதன் மூலம் அந்த எல்லை தாண்டிய ரயில் போக்குவரத்து திட்டம் பயனர்களுக்கு தடையற்ற இலக்கவியல் அனுபவத்தை வழங்குவதை உறுதி செய்ய இயலும். இவ்வேளை சில புறநகர் பகுதிகளில் இணையம் பலவீனமாக இருப்பதால் இலக்கவியல் பண பரிவர்த்தனைகள் கடினமாகி வருவது குறித்து கருத்து தெரிவித்த அவர், 2ஆம் கட்ட தேசிய இலக்கவியல் கட்டமைப்பின் செயலாக்கத்தின் மூலம் பெரும்பாலான சிக்கல்களுக்கு தீர்வு காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிட்டார். இம்மாதம் முதல் டிசம்பர் வரை நாட்டின் பெட்ரோலிய கையிருப்பு போதுமானதாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதை அரசாங்கம் தொடர்ந்து உறுதி செய்யும் என்று பொருளாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. நாட்டின் கச்சா எண்ணெய் எரிபொருள் விநியோகம் கட்டுப்பாட்டிலும் போதுமான நிலையிலும் உள்ளது. பிப்ரவரி 28 முதல் ஹார்மஸ் நீரிணையில் ஏற்பட்ட இடையூறுகளை தொடர்ந்து அரசாங்கம் கட்டம் கட்டமாக மேற்கொண்ட ஆக்ககர நடவடிக்கைகள் மூலம் உள்ளூர் தேவைகளுக்கு ஏற்ப எரிபொருள் வழங்கல் தொடர்ந்து உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சு விளக்கமளித்துள்ளது. அதேவேளை மரப்பிசின் உள்ளிட்ட தொழில்துறை உற்பத்திக்கு தேவையான கச்சா எண்ணெய் விநியோகம் தொடர்ந்து கட்டுப்பாட்டில் உள்ளது. இருப்பினும் அதிகரித்து வரும் உற்பத்தி செலவுகளை சமாளிப்பதற்காக தொழில்துறையினர் தங்களின் செயல்பாடுகளில் தேவையான மாற்றங்களை மேற்கொண்டு வருகின்றனர் என்றும் பொருளாதார அமைச்சு கூறியது. அதன் விநியோகமும் விலையும் கீழ்நிலை தொழில் செயல்பாடுகளை பாதிக்காமல் இருப்பதை உறுதி செய்வதில் உலகளாவிய விநியோக நெருக்கடி மீதான முன்னேற்றம் அவ்வப்போது கண்காணிக்கப்படும். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: இன்று கவனத்தை ஈர்த்த செய்திகள் யாவை? இவ்வாரத்தின் முக்கிய நடப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு

0: britha.rtn.gov.my. உடனே வலம் வாருங்கள்.
1: கராச்சி கடற்பகுதிக்கு அப்பால் காணாமல் போன போயிங் சரக்கு விமானத்தை பாகிஸ்தான் அதிகாரிகள் தேடி வருவதாக அந்நாட்டின் விமான நிலைய ஆணையம் தெரிவித்துள்ளது. முன்னதாக ராடார் கண்காணிப்பில் அந்த விமானம் வேகமாக கீழ்நோக்கி இறங்கியது பதிவாகியுள்ளதாக அவ்வாணையம் குறிப்பிட்டுள்ளது. தனியார் நிறுவனம் K2 ஏர்வேஸ்க்கு சொந்தமான அந்த சரக்கு விமானத்தில் 5 பணியாளர்கள் இருந்ததாகவும், ஐக்கிய அரபு சிற்றரசு ஷார்ஜாவிலிருந்து கராச்சி நோக்கி பயணம் மேற்கொண்டிருந்தபோது செவ்வாய்க்கிழமை மாலை அது காணாமல் போனதாகவும் கூறப்படுகிறது. ஹார்மஸ் நீரிணையில் 3 எண்ணெய் கப்பல்கள் தாக்கப்பட்டதை தொடர்ந்து ஈரானின் மீது அழுத்தத்தை அதிகரிக்கும் வகையில் அந்நாட்டுக்கான தற்காலிக பொருளாதார தடைகள் மீதான விலக்களிப்பை அமெரிக்கா ரத்து செய்தது. மேற்காசிய போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக ஈரானுடன் பேச்சு நடத்தி வரும் நிலையில் அமெரிக்கா இந்நடவடிக்கையை எடுத்துள்ளது. கடந்த மாதம் அறிவிக்கப்பட்டிருந்த அந்த சிறப்பு அனுமதியின் கீழ் ஈரான் August 21 வரை கச்சா எண்ணெய், அதனுடன் தொடர்புடைய பொருட்களை உற்பத்தி செய்யவும் விற்பனை செய்யவும் விநியோகிக்கவும் அனுமதிக்கப்பட்டிருந்தது. எனினும் அந்த அனுமதியை அமெரிக்க கருவூலத்துறை தற்போது ரத்து செய்துள்ளது. உறுப்பு நாடுகள் தங்களது நிதி பொறுப்புகளை உரிய முறையில் நிறைவேற்றும் வரை மேலும் நிதி ஒதுக்கீட்டை குறைக்கவோ பணியாளர்களை பணிநீக்கம் செய்யவோ தேவையில்லை என்று ஐநா கொள்கை பிரிவு துணை தலைமைச் செயலாளர் காய் ரைடர் தெரிவித்துள்ளார். முழுமையான சீர்திருத்த நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இது அமைவதாக அவர் குறிப்பிட்டார். அந்த உலக அமைப்பு நீண்ட காலமாக எதிர்கொண்டு வரும் நிதி நெருக்கடியை சமாளிக்கும் நோக்கில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் தலைமை செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் UNAT என்ற சீர்திருத்த முனைப்பை அறிமுகப்படுத்தினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பாதுகாப்பு தொடர்பான அரையாண்டு மதிப்பீட்டு அறிக்கையில் அமெரிக்க AI ஆய்வு நிறுவனம் Anthropic உயர் மதிப்பெண் பெற்றுள்ளது. எனினும் உலகளவில் AI துறை மனுக்குள இருப்புக்கே அச்சுறுத்தலாக அமையக்கூடிய இடர்களை தடுப்பதில் போதுமான முன்னேற்றம் காணவில்லை என்று அந்த அறிக்கை கூறுகிறது. அமெரிக்காவின் AI பாதுகாப்பு ஆய்வுக் கழகம் ஃபியூச்சர் ஆஃப் லைஃப் இன்ஸ்டிடியூட் அத்துறை சார்ந்த உலகின் 9 முன்னணி நிறுவனங்களை இந்த மதிப்பீட்டில் தரவரிசைப்படுத்தியுள்ளது. இந்நிலை எந்த நிறுவனமும் எந்த ஒரு பிரிவிலும் ஏ தரத்தை பெறவில்லை. மொத்த மதிப்பீட்டில் Anthropic நிறுவனம் மட்டுமே அதிகபட்சமாக C+ பெற்றுள்ளது. 2026 ஃபீஃபா உலக கிண்ணம் 2 கோல்கள் பின்தங்கிய நிலையில் இருந்து எழுச்சி பெற்ற அர்ஜென்டினா காலிறுதிக்கான தனது இடத்தை உறுதி செய்தது. அட்லாண்டா அரங்கில் நடைபெற்ற 16 அணிகள் சுற்றில் அது 3-2 என்ற கோல் எண்ணிக்கையில் நூலிழையில் எகிப்தை வென்றது. யாசர் இப்ராஹிம் 15th நிமிடத்தில் கோல் புகுத்தியதன் மூலம் த ஃபெரோ அணி முன்னிலை பெற்றது. அதன் பின்னர் 67th நிமிடத்தில் மோஸ்தபா ஜீகோ ஒரு கோல் புகுத்தியதை தொடர்ந்து அந்த நடப்பு வாகையாளர் தோல்வியின் விளிம்பில் இருந்தது. அல்விசலஸ்தே அணி நடத்திய தொடர் தாக்குதல் மூலம் 79th நிமிடத்தில் கிறிஸ்டின் ரொமேரோ ஒரு கோல் அடித்த வேளை 19 நிமிடங்களுக்கு பிறகு லியோனல் மெஸ்ஸி ஆட்டத்தை சமப்படுத்தி தனது திறனை மெய்ப்பித்தார். கூடுதல் நேரத்தில் ஆன்சோ ஃபெர்னாண்டஸ் அர்ஜென்டினாவின் வெற்றியை உறுதி செய்தார். இன்வாய்ஸ் தன்னார்வ அங்கீகார திட்டம் தண்டம் விதிக்கப்படாது. ஃபெல்டா குடியேற்றக்காரர்களுக்கு 7 சிறப்பு முனைப்பு வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் பிரதமர் நம்பிக்கை. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.
2: இன்று 1960 இன்றைய நாளில் நெகிரிசம்பிலான் பாட்டிக்சனில் அரச மிலாய் பட்டாளத்தின் நினைவு சின்னத்தை பேரரசர் சுல்தான் ஹிசாமுடின் அலாம் ஷா அதிகாரப்படியாக திறந்து வைத்தார். 14 டன் எடையும் 17,000 வெள்ளி மதிப்பும் கொண்ட இந்த நினைவு சின்ன திறப்பு விழாவில் மிலாய் ஆட்சியாளர்கள், அமைச்சர்கள், வெளிநாட்டு தூதர்களும் கலந்து கொண்டனர். நெகிரிசம்பிலான் அரசாங்க வடிவமைப்பாளரால் உருவாக்கப்பட்ட இந்த நினைவு சின்னம் 1942 முதல் 1945 வரை நடைபெற்ற இரண்டாம் உலக போரிலும், 1948 முதல் 1960 வரை நீடித்த அவசர காலத்திலும் உயிர் நீத்த அரச மிலாய் பட்டாள வீரர்களின் தியாகத்தையும் சேவையையும் நினைவு கூறும் வகையில் அமைக்கப்பட்டது.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: இன்றைய வணக்கம் இன்னல உங்களோட போகன் மற்றும் திரேசா பேசிட்டு இருக்கோம். உங்க காலை பொழுதினும் கூடுதல் உற்சாகப்படுத்திட்டு இருக்கோம்.
1: சரி, இன்று இந்த ஜூலை 8 அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 8 தேதி உலக ஒவ்வாமை தினம் கடைபிடிக்கப்படுகின்றது. ஏன்னா மனிதனாக பிறந்த ஒவ்வொருக்குமே ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்து எனக்கு இது பிடிக்காது வேணாமே அப்படிலாம் தோணும்ல,
0: எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி கண்டிப்பா உங்களுக்குள்ளும் நிறைய விஷயம் இருக்கும். இன்றைக்கு நம்ம எதை பத்தி முக்கியமா பேச போறோம் அப்படின்னா, இப்போ எல்லார்கிட்டையும் நம்ம வந்து நல்லபடியா இருக்கணும், நல்லதே பேசணும், நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நமக்குள்ளே சில விஷயம்லாம் இருக்கும், அப்படிதான் பண்ணணும். இருந்தாலும் என்கிட்ட இந்த ஒரு குணம் பிடிக்காதுங்க அப்படின்ற குணம் இல்ல எந்த விஷயம் உங்ககிட்டே பிடிக்காது அப்படின்றத இன்றைக்கு நீங்க மனசு திறந்து பேச போறீங்க.
1: ஆமா, உண்மையா நேர்மையா சொல்ல போறீங்க. ஏன்னா பொதுவா ஒவ்வாமை அப்படின்னு சொல்லும் போது சுற்றியுள்ள விஷயங்கள் அல்லது உணவா இருக்கட்டும், பூச்சி வகைகள், இந்த மாதிரியான மனங்கள் அப்படித்தானே பேசுவோம். இன்றைக்கு நமக்கு நாமே பேசிக்கொள்ள போகின்றோம். உங்ககிட்ட உங்களுக்கு பிடிக்காதது என்ன? இந்த ஒரு விஷயம் இருக்கு எனக்கு என்கிட்ட ரொம்ப பிடிக்காது அப்படின்னா என்ன
0: என்னது அழைத்து சொல்லுங்க. சுடிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 உங்ககிட்ட பிடிக்காத விஷயம் என்ன அழைத்து சொல்லுங்க.

0: வணக்கம். நிதி நிர்வாக ஆலோசனைகளுடன் நிதி நிர்வாக ஆலோசகர் கயல்.
1: நிதி நிர்வாகத்துல இன்னைக்கு மூணு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். கம்ப்ரிஹென்சிவ் ப்ரொடெக்ஷன், இது எதை குறிப்பிடுதுன்னா, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல நம்ம எப்படி நம்மள சரியான முறையில பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்கோம்ன்றதுதான் குறிப்பிடுது. அப்ப இந்த எமர்ஜென்சின்ற ஒரு விஷயம் எப்போ வரும் கண்டிப்பா யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு எமர்ஜென்சினா நேத்து இந்த ப்ரொடெக்ஷன் செஞ்சிருக்கணும், அப்படி நேத்து செய்யலன்னா இன்னைக்கு கட்டாயம் நம்ம அந்த ப்ரொடெக்ஷன் செஞ்சிருக்கணும். எப்போதுமே மெடிக்கல் கான்ற ஒரு விஷயத்த வந்துட்டு எல்லாரும் எடுத்து வச்சுக்குவாங்க, ஆனா அதுதான் காப்புறுதினு நினைக்கிறாங்க. இல்ல, காப்புறுதியில நாலு முக்கியமான விஷயம் கட்டாயம் இருக்கணும். ஆயுள் காப்புறுதி, எந்த தவிர்க்க முடியாத சூழ்நிலையில இந்த ஆயுள் காப்புறுதி தான் நம்மளுக்கு ஒரு போதுமான அளவுக்கு நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்குது, நம்ம குடும்பத்துக்கும் சேர்த்து பாதுகாப்பு கொடுக்குது. இரண்டாவது மெடிக்கல் கார்டு, மூணாவது விஷயம் பர்சனல் ஆக்சிடென்ட், நாலாவது கிரிட்டிக்கல் நெஸ். இந்த நாலு அம்சமும் நம்மளோட காப்புறுதியில இருக்கான்னு கண்டிப்பா நம்ம செக் பண்ணிக்கணும். அதே சமயத்துல போதுமான அளவுக்கு இருக்கானோ நம்ம பாத்துக்கணும். நிதி நிர்வாகத்துல இரண்டாவது முக்கியமான விஷயம் எமர்ஜென்சி ஃபண்ட். ஏன் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் முக்கியம்? இப்போ உள்ள வர்த்தக உலகத்துல பல விஷயம் நடக்குது, சில நிர்வாகம் மூடப்படுது, சில நிர்வாகத்துல பணி நீக்கம் செய்யப்படுறோம். இப்ப இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சுனாக்கா, இது மூணுல இருந்து ஆறு மாசம் வரைக்கும் நம்மளுக்கு இன்னொரு வேலையை தேடுறதுக்கான டைம் அது தேவைப்படுது. அப்ப அந்த மூணு மாசத்துல இருந்து ஆறு மாசம் வரைக்கும் நம்மளுக்கான வரவு இல்லாம போயிடும். இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் குறைஞ்சது மூணு மாசம் நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கணும், அதை இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா அந்த இன்ஃபிளேஷன் ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பா நோட் பண்ணிக்கணும்.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-1-9-7-2-1-9-1-9. இன்றைக்கு நேர்கிட்ட நம்ம ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தோம்ல.
1: ஆமா, இன்று உலக ஒவ்வாமை தினம். நம்ம கிட்ட நமக்கு பிடிக்காத விஷயம் கண்டிப்பா கட்டாயம் ஒண்ணு இருக்கும். இன்னொரு விஷயம் மட்டும் எனக்கு பிடிக்காது, நானும் மாற்றிக்கொள்ளணும் ஆசைப்படுறதா, ஆனா முடியலையே அப்படின்னு இருக்கு. மோகன், உங்களுக்கு அந்த மாதிரி என்ன மோகன்?
2: எனக்கு வந்து ஒரு விஷயத்த சொன்னா சொன்ன நேரத்துக்கு செஞ்சிடணும்னு தோணும், அது எப்படியோ தாமதமாயிருமா, அது கொஞ்சம் பிடிக்காது என்கிட்ட.
1: அது ஒண்ணு பிடிக்காது.
2: உங்ககிட்ட
1: எனக்கு என்ன பிடிக்காதுன்னா, நல்லா தூங்கி எழுந்திருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா தூங்க மாட்டாது, எனக்கு கிட்ட அறவே பிடிக்காது.
0: சரி, இப்ப அடுத்த ஒரு நேர் வந்திருக்காரு, அவருக்கு என்ன பிடிக்காதுன்னு கேக்கலாம்.
3: நான் செல்வம் பேசுறேன், கோந்தல் இருந்து. தமிழ் செல்வம்.
0: தமிழ் செல்வத்துக்கு உங்ககிட்ட என்ன பிடிக்காது? உங்களுக்கு
3: மத்தவங்கள போராம படுறது எனக்கு பிடிக்காது. ஒன்னு பத்தி
0: அவ போராம படுறீங்க
1: என்ன மோகன், இது இப்படி வெளிப்படையா கேட்டாச்சு?
3: எனக்கு
1: நல்ல சிரிக்கிறீங்களா?
3: நம்ம சிரிக்கிறான்னு தான் எனக்கு.

0: இன்னைக்கு நேர்கிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தோங்க.
1: ஆமா, உங்ககிட்ட உங்களுக்கு பிடிக்காதது என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். ஏன்னா இன்று உலக ஒவ்வாமை நாள், அதனால நம்ம கிட்ட எல்லாமே நமக்கு பிடிக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு சில விஷயங்கள் நமக்கே பார்த்து என்ன இப்படி எல்லாம் நான் பண்றேனே, மாற்றிக்கலாமே அப்படின்னு நினைப்போம்.
0: சரி, லோகம்பால், உங்களுக்கு என்ன பிடிக்காது உங்ககிட்ட?
2: நான் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைப்பேன், நான் வந்து சொல்ல மாட்டேன், சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்ல மாட்டேன். அப்புறம் யோசிப்பேன், இது நம்ம அப்படியே சொல்லி இருக்கலாமே, அதை மட்டும் என்னால மாற்றிக்க முடியல.
0: நாள் கழிச்சு சொல்வீங்களோ?
2: ஆமா, அந்த இடத்துல பேச மாட்டேன். ஏதோ கொஞ்ச நேரம் கழிச்சு பேசிருக்கலாமோ, சொல்லி இருக்கலாமா அப்படின்னு யோசிப்பேன்.
1: ஏன் அந்த மாதிரி யோசிக்கிறீங்க? ஒருவேளை பயத்தினால உடனுக்குடன் சொல்ல மாட்டீங்களா? என்ன
2: சட்டுன்னு வரமாட்டேங்குது?
0: அது ஏன்னு தெரியலங்க, எவ்வளவு பார்த்தாலும் அது சட்டுன்னு சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்ல முடியல அப்படின்னு அவங்க சொல்லிருந்தாங்க.
1: ஒரு சில நேரத்துல நம்ம காலம் கடந்து வருத்தப்படுவோம் இல்லையா? இந்த ஒரு குணத்தை மாற்றிருந்தா மட்டும் அந்த நேரத்துல அவங்க நம்மள தப்பா நினைச்சிருக்க மாட்டாங்க, இல்ல அந்த ஒரு வாய்ப்பை நழுவ விட்டுருக்க மாட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு யோசிக்க தோணும். அதுதான் இந்த பிடிக்காத விஷயங்களை மட்டும் கண்டறிந்தோம்னா மோகன், மாற்றிக்கொண்டால் வாழ்க்கை அழகா இருக்கும்.

0: ராணி உங்களுக்காக
1: ஜூலை முதலாம் நாள் தொடங்கி மலேசிய பொருளக பற்று அட்டை டெபிட் கார்டு பயனர்கள் பணப்பொறிகளில் கட்டணமின்றி பணம் எடுக்கலாம். நாடு முழுவதும் உள்ள 14,000 ஏடிஎம் இயந்திரங்களில் பணம் எடுக்க இனி கூடுதலாக 1 ரிங்கிட் கட்டணத்தை செலுத்த தேவையில்லை.
0: உங்களுக்காக
2: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01079 7219 19.
3: வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7:30 PM.

0: வணக்கம். இந்நிலையில் உங்கள் பொழுது கூடுதல் உற்சாகப்படுத்திட்டு இருக்கோம். இன்றைக்கு ஜூலை 8ஆம் தேதி உலக ஒவ்வாமை இந்த அலர்ஜி நாள் அப்படின்னு சொல்லி முக்கியமா இதற்காக ஒரு விழிப்புணர்வுக்காக அனுசரிக்கிறாங்க.
1: என்னன்னா, உலகளாவிய நிலையில் மோகன் நம்ம சுற்றியுள்ள இந்த தூசி பூச்சிகள், சில உணவு வகைகள், மருந்துகள் இல்ல சுற்றுச்சூழல் காரணங்களாக கூட எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு வகையில வந்து ஒவ்வாமை இருக்கதான் செய்யுது.
0: ஆமா,
1: இந்த தும்மல், மூக்கரிப்பு, தோலரிப்பு, கண்கள்ல நீர்வடிதல், இதுதான் வந்து நமக்கு ஒரு விஷயத்துக்கு வந்து ஒவ்வாமை இருக்கு அப்படின்றதுக்கான அறிகுறி. ஆனா ஆரம்ப காலகட்டத்துல சரி பரவாயில்ல, ஒருவேளை தூசு தானே அப்படின்னு சொல்லி விட்டுட்டா அதுவே நாளடைவில் மிகப்பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்துறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இன்றைய நாளுக்கான விழிப்புணர்வே, ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒவ்வாமை அதுக்கான அறிகுறிகள் தெரிந்தா தயவு செய்து மருத்துவரை போய் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க.
0: அதுல சிலருக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த தூசி அலர்ஜின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா,
1: தும்மல், தும்மிக்கிட்டே இருப்பாங்க,
0: தும்மிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இவங்க என்னன்னா, எனக்கு ஒரு நண்பர் இருந்தாரு பெரியசா, இவருக்கு தூசின்னு சொல்லி எந்த வேலையும் வீட்டுல செய்ய மாட்டாரு.
1: பரவாயில்லையே, அவர் சாதகமா பயன்படுத்திக்கிட்டாரு ஒவ்வாமையே.
0: கோவம் ஆனா புரியுதுதான், ஏன்னா சில பேருக்கு வந்து சில விஷயம் முடியாது இல்லையா, அதனால இந்த மாதிரி ஒவ்வாமை அப்படின்றது அது சாதாரணமா பார்க்காம அதுல கொஞ்சம் எப்போதும் ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு தினம் அனுசரிக்கப்படுது. இன்றைக்கு நேர்கள்ட்ட கேட்கும் போது சொல்லியிருந்தாங்க, இந்த விஷயம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
1: ஒருவேளை இந்த ஒரு கேள்வியை முன் வைத்திருக்கணுமோ என்ன, ஒவ்வாமை அப்படின்ற ஒரு காரணம் காட்டி வீட்டுல வேலை செய்யாம யார் யாரு
0: செஞ்சிருக்கலாமோ.
1: ஆமா,
0: சரி பாடல் வருது, தீக்குறள்ல கேட்கலாம்.

0: குரல் இடம்பெற்ற பாடலை நம்ம கேட்டுங்க. உங்கள் புதன்கிழமை பொழுது நாங்க இன்னும் கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம்.
1: சரி, இந்த செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொருவருமே இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம அரசாங்கம் வலியுறுத்தி தான் வராங்க. இதற்கிடையில மனிதவள அமைச்சு என்ன வலியுறுத்துறாங்களா மோகன், நம்ம வேலையை வந்து தேடுறோம் விண்ணப்பிக்கிறோம் அப்படின்னா இது வந்து வேலை சந்தையை பொறுத்து இருக்கணும். அப்ப இப்போ இருக்கிற வேலை சந்தையில இந்த AI செயற்கை நுண்ணறிவு வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அது தொடர்பான வேலைகளை மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் தளத்துல வந்து அவங்க பதிவு செய்திருக்காங்க. இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் இயங்கும் இந்த தளத்துல இதுவரைக்குமே 300,000+ அதிகமான விண்ணப்பங்கள் வந்து பதிவாகி இருக்கின்றன. இதுல 200,000 பேருக்கு வந்து பொருத்தமான வேலைகள் கிடைச்சிருச்சு. இன்னும் காலியா இடங்கள் இருக்கின்றன.
0: ஆமா, உங்களுக்கும் வேலை சார்ந்த விஷயங்கள் நீங்க தேடுறீங்க அப்படின்னா தாராளமா இந்த ஒரு வலைதளத்தை வந்து நீங்க போயிட்டு நீங்க போய் பார்த்துக்கலாம், நீங்க சரி பார்த்துக்கலாம். இதற்கிடையில எப்போதும் வலியுறுத்துறது என்ன அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கல்வி எல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை தாண்டி நமக்குள்ள ஏதாவது ஒரு திறன் இருக்கும் இல்லையா, அதையுமே கொஞ்சம் வளர்த்துக்கோங்க அப்படின்ற ஒரு முக்கிய முன்னெடுப்பு தான் அரசாங்கம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால நமக்கு என்ன திறமை இருக்கோ அப்படின்றது நமக்கு தான் தெரியும். அதை நம்ம வளர்த்துக்கிட்டு நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா வேலை வாய்ப்புகளுக்கான ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலம் நமக்கு இருக்கு. ஹரிச்சரன் சுசித்ரா பாடிய பாடல் எடுத்து வருது, கேட்கலாம்.

வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். தற்போது FGV ஹோல்டிங்ஸ் நிறுவனம் நிர்வகித்து வரும் சில நிலங்களை மீண்டும் கூட்டரசு நில மேம்பாட்டு வாரியம் ஃபெல்டாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று துணை பிரதமர் இடதுஸ்ரீ டாக்டர் அகமது சஹீத் அமிடி பரிந்துரைத்துள்ளார். ஃபெல்டா நிதி நிலையை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இது அமையும் என்றார் அவர். சமூக பாதுகாப்பு நிறுவனம் பெர்கேசோ அறிமுகப்படுத்தியுள்ள வேலை தொடர்பற்ற விபத்து காப்புறுதி திட்டம் அல்லது 24 மணி நேர பாதுகாப்பு திட்டம் சந்தாதாரர்களுக்கு சுமையை ஏற்படுத்தாது. இந்த திட்டம் விபத்துகள், உடல் உறுப்பு செயலிழப்பு, வருமான மூலத்தை இழப்பது போன்ற எதிர்பாராத